வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 2ஆம் நாள், பராப்பவ ஆண்டு ஆவணி மாதம் 7ஆம் நாள், 2026வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கள் கிழமை. இந்த நாள் அனைவருக்கும் இனியதொரு மகிழ்வான நன்னாளாக அமையட்டும். நேரம் 5:57.

0: காலை 6 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: உறக்கமாக கேட்கலாம். குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன். குறள் எண் 118, அதிகாரம் நடுவு நிலைமை. குறள்: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்கனி. விளக்கம்: முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். குறள்: சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்கனி. விளக்கம்: முன்னே தான் சமமாக இருந்து பின்பு பொருளை சீர்தூக்கும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கமாக சாயாமல் நடுவு நிலைமை போற்றுவது சான்றோர்க்கு அழகாகும். கேட்டது குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரைவுடன். குறள் எண் 118, அதிகாரம் நடுவு நிலைமை.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: குன்றென நிமிர்ந்து நில், குன்றென நிமிர்ந்து நில், உறுதி குலையாது நில், ஏறுபோல் நட, சிதையா நெஞ்சுகொள், கீழோர்க்கு அஞ்சேல் என்றெல்லாம் மகாகவி கூறுகிறார். குன்று என்றால் உயரம், குன்று என்றால் உறுதி, குன்று என்றால் அசைக்க முடியாத நிலைத்தன்மை. மழை பெய்தாலும் வெயில் கொளுத்தினாலும் புயல் வீசினாலும் குன்று தன் நிலையை மாற்றிக்கொள்வதில்லை, எவ்வித சேதமும் அடைவதில்லை. அதுபோல மனிதனும் வாழ்க்கையின் இன்பதுன்பங்களுக்கு இடையில் தளராமல் தன்னம்பிக்கையுடன் கம்பீரமாக வாழ வேண்டும் என்பதே இந்த தொடரின் பொருள். ஸ்காட்லாந்து நாட்டின் மன்னன் ராபர்ட் புரூஸ் பலமுறை போரில் தோற்றார். மனமுடைந்து ஒரு குகையில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு சிலந்தி தனது வலையை பின்ன முயற்சித்துக் கொண்டிருந்தது. ஒருமுறை அல்ல, இருமுறை அல்ல, ஆறு முறை கீழே விழுந்தது. ஆனால் அது மனம் தளரவில்லை. ஏழாவது முறையில் வெற்றி பெற்றது. அதை பார்த்த மன்னன் ஒரு சிறிய சிலந்தியே தோல்வியைக் கண்டு துவளவில்லை, நான் ஏன் துவள வேண்டும் என்று எண்ணினார். மீண்டும் போராடி வெற்றி பெற்றார். தோல்வி வந்தாலும் குன்றென நிமிர்ந்து நிற்பவனே வெற்றி பெறுகிறான். பயம் என்பது முன்னேற்றத்தின் முதல் எதிரி. அது மனிதனை பலவீனப்படுத்துகிறது. பயத்தை வென்றவனே வெற்றியை அடைகின்றான். சமூக வாழ்க்கையிலும் நிமிர்ந்து நிற்பது அவசியம். அநீதி நிகழும்போது மௌனம் காக்காமல் உண்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும். மனித உரிமைகள் மறுக்கப்படும் போது அதனை எதிர்க்க வேண்டும். நீதிக்காக போராடும் துணிவு ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தை எதிர்த்து தன்மானத்துடன் வாழும் துணிவு இருக்க வேண்டும். குன்றென நிமிர்ந்து நிற்பது அகந்தை அல்ல, அது தன்னம்பிக்கை, அது சுயமரியாதை, அது மன உறுதி. பிறரை மதித்தபடியே தன்னையும் மதித்துக் கொள்வதே உண்மையான நிமிர்வு. இன்றைய இளைஞர்கள் பல்வேறு காரணங்களால் மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். சிறிய தோல்விகளுக்கு கூட மனம் தளர்கின்றனர். அத்தகைய சூழலில் குன்றென நிமிர்ந்து நில் என்ற பாரதியின் அறிவுரை மிகுந்த நம்பிக்கை தருகிறது. தோல்விகள் நம்மை வீழ்த்த இயலாது. நம் மன உறுதி குறையும் போதுதான் நாம் வீழ்ச்சி அடைகிறோம் என்ற தெளிவு வேண்டும். வாழ்க்கையில் சோதனைகள் வருவது இயற்கை. ஆனால் அந்த சோதனைகளை வென்று சாதனை படைப்பதே மனிதனின் கடமை. கடல் அலைகளைக் கண்டு கப்பல் கரையில் நிற்பதில்லை, அது அலைகளை வென்று பயணிக்கும். அதுபோல மனிதனும் தடைகளை வென்று முன்னேற வேண்டும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமெனில் மன உறுதி தேவை. அந்த மன உறுதியை நமக்கு வழங்கும் மந்திர தொடர்தான் குன்றென நிமிர்ந்து நில். தன்னம்பிக்கை இல்லாதவன் தலைகுனிவான், தன் திறமையை உணர்ந்தவன் குன்றென நிமிர்ந்து நிற்பான். சிதையா நெஞ்சுகொள் என்னும் வாக்கே பாரதியின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடம். வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் எழுந்தவர் பாரதி. துயரத்திலும் அவரால் அழகியல் கவிதைகளை தர முடிந்தது. பிறரிடம் கையேந்தாத தன்மானத்தை காக்க உறுதி கொள்ள வேண்டும். துன்பங்கள் நம்மை தாக்க வரும்போது விதியை நொந்து கொள்ளாமல் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். மன வலிமையே மனிதனின் உண்மையான ஆயுதம் என்பதை உணர வேண்டும். துன்பங்களைக் கண்டு ஓடி ஒளியாமல் மலையைப் போல் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒரு சிங்கக்குட்டி தவறுதலாக ஆடுகளுடன் வளர்ந்தது. அது தன்னை ஆடாகவே நினைத்தது. ஒருநாள் ஒரு பெரிய சிங்கம் அதை பார்த்து ஆச்சரியமடைந்தது. குளத்தருகே அழைத்துச் சென்று அதன் முகத்தை நீரில் காட்டி

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 6:02:44 இணைந்திருக்கிறோம் காலை தென்றல். நிகழ்ச்சியின்

0: காட்டியது. நீ ஆடு அல்ல, சிங்கம் என்று கூறியது. அப்போதுதான் சிங்கக்குட்டி தனது உண்மையான வலிமையை உணர்ந்தது. ஒரு புயல் வீசியது. ஆலமரம் தனது பலத்தை எண்ணி ஆணவமாக நின்றது. மூங்கில் மட்டும் காற்றின் திசையில் சற்று வளைந்தது. புயல் முடிந்தபோது ஆலமரம் வேரோடு சாய்ந்திருந்தது. மூங்கில் மட்டும் மீண்டும் நிமிர்ந்து நின்றது. வாழ்க்கையில் தற்காலிக தடைகளுக்கு வளைந்து கொடுக்கலாம், ஆனால் உடைந்து போகக்கூடாது. மீண்டும் நிமிர்ந்து நிற்க வேண்டும். மழை பெய்தால் குன்று கரையாது, காற்று வீசினால் மலை நகராது. அதுபோல சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் நிற்பதே குன்றன நிமிர்ந்து நில் என்பதன் உண்மை பொருளாகும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் சி. தீபா அவர்கள்.
2: காலை தென்றல் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் பக்தி பாடல்கள். தொடக்கமாக தர்மபுரம் பி. சுவாமிநாதன் பாடியது.

நேர்களே, இன்னைக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் நம்ம என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்கவிருக்கிறோம் அதை பற்றின அறிவிப்பு. காலையில் 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம். 7:30 BWF 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்

சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த இந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட வானொலி அறிக்கை டெல்லி அஞ்சல். தொடர்ந்து யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். எட்டு 8:50 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹாப் யாசிர் நயினார் அவர்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இரவு 7:25 ஏறுமுறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம FM Rainbow 103 கோயம்புத்தூர்ல ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
1: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 8-10 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை மேற்கொள்ள வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கால் அமைக்க வேண்டும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் கரு உருவாகும் நிலையில் உள்ள குறுகிய கால நெற்பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவையில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதால் சால்முறை விதைப்பினை மேற்கொள்ள வேண்டும். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவரியில் தீவன சோளம் அல்லது தட்டைப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்க வேண்டும். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் காணப்பட்டால் 1 ஹெக்டேருக்கு கார்பன் டிசிம் 500 கிராம் அல்லது மேங்கோசெஃப் 1000 கிராம் என்ற அளவில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சலாம். வரும் நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுவதால் பின்பட்ட கரும்பிற்கு 2வது தவணையாக 1 ஹெக்டேருக்கு 85 கிலோ யூரியா மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நிலவும் வானிலை காரணமாக தக்காளி நாற்றாங்காலில் நாற்றழுகல் நோய் அதிக அளவில் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிகுளோரைடு என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் மழை எதிர்பார்க்கப்படுவதாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்க வேண்டும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்க வேண்டும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில்

0: இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த ஒரு ஹெக்டேருக்கு 500 கிராம் கார்பன் டெசிம் அல்லது 1000 கிராம் மேங்கோசெஃப் அல்லது 1250 கிராம் காப்பர் ஆக்சிகுளோரைடு மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். தற்போதைய வானிலை கறவை மாடுகளில் நோய் உருவாக்கும் காரணிகளை அதிகப்படுத்தும் என்பதால் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் 1% பொட்டாசியம் பர்மாங்கனேட் கரைசலை கொண்டு மடியை கழுவ வேண்டும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்க வேண்டும்.
1: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கோழிகளுக்கான புரதம் நிறைந்த தீவனம் குறித்து தெரிந்து கொள்வோம். கரையான்களின் தீமைகள் குறித்து அறிந்த பலருக்கு கரையான் தீவனமாக பயன்படும் என்றால் ஆச்சரியமாகத்தானே இருக்கும். நாட்டுக்கோழிகளுக்கு கரையான் சிறந்த உணவாக பயன்படுகிறது. கரையான் உற்பத்தி செய்து கோழி குஞ்சுகளுக்கு தீனியாக கொடுத்தால் கரையானை சாப்பிட்ட குஞ்சுகள் மற்ற குஞ்சுகளை விட நல்ல முறையில் வளர்ச்சியடையும். கரையான் ஒரு கூட்டு வாழ்க்கை வாழும் உயிரி. இது அதன் உமிழ்நீர் மூலம் பெரிய புற்றுகளை கட்டுகின்றது. கரையான்களில் ராணி, அரசன், வேலையாட்கள் மற்றும் காவலாளி என்ற பிரிவுகள் உள்ளன. ராணி மற்றும் அரசன் வகை கரையான்கள் மட்டுமே இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகின்றன. ஒரு புற்றில் ஒரே ஒரு ராணி மட்டுமே இருக்கும். அது ஒரு நாளைக்கு 70 முதல் 80,000 முட்டைகளிடும் தன்மை வாய்ந்தது. ராணி கரையான் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் வரை வாழ்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. கரையான்களின் வாழ்க்கை நிலைகளில் முட்டை பருவம், இளம் நிலை, முதிர்ச்சி அடைந்தவை ஆகியன அடங்கும். பொதுவாக கரையான்கள் 2 முதல் 3 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. கரையான் கோழி குஞ்சுகளுக்கு சிறந்த புரத தீவனமாகும். கரையான்களின் உலர் நிலையில் சுமார் 50 விழுக்காடு புரதமும், 5 விழுக்காடு கொழுப்பும் மற்றும் உடல் வளர்ச்சி பொருட்களும் உள்ளன. எனவே கரையான்களை நாட்டுக்கோழிகளின் ஊட்டச்சத்து மருந்து எனலாம். ஒரு பழைய பானை, கிழிந்த கோணிசாக்கு, காய்ந்த சாணம், கந்தல் துணி, இற்றுப்போன கட்டை, மட்டை, காய்ந்த இலை, ஓலை போன்ற நார்பொருட்களை பயன்படுத்தி கரையான்களை உற்பத்தி செய்யலாம். அதிகாலை நேரத்தில் கோழிகளை மேய்ச்சலுக்கு அனுப்பும் முன் பானையில் சேகரிக்கப்பட்டுள்ள கரையான்களை கோழிகளுக்கு உணவாக அளிக்கலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சூரியகாந்தி ரகங்கள் மற்றும் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? சூரியகாந்தி இந்தியாவின் ஒரு முக்கிய எண்ணெய் வித்து பயிராகும். இது முக்கியமாக கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் பயிரிடப்படுகிறது. 2024-25 ஆண்டின் நிலவரப்படி தோராயமாக 30 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்வதற்கு ஏற்ற இப்பயிர்கள் 6 முதல் 8 மணி நேர சூரிய ஒளியுடன் கூடிய சூழ்நிலையில் நல்ல வடிகால் வசதியுள்ள மண்ணில் செழித்து வளரும். ஆடி மற்றும் கார்த்திகை மார்கழி பட்டங்கள் இதன் முக்கிய விதைப்பு பட்டங்களாகும். நமது நாட்டின் எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான தொலைநோக்கு திட்டங்களில் சூரியகாந்தி ஒரு முக்கியமான பயிராக உள்ளது. மேலும் சூரியகாந்தி எண்ணெயில் உள்ள நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்தது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தின் கீழ் செயல்படும் எண்ணெய் வித்து துறையில் சூரியகாந்தி பயிருக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. பல ஆராய்ச்சிகளின் முடிவாக உயர் விளைச்சல் மற்றும் அதிக எண்ணெய் சத்து உடைய வீரிய ஒட்டு ரகங்கள், உளவியல் தொழில்நுட்பங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகள் கண்டறியப்பட்டுள்ளன. சூரியகாந்தியில் வீரிய ஒட்டு ரகங்களான CoH3 மற்றும் CoH4 90 முதல் 95 நாட்களில் பயன்தரக்கூடியவை. இவை தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக சூரியகாந்தி அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களான கரூர், திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, விருதுநகர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்ற வீரிய ஒட்டுரகங்களாகும். மேலும் இவை ஆடிப்பட்டம், கார்த்திகை மற்றும் மார்கழி பட்டங்களுக்கு ஏற்றதாகவும், ஹெக்டேருக்கு சுமார் 2.5 டன் விளைச்சல் தரவுள்ளதாகவும் உள்ளன. இந்த ரகங்கள் உயர் விளைச்சலுடன் அதிக எண்ணெய் சத்தும் கொண்டு காணப்படுகின்றன. இந்த ரகங்கள் அதிக பரும அடர்த்தி கொண்டிருப்பதால் இவற்றிற்கு சந்தையில் அதிக விலை நிர்ணயம் செய்யப்படுவதால் விவசாயிகள் அதிக லாபம் பெறுகின்றனர்.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத, தெரியும்.
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.

0: டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM.
1: எப்பமா?
0: ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு.
1: ஆஹா.
0: ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
1: Don't
0: miss it.
2: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களை இன்று பிற்பகல் 2:30 ஊர் புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரெஹாப் யாசிர் நைனார் அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850 மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்று GRSE மற்றும் YIL நிறுவனங்களின் விரிவாக்க திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இந்த கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி

0: தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பிள்ளாநல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அந்த மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்ட அவர் சிகிச்சைகள் குறித்தும் நோயாளிகளுக்கான வசதிகள் குறித்தும் பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் வசதிகளை மேலும் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்துள்ளது. சென்னை நகரில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு, அரியலூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்திலும் நேற்று இரவு பல இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று இரவு பரவலாக கனமழை பெய்தது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல் அம்பத்தூர், ஆவடி, பூவிருந்தவல்லி, திருவள்ளூர் போன்ற இடங்களிலும் கனமழை பெய்தது. பகலில் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட மக்கள் பெய்த மழையினால் குளிர்ச்சியான சூழல் உருவாகியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தர்மபுரி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் அதிகம் காணப்பட்ட நிலையில் மாலை கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தற்போது நிலவும் எல்நினோ காரணமாக மே மாதம் முடிய வேண்டிய கோடை வெயிலின் தாக்கம் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று மாலை குளிர்ந்த காற்று வீசி தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. தருமபுரி, மொரப்பூர், அரூர், நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் ஓடியது. மருதிப்பட்டியில் 16.4 மில்லிமீட்டர் மழையும், சித்தேரியில் 14.4 மில்லிமீட்டர் மழையும், அரூரில் 13.2 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இன்றும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நீலகிரி மாவட்டம் முதுமலை யானைகள் முகாமில் யானைகளை காண வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விடுமுறை நாளான நேற்று இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரித்து காணப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு பகுதியில் வளர்ப்பு யானைகள் முகாம் உள்ளது. இந்த முகாமில் 2 குட்டிகள் உட்பட 28 யானைகள் பராமரிக்கப்படுகின்றன. இந்த யானைகளுக்கு காலை மற்றும் மாலை வேளைகளில் ராகி, அரிசி, கொள்ளு, கரும்பு, தேங்காய்

0: உள்ளிட்டு ஊட்டச்சத்து உணவு வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்வினை காண சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறை காரணமாக முதுமலை யானைகள் முகாமிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். உணவு மாடத்தில் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வளர்ப்பு யானைகளை கண்டு ரசித்தும் யானைகளுக்கு உணவு வழங்கப்பட்டதையும் கண்டு மகிழ்ந்தனர். முதுமலை பகுதியில் மாலை நேரத்தில் சாரல் மழையில் நிலவிய இதமான காலநிலையை அனுபவித்தவாறு யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை குடும்பத்துடன் கழித்து மகிழ்ந்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
1: இருவரி செய்திகள். ஜப்பானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 37 பேர் காயமடைந்தனர். யுக்ரைன் செலுத்திய 250 ட்ரோன்களை ஒரே நாளில் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுதர்ஷினி உலகளாவிய கடற்பயணத்தின் ஒரு பகுதியாக போர்ச்சுகல் சென்றடைந்துள்ளது. தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தினம் புதுதில்லியில் நேற்று கொண்டாடப்பட்டது. திருப்பரங்குன்றம் பகுதியில் முத்தான்குளம் கிராமத்திற்கு புதிய பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். தர நிர்ணய அமைப்பின் சார்பில் சென்னை அண்ணா நகரில் குடியிருப்போர் நலசங்கத்திற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. கெனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். அங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55 FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
3: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
5: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாவே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
6: வணக்கம், நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விலக இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆரோக்கியம், ஹெல்த் இஸ் வெல்த். எல்லாரும் ஆரோக்கியத்தை தேடி ஓடுறமோ இல்லையோ தெரியாது, ஆனா ஈஸியா நோய் நம்மள தேடி ஓடி நம்ம கிட்ட வந்துருது. இந்த உலகத்திலேயே ஈஸியா கிடைக்கிறது நோய் மட்டும்தான். நம்ம ஆரோக்கியம் தேடி ஓடி இருந்தா நோய் நம்மள தேடி ஓடி வந்திருக்காது. கரெக்ட் தானே? எஸ். நம்ம ஆரோக்கியமான வழிமுறைய ஃபாலோ பண்றதுக்கு என்ன பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வரக்கூடிய வியாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, வந்தா ஒரேடியா கிரானிக்கா ஜாஸ்தியா அப்படியே வந்து நம்மள ஒரு உழுக்கு உழுக்கிட்டு போயிடுது. சாதாரணமா ஆரம்பிக்கிற கால்வலி வாதமா போய் முடியுது. அஜீர்ண பிரச்சனைன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தா கேஸ்ட்ரைட்டிஸ், அதுக்கப்புறம் IBS மாதிரியான விஷயங்கள்ல போய் முடியுது. தலைவலி தலைவலின்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டே இருக்காங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா MRI EEG வேரியேஷன்ஸ் காமிக்குது. லேசா தலை சுத்தல் தான் டாக்டர், சரியா போயிரும்ட்டு போறாங்க. BP 170-190 வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் தானே, அப்புறம் பாத்துக்கலாம். தலைவலி தானே, என்ன ஆயிரப்போகுதுன்னு விட்டு விட்டுதான் பெரிய பெரிய வியாதிகள்ல கொண்டு போய் முடிஞ்சு நோயே இல்லாம இருக்கும்னு நினைச்சிட்டே நோயோட வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் உங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்குதுன்னா ஒரு படி நீங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துதாங்க ஆகணும். நீங்க ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வருதா, உடனே அருகாமையில் இருக்கிற டாக்டர்ஸ போய் என்னவா இருக்கும் அப்படின்னு தயவு செஞ்சு கன்சல்ட் பண்ணுங்க. நீங்க வரவே வேண்டாம். வாட்ஸ்அப் டாக்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல ஜஸ்ட் ஒரு காலோ இல்ல டெக்ஸ்டோ பண்ணீங்கன்னா டாக்டர்ஸே உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணி கொடுத்து அண்ட் அதற்கு ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷனும் ஹோம் ரெமடிஸும் டாக்டர்ஸே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல ஃபெசிலிட்டிஸ் நம்ம மருத்துவமனையில அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்க ஆரோக்கியம் சீரா இருக்கா இல்லையான்ற டெஸ்ட் பண்ணக்கூடிய AI டெக்னாலஜி மூலமா முழு உடலுக்கும் போகிற ரத்த ஓட்டம் சீரா இருக்கா இல்லையான்னு பாக்குற டெஸ்ட் ரெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம்.

இந்த டெஸ்ட்ல உங்க தலையில ஆரம்பிச்சு கால் வரைக்கும் மசில், போன், நியூரோ, ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனைகள், லிவர், ஹார்ட், கிட்னி, நுரையீரல், இதுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் எல்லாமே சீரா இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல ஏதாவது நம்ம கண்டுபிடிச்சோம்னா ஃபர்தரா பிளட் டெஸ்டோ ஸ்கேனோ எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு முதல் படியா இருக்கும். இது எப்படி பாக்குறது, என்ன மாதிரி அணுகலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சோ ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றது சும்மா எல்லாம் சொல்லலங்க. தினமும் ஒரு நாளைக்கு மோர் தென் 50 பேஷண்ட்ஸ்க்கு மேல பாக்குறோம். நோயோட வரவங்க எவ்வளவு கஷ்டத்துல வராங்க. டாக்டர் இது ஒண்ணுமே இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்துல கொண்டு வந்து என்ன விட்டுருச்சுன்னு கதர்ற பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. தினமும் நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு முதல் படியா 6-7 மணி நேரம் சரியா தூங்குறீங்களா, உங்களோட ஜீரணம் சரியா இருக்கா, மோஷன் சரியா போறீங்களா, வயிறு 6 ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு தடவையாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் என்ன

0: நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு முதல் படியா 6-7 மணி நேரம் சரியா தூங்குறீங்களா, உங்களோட ஜீரணம் சரியா இருக்கா, மோஷன் சரியா போறீங்களா, வயிறு 6 மாசத்துக்கு ஒரு தடவை சுத்தம் பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு தடவையாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாடியில இருக்கக்கூடிய வாத பித்த நாடிகளை பேலன்ஸ்டா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு மினிமம் 15 நிமிஷம் மேக்சிமம் 45 நிமிஷமாவது உடல் பயிற்சி பண்ணுங்க. இதை நான் எல்லா FM ஆடியோஸ்லயும் சொல்லிட்டே தான் இருக்குங்க. ஸோ நீங்க உங்க ஆரோக்கியத்துக்கு பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய இம்பாக்ட உங்க ஹெல்த்ல கொடுக்கும். சோ நான் சொன்னதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைக்கிறதோட இல்லாம அதை பிராக்டிக்கலாவும் பண்ண ஆரம்பிங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், சூப்பரான குட் மார்னிங். நேரம் 7:29 நொடி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் அணிஞ்சிருக்கோம். வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேளுங்க வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோவில் பேக் டு பேக் மூணு சூப்பரான பாடல்கள் நாம் கேட்டோம். முதல் பாடல் முள்ளும் மலரும் படத்திலிருந்து இசை இளையராஜா, கேஜே தாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன் அடுத்த பாடல் ஹேமாவின் காதலர்கள் படத்திலிருந்து, ரவீந்திரன் இசையில் எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கவின் முகில். இப்போ கேட்ட பாடல் கடல் மீன்கள் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன். நேற்று இன்னைக்கு காலையில 7:30 நம்ம எஃப்எம்ல BWF 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட வானொலி அறிக்கை டெல்லி அஞ்சல். தொடர்ந்து யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். இரவு 7:25 எறும்புறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம், 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். அவருடன் 200 பேர் கொண்ட இந்திய வர்த்தக பிரதிநிதிகள் குழுவும் ஜப்பான் செல்கிறது. டோக்கியோ, நாகோயா, ஒசாகா ஆகிய நகரங்களில் ஜப்பான் தொழில்துறையினருடன் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துகிறார். அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பசுமை எரிசக்தி, எஃகு, வாகன தொழில்துறை, நிதி சேவைகள் துறை உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் ஜப்பான் தொழில்துறையினருடன் அமைச்சர் பேச்சு நடத்தவுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றடைந்துள்ளார். இந்த பயணத்தின் போது இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையேயான கூட்டு ஆணைய கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து பாதுகாப்பு படை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்த 850-க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நேரடியாகவும் காணொலி வாயிலாகவும் நடைபெறும் இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சவால்களை முறியடிப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நிலத்தின் சமநிலையை பராமரித்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு ஆகியவை குறித்த இந்தியாவின் கருத்துக்களை இந்த மாநாட்டில் எடுத்துரைக்க உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் 197 நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் நடைபெறவுள்ள இந்திய சீன சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவுள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தற்போது இத்துறையில் நாட்டில் 440 புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக தெரிவித்தார். இத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தனியார் துறைக்கு பெரிய

0: வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் விண்வெளி திட்டங்கள் சாதாரண மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ககன்யான் மனித விண்வெளி பயணத்திட்டம் 2035 ஆண்டுக்குள் இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைத்தல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நாராயணன் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகம் நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் தொடர்பான பயிற்சி திட்டத்தை புதுதில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த பயிற்சி திட்டம் 2 மற்றும் 3 நகரங்களில் உள்ள இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பயிற்சியை வழங்கும் என்று அமைச்சர் கூறினார். இதன் மூலம் 1.5 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் எதிர்காலத்திற்கு ஏற்ற திறன் வாய்ந்த பணியாளர் கட்டமைப்பை உருவாக்க உதவும் என்று அவர் குறிப்பிட்டார். புதுமை கண்டுபிடிப்பு, நவீன தொழில்நுட்பம் ஆகியவற்றின் பலன்கள் பெருநகரங்களை மட்டுமே சென்றடையாமல் கிராமங்களையும் சென்றடைய வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் 33வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமஸ்தே திட்டத்தின் மூலம் தூய்மை பணிகளை எந்திரமயமாக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் சமூக நீதியையும் காக்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக்கொண்டார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவில் 74.19% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மொத்தம் உள்ள 1,25,00,000 வாக்காளர்களில் சுமார் 94,00,000 பேர் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று தேர்தல் நடைபெற்ற பின்னர் உடனடியாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் 2 அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் இதுவாகும். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, ஆந்திர உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திரிபுராவிலும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கனமழை எச்சரிக்கையை அடுத்து மத்திய பிரதேசத்தில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. கெனிசா ஒப்பன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணீஷ் பட்டம் வென்றார்.

ஹங்கேரியில் நடைபெற்ற இப்போட்டியின் இறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வாடிம் பெட்ரோவிஸ்கையை வென்றார். 9 சுற்றுகளில் மொத்தம் 7 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்று அவர் பட்டத்தை கைப்பற்றினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்கேற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. இப்போட்டியில் வென்றால் மட்டுமே அரையிறுதிக்கு முன்னேற முடியும் என்ற நிலையில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டு இருக்கோம். வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்க வானிலை நிலவரம். கோயம்புத்தூர்ல குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். ஈரோடுல குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ். சேலமில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கூடவே மழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. திருப்பூரில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும், நீலகிரியில் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ், அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகலாம். சென்னை மெட் சென்டர்லிருந்து வந்திருக்க வானிலை நிலவரம் கேட்டோம்.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் BWF 2026 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஒருங்கிணைக்கப்பட்ட வானொலி அறிக்கை டெல்லி அஞ்சல்.

0: கேட்ட பாடல் என் ராசாவின் மனசிலே திரைப்படத்திலிருந்து இசை இளையராஜா எஸ் என் சுரேந்தர் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் உஷா. இனி கேட்கலாம்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் டி ராஜேஸ்வரி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். யோகமும் உடல் நலமும். மனித வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள பயணம் ஆகும். இந்த பயணம் நல்ல முறையில் அமைவதற்கு உடல் நலமும் மனவளமும் மிக மிக அவசியம். உடல் நலத்தை யோகக்கலையின் மூலம் பாதுகாத்து இயற்கையோடு இணைந்து வாழ்வது எவ்வாறு என்பதை பற்றி சிந்திப்போம். யோகம் என்ற அற்புதமான வாழ்க்கை கலை இந்தியாவில் தான் தோன்றியது. ஆரோக்கியமான உடலை பெற்று வாழ்க்கை வாழ்வதற்கு யோகக்கலை பெரிதும் துணை புரிகிறது. யோகம் என்ற சொல் யுஜ் என்ற வடமொழி சொல்லில் இருந்து வந்ததாக கருதப்படுகிறது. யோகம் என்றால் ஒன்றுபடுதல், இணைதல், பதங்கமாதல், கலத்தல், அதுவேயாதல் என்று பல நிலைகளில் பொருள் தருகிறது. உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான உறவு இருந்தால் மட்டுமே ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும். இதில் உடலோ மனமோ பாதிப்பு அடையும் போது மகிழ்ச்சியான அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. மேலும் மனிதன் தன் அறிவை உயர்த்தி தன்னை பற்றியும் இயற்கையை பற்றியும் இறைநிலையை பற்றியும் அதன் இயக்க நியதிகளை பற்றியும் அறிந்து அவற்றோடு இசைந்து தன்னுடைய வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்வதற்கு வழிவகுப்பது யோகக்கலையாகும். ஆசையில்லாத மனிதன் இல்லை. ஆசைதான் முன்னேற்றத்தின் ஆரம்பம். இதுவே மனிதனை இயக்க வைக்கும் சக்தியாகும். வானமே கூரை என நினைத்து வாழும் நடைபாதை வாசியில் ஆரம்பித்து விண்ணை முட்டும் அளவிற்கும் உயரமான கட்டப்பட்ட பங்களாவில் வாழும் செல்வந்தர் வரையும் எல்லோருமே அவரவர் வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஆசைப்படி அனைவரும் வாழ்கிறார்களா? தங்களின் குறிக்கோளை அடைகிறார்களா என்றால் இல்லை. ஆசைப்பட்டபடியே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து நம் இலக்கை அடைய முடியும். இதற்கு உயிர் உய்யக்கூடிய உடல் உறுதியானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும். இவை இரண்டும் இருந்தால் ஆசைப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். இதை அறியாததால்தான் உயிர் உய்கின்ற உடலையும் மனதையும் சரிவர பராமரிக்காமல் பலவீனமடைய செய்கிறோம். இதனால்தான் நம் வாழ்வு அர்த்தமற்றதாகி விடுகிறது. உடலையும் மனதையும் சரிசெய்து நமது எண்ணப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் செயலுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரே வழி உண்டு என்றால் அது யோகம்தான். யோகம் என்பது மனித குலத்திற்கு அனைத்து வகையிலும் நற்பயன்கள் அனைத்தையும் அளிக்கும் உன்னத நிலை என்பது உண்மை. உலகில் உள்ள சிறந்த வாழ்க்கை நெறி இதுவேயாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்கின்றார் ஔவையார். முற்கால

0: காலத்தில் மனிதன் தனக்கான வாழ்க்கையை வசதிகளை உடல் உழைப்பின் மூலமே பெற்று வந்தான். மனிதன் நல்ல உடல் நலத்துடன் இருந்தால் மட்டுமே பொருளீட்டல், துய்த்தல், தொண்டு செய்தல், பிறருக்கு உதவுதல் போன்ற நிலைகளில் நிறைவு செய்து நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். ஒவ்வொரு மனிதனும் இன்பமாக, மகிழ்ச்சியாக, உடல் ஆரோக்கியத்தோடு வாழவே விரும்புகிறான். இதற்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இல்லையே துன்பத்தையே அனுபவிக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் டி ராஜேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகில் பறவைகள் வகிக்கும் பங்கு மிகவும் முக்கியமானது. அதிகாலையில் நாம் கேட்கும் பறவைகளின் இனிய குரல் இயற்கையின் அழகை மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஓர் அடையாளமாகவும் விளங்குகிறது. பறவைகள் இயற்கையின் சமநிலையை பாதுகாப்பதில் பல்வேறு வழிகளில் உதவுகின்றன. குறிப்பாக பூச்சிகளை கட்டுப்படுத்துவதில் அவற்றின் பங்கு குறிப்பிடத்தக்கது. பல பறவைகள் பூச்சிகள் மற்றும் சிறிய உயிரினங்களை உணவாக கொள்கின்றன. இதனால் பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கை இயற்கையாகவே கட்டுப்படுத்தப்படுகிறது. அதேபோல பழங்களையும் விதைகளையும் உண்ணும் பறவைகள் விதைகளை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்கின்றன. இதன் மூலம் புதிய தாவரங்கள் வளரவும் காடுகள் மற்றும் பசுமை பகுதிகள் விரிவடையவும் உதவுகின்றன. சில பறவைகள் மலர்களில் தேனை தேடும் போது மகரந்த சேர்க்கைக்கும் உதவுகின்றன. இதனால் தாவரங்களின் இனப்பெருக்கம் சீராக நடைபெறுகிறது. மேலும் பறவைகளின் எண்ணிக்கையிலும் அவற்றின் வாழ்விடங்களிலும் ஏற்படும் மாற்றங்கள் சுற்றுச்சூழலில் ஏற்படும் பாதிப்புகளை நமக்கு உணர்த்தும் முக்கியமான குறியீடுகளாக உள்ளன. ஆனால் மரங்கள் வெட்டப்படுதல், நீர்நிலைகள் அழிக்கப்படுதல், நகரமயமாக்கல், மாசுபாடு உள்ளிட்ட காரணங்களால் பறவைகளின் வாழ்விடங்கள் தொடர்ந்து குறைந்து வருகின்றன. எனவே பறவைகளை பாதுகாப்பது என்பது அவற்றை மட்டுமே பாதுகாப்பதல்ல, நமது சுற்றுச்சூழலையும் பல்லுயிர் வளத்தையும் எதிர்கால தலைமுறையையும் பாதுகாப்பதாகும். வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களில் சிறிய அளவிலாவது தண்ணீர் வைப்பது, மரங்கள் மற்றும் செடிகளை வளர்ப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது போன்ற எளிய செயல்களின் மூலம் பறவைகளுக்கு நாம் உதவலாம். பறவைகள் வாழும் சூழல் இயற்கை வாழும் சூழல். இயற்கையை பாதுகாப்போம், பறவைகளை பாதுகாப்போம்.

0: குணா படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இசை இளையராஜா, கேஜே எஸ்தாஸ் பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சி வழங்குறாங்க ஆர்ஜி தமிழரசி லட்சுமணன்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்னிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். FM Rainbow 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இந்த நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, கொல்கத்தாவில் உள்ள கிரீன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் GRSE நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட இரண்டாவது அடுத்த தலைமுறை கடலோர ரோந்து கப்பலின் பெயர் என்ன? உங்களுக்கு பதில் தெரியும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 அப்படிங்கிற எண்ணுக்கு.

சக்தி படத்துல இருந்த ஆர் ஆனந்தனுடைய இசையமைப்புல மனு ஸ்வர்ணலதா பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலா ஸ்ரீ வைரமுத்து. நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். ரெயின்போ வைப்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதாவது NGOPV நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷோர் பேட்ரோல் வெசல் அப்படிங்கிற இந்த திட்டம் இந்திய கடற்படைக்காக 11 கப்பல்களை உருவாக்குற திட்டம் தான். கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இருக்கிற கடல் ரோந்து பணிகளுக்காக இந்த கப்பல்கள் பயன்படுத்துறாங்க. இந்த திட்டத்துக்காக 11 கப்பல்கள்னு சொன்னோம் இல்லைங்களா, இதுல 7 கப்பல்களை கோவா ஷிப் யார்டு லிமிட்டடும் 4 கப்பல்களை GRSE அதாவது கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் இவங்களும் வந்து இப்படி பிரிச்சு பில் பண்றாங்க. மொத்தம் 11 கப்பல்கள். இது GRSE நிறுவனத்தினுடைய NGOPV கப்பல்களுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னோம்னா, அதோட நீளம் 113 மீட்டர், அகலம் 14.6 மீட்டர், இதோட எடைத்திறன் தாங்கு திறன் 3000 டன் இருக்குங்க. 14 நாட்ஸ் வேகத்தில் பயணிச்சா 8500 கடல் மைல் வரை செல்லக்கூடிய திறன் கொண்டவையா இருக்கு இந்த கப்பல்கள். கடலோர காவல் ரோந்து பணி கப்பல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, கடல் கண்காணிப்பு, கடலோர பாதுகாப்பு, கடற்கொள்ளையர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் கடல் வழித்தடங்களுடைய பாதுகாப்பு இந்த மாதிரியான பணிகள்ல இதை வந்து ஈடுபடுத்துறாங்க.

பிஸ்தா படத்துல இருந்து எஸ் ராஜ்குமாரனுடைய மியூசிக்ல மனோ சுஜாதா பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் கவிஞர் காளிதாசன். நவதியம் ரெயின்போ 103 கோவையில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பிற்பகல் 2:30

மணிக்கு ஊர் பொறுத்திலை நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரோஹு யாசித் நாயனார் அவர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ வைப்ஸ். இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட இரண்டாவது அடுத்த தலைமுறை கடலோர ரோந்து கப்பலின் பெயர் என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான தகவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, GRSE நிறுவனத்தில் நாம கேட்ட கேள்வியில இரண்டாவது கப்பலினுடைய பெயர் தான் கேட்டிருக்கோம். அப்போ முதல் கப்பலுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது கேள்வியை எல்லாருக்குமே வரும் இல்லையா. GRSE நிறுவனம் தயாரித்த முதல் NGOPV கப்பலினுடைய பெயர் வந்து சங்கமித்ரா அப்படிங்கிற யார்ட் 3039. இது வந்து கொல்கத்தாவில் May 20 2026ல இந்த கப்பல் வந்து தொடங்கி வச்சாங்க. GRSE நிறுவனத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் தான் இது வந்து தொடங்கி வச்சாங்க. அதே போல இது வந்து 4 கப்பல்களில் முதல் கப்பல் சங்கமித்ரா, 11 கப்பல்கள் கொண்ட திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக முதல்ல தொடங்கப்பட்ட NGOPV எது அப்படின்னு பார்த்தோம்னா சாட்சி அப்படிங்கிறது தான். இந்த கப்பல் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தால் 2026 March 31 அன்னைக்கு தொடங்க வைக்கப்பட்டிருக்கு. நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ரெயின்போ வைப்ஸ். என்ன சாத்த வெள்ளிக்கிழமை.

பெரிய தம்பி படத்திலிருந்து பாடல் கிட்டம் தேவனுடைய இசையமைப்பில் ஸ்வர்ணலதா பாடிய இந்த பாடல் பாடலா ஸ்ரீ வைரமுத்து. இன்னைக்கு கேட்டிருந்த கேள்விக்கு நிறைய பேர் வந்து பதில் கொடுத்துருக்கீங்க வாட்ஸ்அப்ல. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தரலாம். சிறுமுகை சோமு, கலைவாணி, கோணமலை, ஆனந்தன், பிரமிளா, சென்னை, வீரதுரை, அரியலூர்லேருந்து, ரமணம் முதலிப்புதூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. யா நந்தோனிராஜ் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என் பார்வதி கணபதியிலேருந்து, உமா கோயம்புத்தூர் செட்டி வீதியிலேருந்து, மனோ கிருஷ் ரெட் ஃபீல்ட்ஸ்லேருந்து, குஹன் நஞ்சண்டாபுரம், செந்தில் பிரபு, திவ்யா பாரதி குடும்பத்தார், இவங்க வந்து மூக்கனூர் பகுதியிலேருந்து, புலுவுப்பாளையம் ஆனந்த முருகன், வெள்ளிக்குப்பம் பாளையம் நாமுத்து குமார் ராதிகா குடும்பத்தார், பூபதி ராஜேந்திரன், இந்திரபிரியா மூக்கனூர், கஞ்சம்பட்டி ஆர் கே சண்முகானந்தம், பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு பகுதியிலிருந்து, காந்திபுரத்திலிருந்து ஜஸ்டின் திரவியம், பிரேமாவள்ளியங்கிரி கரமத்தம்பட்டி, பட்டுக்கோட்டையிலிருந்து ராபர்ட் இளமரன் வசந்தி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், கோவை ரத்னபுரி ராஜா முகமது, மணக்கடவு கார்த்தி கீதாஞ்சலி, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம் குடும்பத்தார், கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, தேவனூர் ஜோதி லட்சுமி, சேரன் மாநகர் ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன். நாம கேட்டுட்டு இருக்கோம் இது ரெயின்போ வைப்ஸ்.

புதையல் படத்துல இருந்த வித்யாசாகரனுடைய மியூசிக்ல மனு எஸ் ஜானகி பாடின பாடல் கிட்டம் பாடலாம் ஸ்ரீ வைரமுத்து. எஸ் ரெயின்போ வைப்ஸ்ல கேட்டிருந்த கேள்விக்கான பதில சொல்லியிருக்காங்க. மதுக்கரையில இருந்த பெரியாசாமி, ஹோப் காலேஜ், பிரணயா, குஹன், வி என், இளங்கோ, சாமி செட்டிபாளையம், அவினாசி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர், வள்ளியங்காடு, மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், தேவராயபுரம், சுகம் ராஜா, கோவிந்தராஜ், மாரி செட்டிபதி, தொட்டம்பாளையம், கோகிலா, பழனிசாமி, ஜெய கிருஷ்ணாபுரம், ஹேமாவர்த், அவங்களும் சொல்லியிருக்காங்க. மேனகா விஜயகுமார் குடும்பத்தார் மடத்துக்குளம் பகுதியிலிருந்து, ஐஸ்வர்யா மித்ரன் குடும்பத்தார், அதே போல மணிநகரம் மதுரையிலிருந்து, குஹன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, மல்லைக்கவுண்டன்பாளையம் விமலா வேணுகோபால், கஞ்சம்பட்டி செல்வராஜ், நமுனா நாகராஜ், மதுரை சண்முகசுந்தரம், ஆனந்தன், இவங்க எல்லாருமே கரெக்டான பதில் கொடுத்துருக்காங்க. என்ன பதில் அப்படிங்கறத பாலுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

காலமில்லம் காதல் வாழ்க திரைப்படத்துல இருந்து தேவாவுடைய மியூசிக்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடி இந்த பாடல் கிட்டும் பாடலாசிரியர் பொன்னியின் செல்வன். இன்னைக்கான கேள்வி, கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் GRSE நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட இரண்டாவது அடுத்த தலைமுறை கடலோர ரோந்து கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். சுதீஷ் கோத்தகிரியிலிருந்தும் பதில் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே கரெக்டான பதில் கொடுத்திருந்தீங்க. அதாவது கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் GRSE நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட இரண்டாவது அடுத்த தலைமுறை கடலோர ரோந்து கப்பலின் பெயர்

0: ஸ்ருதி அப்படிங்கிறது தான் பதில். ஸ்ருதி யார்ட் 3037 அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்த கப்பல் இப்போ ரீசண்டாக, அதாவது ஆகஸ்ட் 11 அன்னைக்கு தான் கொல்கத்தாவினுடைய ஜிஆர்எஸ்சி நிறுவனத்தால் கடற்படைக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் கடற்படை துணைத் தலைவர் துணை தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாத்து, போர்க்கப்பலினுடைய உற்பத்தி மற்றும் கொள்முதல் கட்டுப்பாட்டாளர்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. மணிக்கா சாத்து முறைப்படி இந்த கப்பலை வந்து தொடங்கி வச்சாங்க. அதாவது ஸ்ருதி அப்படிங்கிறது தான் பதில். பதில் சொன்ன எல்லாருக்குமே நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் சைபால்.
3: ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் கோவலன் நாடகம் நடந்தது, எங்க மதுரையில் நடந்தது. அதுல ஒரு முக்கியமான கட்டம், கண்ணகி கிட்ட சிலம்பை வாங்கிக்கிட்டு அதை விற்கிறதுக்காக மதுரை நகருக்கு புறப்படுறான் கோவலன். அந்த சமயத்தில் கண்ணகி பாடுற மாதிரி ஒரு நாடக பாடல் நாடக ஆசிரியர் எழுதினது. அது என்ன பாட்டுன்னா, மா பாவியோர் கூடி வாழும் மதுரைக்கு மண்ணா போகாதீர் என்று அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. இதுதான் அந்த பாட்டு. இதை கண்ணகி வந்து மேடையில் பாடின உடனே கூட்டத்தில் சலசலப்பு. நம்ம ஊர்லேயே வந்து நமக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டு மா பாவியோர் கூடி வாழும் மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன தைரியம் அப்படின்னு எல்லாம் குழப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்ப்பு குரல் அது பாட்டுக்கு வர வர அதிகமாக போட்டுது. கொண்டுக்கிட்டு வா அந்த நாடக ஆசிரியரை, எழுதுனது யார் அப்படின்னு ஒரே சத்தம் கூச்சல். வேறு வழி இல்லை. மெதுவாக மேடைக்கு வந்தார் அந்த நாடக ஆசிரியர். நாலு பக்கத்திலிருந்தும் கேள்வி கணைகள். மக்களை பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய விளக்கத்தை சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாடக ஆசிரியர். மா அப்படின்னு சொன்னால் திருமகளாகிய லட்சுமி அப்படின்னு அர்த்தம். பா அப்படின்னா கலைமகளாகிய சரஸ்வதி. வி அப்படின்னா மலைமகளாகிய பார்வதி. மா பாவியோர் அப்படின்னா திருமகளும் கலைமகளும் மலைமகளும் இவங்க மூவரும் அப்படின்னு அர்த்தம். இந்த மூன்று பேரும் வாழ்கின்ற மதுரை புனிதம் நிறைந்தது, சகல செல்வங்களும் நிறைஞ்சது. அப்படிப்பட்ட ஊரில் நான் வந்து அணிந்து கொள்ளும் இந்த சாதாரண சிலம்பை யார் வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் கண்ணகி அப்படி சொல்கிறா. அதை நினச்சி தான் நான் எழுதினேன். ஆகவே மதுரையை வந்து ரொம்ப சிறுமப்படுத்தணும், ரொம்ப மோசமாக எழுதணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. பெருமைப்படுத்தணும்னு நினச்சி தான் அப்படி எழுதினேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம். இந்த விளக்கத்தை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப சமாதானம் ஆயிட்டாங்களாம். இப்படி விளக்கம் கொடுத்த அந்த நாடக ஆசிரியர் யார் தெரியுமா? அவர் தான் தமிழ் நாடக உலகின் முதல் ஆசான் சங்கரதாஸ் சுவாமிகள். அவருக்கு வந்து நகைச்சுவை உணர்வும் அதிகம். 1920 திருநெல்வேலியில் அவர் தங்கியிருக்கிறார் நாடகம் நடத்துறதுக்காக. அவர் தங்கியிருந்த வீட்டில் கொசு மூட்டைப்பூச்சி அதிகமாக இருந்திருக்கு, அவரால் தூங்கவே முடியல. அவர் அனுபவித்த தொல்லைகள் ஒரு பாட்டாக உருவாச்சு. வேடிக்கையாக ஒரு பாட்டு எழுதினாராம். மூட்டையும் கொசுவும் ஒரு வீட்டிலே மீட்டிங் போட்டால் முன்னே நிற்க யாரால் முடியும்? கொசு மோகன ராகம் போல சத்தம் போட்டு முன்னே நின்று செய்திடும் யுத்தம். இதை வந்து மறுநாள் நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்ட ஒரு சிறுவனை விட்டு பாட வச்சுருக்கார். எல்லாரும் சிரித்து ரசித்தாங்களாம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து கல்யாணமே பண்ணிக்கல, துறவி மாதிரியே வாழ்ந்திருக்கார். தமிழ் நாடக கலைக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டவர் அவர். 1922 நவம்பர் மாதத்தில் ஒரு நாள் புதுச்சேரியில் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்போ அவருக்கு வயசு 55. சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, மேடை நாடக இயக்குனர் தயாரிப்பாளர், அவரே ஒரு சிறந்த நடிகர். ஒரு தடவை சாவித்திரி நாடகத்தில் இவர் யமதர்மனாக வேஷம் போட்டு நடிச்சிருக்கிறார். நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்த கருவுற்ற ஒரு பெண்மணிக்கு பயத்தினால அங்கேயே குழந்தை பிறந்துட்டு தான். அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இவர் இந்த வேஷம் போடுறப்போலாம் ஜனங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாராம். அதாவது அப்படி யாராவது பயப்படுறவங்க இருந்தால் கொஞ்சம் கண்ணை மூடுவீங்க அல்லது எழுந்திரிச்சு போடுங்கன்னு. நடிப்புன்னா அப்படிலாம் இருக்கணும். இந்த காலத்தில் நடிகர் ஒருத்தர் சொன்னார், சார் நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறப்போ முகத்தில் நவரசங்களையும் காட்டி நடித்தேன், உணர்ச்சிகளையெல்லாம் என் நல்லா காட்டி நடித்தேன், அப்படி இருந்தும் ஜனங்கள் வந்து கல் எடுத்து மேடையில் வீசிவிட்டாங்க சார் அப்படின்னார். நாடகத்தில் உங்களுக்கு என்ன வேஷம் அப்படின்னு கேட்டாங்க. செத்து கிடக்கிற பணமாக நடித்தேன் சார் அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

அரவிந்தன் படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல டி எல் மகராஜன் ஸ்வர்ணலதா பாடின பாடல் கேட்டும் பாடலாசிரியர் காதல் மதி. இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ். இதுவரை உங்களோடு நான் ஆர்ச்சி தமிழரசி லட்சுமணன் தொடர்வது செய்தி சுருக்கம். அதனையும் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் நேயர்கள்.

துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். நவீன தொழில்நுட்பங்களில் திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் அதிகரித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஹாய் ஹலோ, குட் மார்னிங் கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பாடல போட்டிருக்காங்க. இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது நான் ஆர்ஜி ஆர்த்தி சிவா. இந்த ஒரு மணி நேரம் யாருக்கானது? இந்த ஒரு மணி நேரம் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்கானது. நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட நிகழ்ச்சியில விருப்ப பாடலை கேட்கறதுக்காக இனியும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னமசிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: இனிமேல் சாப்பிடணும் மேடம்.
0: ஓகே, என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு?
1: வேட்டையன் படத்துல இருந்து மலையாள ஸ்டாங் ஒன்று போடுங்க மேடம்.
0: வேட்டையன் படத்துல இருந்து நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க.
1: நன்றி.

Put it to the...

0: கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மொழியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க. வாங்க டிபன் பண்ணலாம், அரிசி பருப்பு சாப்பாடு.
0: இனிமேதான் பண்ண போறீங்களா?
1: ஆமாங்க, சாப்பிட்டேதான் லைன் பிடிச்ச, அப்படியே கேட்டு பேசிட்டு
0: இருக்கீங்க. என்ன பாடல் வேணுங்க?
1: எனக்கு வந்து டிராகன் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
0: டிராகன் படத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி.

0: நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெளிவரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் ஆர்த்தி சிவா மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிறுமுகில இருந்து சோமு தலை பேசுறேன் மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: படம் பீஸ்ட் படத்துல இருந்து 2:1 பார்க்கலாம், அந்த பாட்டு மேடம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயமுத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயமுத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணை நேயர். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கோவை கணுவாயிலிருந்து சத்யா மோகன் பேசுறேன் மேம்.
1: என்ன பாடல் வேணுங்க?
2: பொன்னியின் செல்வன்ல இருந்து பொன்னி நதி பாக்கட்டுமே அந்த சாங் கொடுங்க.
1: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இது உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் நிகழ்ச்சியில் இணையம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: பூபதி ராஜேந்திரன், மூப்பனூர்ல இருந்து பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: யூத் படத்துல இருந்து இந்த முட்டைக்கிழங்கு.
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேளுங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ். கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு நிகழ்ச்சியில் இணைந்த விருப்ப பாடலை கேட்கும் நேயர் வணக்கம்.
1: வந்தே மாதரம். வணக்கம் மதிப்புமிகுந்த அறிய எங்கள் தங்கம் பார்த்தி சிவா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது கோவைக்கு மேற்கே.

தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா. எனக்கு கரடன் என்னும் திரைப்படத்திலிருந்து பஞ்சவர்ணம் என்னும் வார்த்தையில் ஆரம்பிக்கும் அந்த பாடலை உங்களுக்காகவும் எங்க நமது நேயர்களுக்காகவும் எல்லோரும் கேட்டு மகிழ்வோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெயகன்.

0: கேட்டுக்கோம், இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியிலின் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கும்பலயம் நாமத்துக்கும் வருங்க மேடம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: மேடம் சீமராஜா படத்துல இருந்து,
0: சீமராஜா படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH அவினாசி ரோட் கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நெல்லை நம்ப எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடன் நேர்முகம் கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையும் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: விஜயகுமார் வரதராஜபுரம் இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்குங்க.
2: என்ன பாடல்?
3: பச்சை தீ நீயடா இந்த பாடல் வேணுங்க.
2: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது, கேளுங்க.

நிகழ்ச்சி நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்னைக்கு மத்தியானம் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரேகாப் யாசிர் நைனார் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்களோடு உங்களோட விருப்ப பாடல் எந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும்னா நீங்க 2312103 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.

இன்று இரவு 7:25 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்ருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிமேயர். வணக்கம்.
1: வணக்கம். இங்க பொள்ளாச்சி கண்டபட்டி ஜெயராமன்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: தர்மதுரை படத்துல இருந்து ஒரு பாடல் போட்டுருங்க. அப்புறம் நம்ம 26 முதல் 27 ஆண்டு கொண்டாடும் நம்ம ரெயின்போ பண்பலைக்கு வாழ்த்துக்களுங்க.
0: ஓகே, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.

0: கேட்டிருக்கோம். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காலை வணக்கம் சகோதரி.
0: காலை வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கணேஷ், கணேஷ் சிறுமையிலிருந்து பேசுறேம்மா. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம்.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: ஜிப்சி படத்துல இருந்து,
0: ஜிப்சி படத்துல இருந்து
1: மெலோடி சாங் ஒன்னு இருக்கு, அந்த சாங் கொடுத்துருங்க.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேளுங்க.
2: காத்தெல்லாம்

எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் இது வரைக்கும் இது உங்கள் சாய்ஸ் கேட்டோம் நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே ஆதிஷவா. இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் அதை தொடர்ந்து போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க ஆர்ஜே தமிழரசி லக்ஷ்மணன்.

அரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று ஆந்திராவில் வேளாண் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய விதை ரகம் ஒன்றை வெளியிடுகிறார். பாதுகாப்பு உத்திகள் குறித்த தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். எரிசக்தி துறையில் மொரிஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில்

மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ஜப்பான் புறப்பட்டு செல்கிறார். மங்கோலியாவில் நடைபெறும் நிலம் பாலைவனமாதலை தடுத்தல் தொடர்பான ஐநா மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் இன்று பங்கேற்கிறார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் இன்று சீனா செல்கிறார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டருக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயண வசதி வரும் அக்டோபர் 2 முதல் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரபல நடிகை சவுகார் ஜானகி மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிஸ் ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருச்சி மதுரை அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் மழை குறுக்கிட்டதால் கைவிடப்பட்டது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்கோலம். உங்க கூட டிராவல் பண்றதுக்கு இங்க ரெடியா இருக்கேன் நான், ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். எப்பவுமே வேற எங்கேயோ போகும்போதோ இல்ல நம்ம ஊருக்கு வரும்போதோ ஒரு அந்த என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம், நம்ம ஊர் வந்துருச்சு அந்தந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மெல், அந்த மனம் இருக்கு இல்லைங்களா, அந்த காற்று நம்ம மேலே பட்ட உடனே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு ஊருமே ஊருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம அப்படியே கேரளா நோக்கி போக போகிறோம். எஸ், ஓணம் வந்துருச்சு இல்லையா, நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 நாள் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொல்லங்கோடு தான். இன்னைக்கு நாம கொல்லங்கோடுக்கு தான் நம்ம போக போறோம். அங்க நிறைய இடங்களை சுத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலாக கொல்லங்கோடு போகிறதுக்கு பொள்ளாச்சி வழியாக, மீனாட்சிபுரம் வழியாகவும் போகலாம், வேளந்தாவளம் வழியாகவும் போகலாம். நாம் இன்றைக்கி எங்கே எப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளந்தாவளம் வழியாக தான் போக போகிறோம். உக்கடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக கொல்லங்கோடு போகிற பஸ்ஸே இருக்குது, அப்படி இல்லைன்னா புதுநகரம் போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறி போகணும். ஸ்ட்ரைட்டாக பஸ் கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, பார்க்கலாம், வாங்க பஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் இந்த ஊருக்கு போகிறதுக்கு. எஸ், நமக்கு ஸ்ட்ரைட்டான பஸ்ஸே கிடைச்சிருச்சு, வாங்க போவோமா.

நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். குனியாமத்தூர் கிராஸ் பண்றோம், மதுக்கரை கிராஸ் பண்றோம், அதையும் தாண்டி சாவடியும் கிராஸ் பண்ணியாச்சு. ஜன்னல் வழியா பாத்தீங்க அப்படின்னா மலைகள் அழகா தெரியுதுங்க. ஆக்சுவலா ஒரு மலையை பார்த்தா ஒரு பெரிய யானை படுத்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஜன்னலோரமா கிடைச்சிருந்ததுன்னா இப்போ பஸ் வந்து வேலந்தாவளம் ரீச் பண்ண போகுது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நகரத்தோட அந்த பரபரப்பு மெது மெதுவா குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. வேலந்தாவளம் வந்துட்டோம். எஸ், இதுதான் கேரளாவோட பார்டர். இந்த சைடு இந்த எல்லையை டச் பண்ண உடனே நம்மளுடைய டிராவல்ல ஒரு சின்ன சேஞ்ச் கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் தாண்டிட்டோம் அப்படிங்கறத அந்த கிளைமேட் நம்மளை உணர வைக்குது. இந்த ஃபீல் கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்குங்க. அப்படியே போக போக அந்த பில்டிங்ஸ், அந்த காட்சிகள், பசுமை, இது எல்லாம் ஆமாப்பா நாம இப்ப கேரளா வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும். இங்க இருந்து நம்ம கொஞ்ச தூரம் அப்படியே கொஞ்ச தூரம் போகும்போது பஸ்ல டிராவல் பண்ணிட்டே போறோம். இங்க பாத்தீங்கன்னா கொழிஞ்சாம்பாறு. எஸ், போகிற வழியில் அந்த கிராமப்புற வாழ்க்கையோட இயல்பான அழகை நம்ம வந்து பார்க்க முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக நகருது பஸ். கேரளா அப்படின்னோடனே அந்த ஞாபகம் வர்ற அந்த தென்னை மரங்கள் இங்கே நாம் பார்க்குறோம். வயல் வழி தெரியுது, சின்ன சின்ன கடைகளும் இருக்குங்க. எனக்கு இங்கே வர வர கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறத வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் ஹீட்டாக கூட தெரியுது, கொஞ்சம் சாரல் கூட அடிக்குது. இந்த ரோட் பார்த்திங்கன்னா 4 வழி பாதை கிடையாது, அதனால் போகிற வழியில் இந்த இயற்கை காட்சிகளை நம்ம நல்லாவே ரசிக்க முடியுது. அடுத்ததா சித்தூர் வந்தாச்சு. எஸ், இந்த ஊருக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் உங்களை கூட்டிட்டு போறேன். ஏன்னா இது வந்து பாலக்காடு மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி, அதனால இந்த ஊருக்கு கண்டிப்பா உங்களை நெக்ஸ்ட் டைம் போகும்போது கூட்டிட்டு போறேன். அடுத்து தத்தமங்கலம் வந்தாச்சு. எஸ், நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் கொல்லங்கோட. சின்ன சின்ன ஆறு, தண்ணியில குழந்தைகள்லாம் நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. கேரளாவோட அந்த இயல்பான வாழ்க்கையை இப்படி நம்ம பஸ்ல போகும்போதே பார்க்க முடியுது. தத்தமங்கலம் தாண்டி புதுநகர்

இங்கிருந்து போகிற வழியில் நிறைய விவசாய நிலங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். வயல்வெளிகள் சூப்பராக இருக்குங்க. தென்னந்தோப்புகள், சின்ன சின்ன கிராமங்கள், அங்கங்கே சின்ன சின்ன கோயில்கள், இது எல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொல்லங்கோடு வந்துடும். எஸ், வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். போவோமா ஊர்குலம்?

நம்ம புதுநகரம் தாண்டி ஒவ்வொரு இடமா நம்ம வந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் கண்டக்டர் வந்து கொழிஞ்சாம்பாறை கொழிஞ்சாம்பாறை புதுநகரம் புதுநகரம் தத்தமங்கலம் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கறத அவர் சொல்றது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா இந்த பஸ் கொல்லங்கோட்ல போய் தான் நிற்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி கோயம்புத்தூர் தான் வரும். அதனால நம்ம மாறி இறங்கிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இல்லாம ஜாலியா டிராவல் பண்ணலாம். எஸ், நாம வந்துட்டோம் கொல்லங்கோடு. எங்க வயல்வெளி, எங்க தென்னந்தோப்பு, எங்க பசுமையான இடம் அப்படின்னு தேடி பஸ்ல இருந்து இறங்குறேன். பொறுமையா இருமா, பொறுமையா இரு, அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகள் இங்க இருக்குங்க நம்ம முன்னாடி. அதாவது இந்த கடைகள் தான், இந்தந்த கடைகள் தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லா கடைகளுமே இங்கே இருக்குது. பழமுதிர் நிலையம் இருக்குது, மளிகை கடை, ஜுவல்லரி ஷாப் இருக்குது, துணி கடை இருக்குது, ஆட ஹோட்டல் கூட இருக்குங்க. பூஜை சாமான்கள் அதாவது அங்கே அதெல்லாம் இருக்கிற ஒரு கடைகளும் இருக்குது, பாத்திர கடை இருக்குது. சுற்றி சுற்றி நிறைய கடைகள் இங்கே இருக்குங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கடைகள்லாம் வந்து முதல்ல எல்லாம் கிடையாது, இப்போ தான் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளே இப்படி ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல வந்து கடைகள் இருக்கும், ஆனா ஒரு சில கடைகள் அதாவது அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் இருக்குமாமா. டீ கடை தான் மோஸ்ட்லி இருக்குமாமா, ஒன்னு ரெண்டு ஹோட்டல்ஸ் தான் இருக்கும். ஆனா சுத்தி முத்தி இங்க வந்து இப்ப வந்து நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அப்படியே ரைட் சைட்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடுங்க, இல்லைங்க அது ஒரு அரண்மனை, கொல்லங்கோடு ராஜாவோட ஒரு அரண்மனை. சூப்பரா இருக்கு, உங்களுக்கு தெரியுதா, பாக்குறீங்களா, சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த அரண்மனையில நிறைய ஷூட்டிங்ஸ் கூட எடுத்திருக்காங்களாம். இசைப்பாடும் தென்றல், அமைதிப்படை, இந்த படங்கள்லாம் வந்து இங்கதான் ஷூட் பண்ணதா சொல்றாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம், அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜாவுடைய அந்த வீடை வந்து. ஆனா இங்க இருக்கிறவங்க கோவிலகம் அப்படின்னு சொல்லி இதை சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபுல்லா மலையாளம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு வந்தேன். இல்ல இல்ல, ரொம்பவே அழகா தமிழ் பேசுறாங்க, ரொம்ப புரியுது, அவங்க பேசுறதெல்லாம் சூப்பரா புரியுது. தொடர்ந்து பேசலாம். இது போவோமா ஊர்கோலத்தில், நம்ம இப்போ கொல்லங்கோடு போயிருக்கோம்.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நாம இப்போ கொல்லங்கோட்டில்தான் இருக்கோம். எஸ் கேரளால இப்ப ஓணம் தொடங்கியாச்சு. அதனால வந்து அவங்க வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வர வழியில, பஸ்ல வர வழியில எல்லாம் பாத்திருப்பீங்க, நிறைய ஸ்டேஜஸ் எல்லாம் இருந்தது. ஒரு அதாவது அந்த பேனர்லாம், பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்பவே சீனியர்ஸ்ல இருந்து ரொம்ப அழகா வந்து பிரமிச்சு பாத்துட்டு வந்தோம் இல்லையா. எஸ், இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனை கோவிலகம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கொல்லங்கோட்ல, அதை வந்து பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உள்ள நம்ம வந்து போக முடியாதுங்க, ஏன்னா உள்ள வந்து விடுறது இல்ல. நம்ம வெளியிலேயே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வர வழியில ஒரு ஸ்கூல் கூட இங்க இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு, அதாவது நம்ம இறங்கணும் இல்லையா பஸ்ஸை விட்டு, அதுல இருந்து லெப்ட் சைட் போனோம் அப்படின்னா நிறைய நெசவு பண்றாங்க. இந்த இடத்த வந்து பாவடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிழக்கே பாவடி, தெற்கே பாவடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் பாவடி அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, பாவு அப்படின்னா நூல், அந்த நூலை வந்து கஞ்சி போட்டு காய வைக்கிற இடம் தான் இந்த பாவடிங்களாமா. அதாவது அந்த நெய்யற துணியை இங்க இந்த பெரிய கடையில வந்து சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. நம்ம எல்லாம் எப்படி இங்க காதி கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி போறோம் இல்லையா, நல்ல ஒரு நெய்யற அந்த நூல் துணி, அந்த துணி எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்க போவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அங்க சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வேஷ்டி, துண்டு, அந்த முண்டு எல்லாம் வந்து இங்க கிடைக்குது. இங்க இருக்கிறவங்க வந்து இந்த நெசவு நெய்யறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க இந்த சொசைட்டியில வந்து நூல் எல்லாம் வாங்கிட்டு போய் இது பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நெசவு வந்து கம்மியாயிட்டுதான் சொல்றாங்க. எல்லாரும் பல தொழில்கள் வெளியூர்களுக்கு போனால இந்த தொழில் வந்து இங்க கம்மியாயிருச்சு அப்படிங்கறதையும் இவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாம் வந்து பவர்லூம் வந்ததால கைத்தறி கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கறதையும் இங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஆதங்கமா சொல்றாங்க. இங்க பேசிக்கிட்டே நம்ம வந்து நேரம் போனதே தெரியல, நம்மளுக்கு வேற நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா கொல்லங்கோட்டுல பார்க்க வேண்டிய இடங்கள் ரொம்ப ரொம்ப ரம்யமான இடங்கள், நிறைய டூரிஸ்ட் பிளேஸும் இந்த இடமா, இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸா கூட மாறிட்டு இருக்கு. அப்போ அடுத்த டைம் இன்னும் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம சுத்தி பார்க்கலாம். இங்கிருந்து போக மனசே இல்லைங்க. இப்போ

இந்நிகழ்ச்சியில் காற்றலைகளில் உங்களோடு பயணிப்பது ஆஜே தீபாராணி. விருப்பு வெறுப்பு இல்லா வெள்ளை மனத்தவளே, என்னை வேரோடு பெயர்த்தவளே, உன்னால் வாழ வேண்டாம், உனக்குள்ளே வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்தேன் என்றாய், என் வாழ்வின் வண்ணமே நீதான் என்றேன்.

வண்ணமாய் ஒலித்த குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம். விரும்பாமல் இருந்த என்னை விரும்ப வைத்தாய், விரும்பிய பின் வெறுக்கச் செய்தாய் மற்றவற்றை. எரிமலையாய் வெடித்தாலும் உன்னை நினைக்கையில் பனிமலையாய் மாறிவிடுகிறேன். பிடித்ததும் பிடிக்காமல் போனது, பிடிக்காததும் பிடித்து போனது, உன்மேல் பிடித்த பித்தல்.

ஒலித்த குரல்கள் நமக்கு பிடித்த ஜித்தன் ராஜ் மற்றும் ஸ்ரேயா கோஷல். மரணம் கூட இறந்துவிடக் கூடாது, உன் முழு அன்பையும் அனுபவிக்கும் முன்னே. உருகி உருகி என்னை உனக்குள் உறைய செய்கிறாய், உறைந்தே போய்விட்டேன் வைரக் கல்லாய்.

நம்மை உருக செய்த குரல் ஆனந்த் அரவிந்தக்ஷன். வேறொன்றும் வேண்டா இவ்வுலகில், வேறாக வேண்டும் நீ என் வாழ்வில், மாறாக என் செய்வேன் உனக்காய், கேட்காமல் கிடைத்த வரம் நான் என்றாய், கேட்டாலும் கிடைக்காத வரம் நீ என்பேன்.

சுகமாய் வருடிய குரல்கள் ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம். விதையாய் மனதில் விழுந்தாளே, தளிராய் நெஞ்சில் துளிர்த்தாளே, மொட்டாய் மலர்ந்தாளே, மலராய் என தாங்கினாயே, கிளையாய் எனக்குள் வியாபித்தாளே, மரமாய் வளர்ந்து என சாய்த்தாயே.

நம்மை சாய்த்த குரல்கள் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். உன்னை அடைத்தே வைத்திருக்க ஆசை என் நெஞ்சக் கூட்டில், பறக்கவும் விடுவேன் எங்கே என் இதயம் வரை. உன் உயிரும் நானே, உன் உணர்வும் நானே, உன் மொத்தமும் நானானேன், என் முடிவும் நீயானாய்.

0: ஒலித்த குரல்கள் கார்த்திக் கிருஷ் ஹரிணி. நேயர்களே, இதுவரை கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் உங்களோடு காற்றலைகளில் பயணித்தது ஆர்ஜே தீபாராணி. நன்றி நேயர்களே.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். இதுல ஒன் மோர் ஆப்ஷன் என்ன இருக்கான்னா, எமர்ஜென்சி, சப்போஸ் நைட் டைம் லேட் நைட்ல 12 o'clock நீங்க ஒரு இடத்துல பஸ்க்காக வெயிட் பண்றீங்க, யூ ஆர் நாட் ஃபீலிங் சேஃப் ஆர் செக்யூர்னா, ஒரு எமர்ஜென்சி பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த பட்டன் பிரஸ் பண்ண உடனே போன் நம்பர் கேட்பாங்க. என்னன்னா உங்களுக்கு போலீஸ் போன் பண்ணி கரெக்டான லொகேஷன் கேட்கறதுக்கு அதுக்கு மட்டும் போன் நம்பர் கேட்பாங்க. அந்த போன் நம்பர் டைப் பண்ணி பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ரூம்க்கு வரும். சோ இமீடியட்லி அந்த நியரஸ்ட் பெட்ரோல் வெஹிக்கிள் உங்ககிட்ட போன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு தே வில் கம் அண்ட் தே வில் ட்ரை டு ஹெல்ப். சோ போலீஸ் அண்ட் பப்ளிக் மிடில் ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு, வித்வுட் ரிவீலிங் யுவர் ஐடென்டிட்டி ஆர் வித்வுட் ரிவீலிங் எனிதிங் அபவுட் யூ, யூ கேன் இன்ஃபார்ம் டு த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அபவுட் எனி உமன் அண்ட் சைல்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் நார்கோட்டிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஆர் உங்க லிமிட்ல ஏதாவது சஸ்பிஷியஸா ஒரு பர்சன் மூவ் பண்றாங்க, இல்ல எதனா பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கா ஆர் எனி அதர் த்ரெட்ஸ் டு த பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக நீங்க எனக்கு தகவல் சொல்லிக்கலாம். இந்த QR கோட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிளேசஸ்ல த்ரூ அவுட் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வி ஆர் கோயிங் டு பேஸ் தெம். சோ பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கும் போது எனி இன்சிடென்ட் இஃப் தே சி தென் அண்ட் தேர் இட்செல்ஃப் தே கேன் ஆல்சோ சென்ட் இன்ஃபர்மேஷன் டு அஸ். ஐ ஆம் எக்ஸ்பெக்டிங் மோர் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் டு திஸ் இனிஷியேட்டிவ். எனி டவுட்ஸ் ஆர் எனி திங் தே ஹவ் ரிகார்டிங் திஸ் தே கேன் வெரி வெல் கம் அண்ட் மீட் மீ இன் மை ஆபீஸ் ஆர் கோ டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் டு கிளாரிஃபை இஃப் தே ஹவ் எனி டவுட்ஸ். தேங்க் யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் ஆளுநர் திரு அப்துல் நசீர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் இன்று ரஷ்ய துணை பிரதமர் மற்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசவுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி நினைவு தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனா்.

எரிசக்தி துறையில் மொரீஷியஸுடன் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் ஆண்டுக்கு 3 சிலிண்டர்களுக்கான தொகை வரும் பொங்கல் பண்டிகை முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிருக்கு அரசு

குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்டின் பித்தரோகர் மாவட்டத்தில் உள்ள லிபு லேக் கணவாய் வழியாக மேற்கொள்ளப்பட்ட கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை நேற்றுடன் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் அதிக பணம் செலவிடுவோர் பட்டியலில் இந்தியா சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனிசா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி பட்டம் வென்றது.

0: ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேரம் 11:52 அஞ்சிருக்கோம். இன்றைய நேயர் நிகழ்ச்சியில் யாருடைய விருப்ப பாடல்கள் கேட்க போகிறோம், என்னென்ன பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத நேயர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மேடம் சூலூர் வட்டம் பிரகாசுங்க.
0: என்ன பாடல் வேணுங்க சார்? நிகழ்ச்சியில முதல் முறை கலந்துக்கிறீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகேங்க சார், ஓகேங்க சார். என்னென்ன பாடல்கள் கேட்க போறீங்க?
1: மேடம் பூமகள் ஊர்வலத்துல இருந்து மலரே ஒரு வார்த்தை பேசுறேன்.
0: ஓகேங்க.
1: இரண்டாவது சுயம்பரம் படத்துல இருந்து செக்க செவந்தவள.
0: ஓகேங்க. அடுத்த பாடல்
1: மூணாவது ஆசை படத்துல இருந்து கொஞ்ச நாள் பொறு தலைவா.
0: ஓகேங்க.
1: அப்புறம் நான்காவது பாத்தீங்கன்னா இன்று படத்துல இருந்து சல்வார் பூவனம் ஒன்று சாலையில் நடக்கிறது.
0: அடுத்த பாடலுங்க சார்.
1: அடுத்து பாத்தீங்கன்னா புதையல் படத்துல இருந்து
0: என்ன பாடலுங்க சார்?
1: இருந்து பூத்திருக்கும் மனமே அந்த பாடலுங்க.
0: ஓகேங்க. நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.

நமது ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் மணி 3:30 ஒளிபரப்பாகும். எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் இன்றைய நேயர். இன்னைக்கு கோயம்புத்தூர் நேயர் பிரகாஷ் அவர்களுடைய விருப்ப பாடல்களோடு

0: இதுவரைக்கும் கேட்டோம் இன்றைய நேயர் உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம் பெறணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்ல உங்க பேர் அண்ட் உங்களோட மொபைல் நம்பரோட எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க கிட்ட இருந்து கால் கண்டிப்பா உங்களுக்கு வரும்.
1: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்ட், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
0: FM Rainbow 103 கோயம்புத்தூர். நேரம் 11:30. இனி கேட்க போறோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் வித் மீ ஆர்ஜே ஆர்த்தி சிவா.

ஆர் சுதர்சனம் இசையில் பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். டி எஸ் பகவதி, எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: அதனதுக்கு
1: குதிரை ஆட்டம் சம்பா போய் குதிரை ஆட்டம்
0: ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு டக்கு முக்குமே ஜிம்மு கத்திரி வெண்டக்கா முத்தன முருங்கக்கா கத்திரி துண்டக்கா
1: போய் குதிரை ஆட்டம் வைக்கா மொய்க்கும் ஜன கூட்டம்
2: ஜிம்மு ஜிமிக்கு ஜிம்மு ஜிமிக்கு
0: என்னது
2: ஜிமிக்கு.

தேவையான நகைகள் எல்லாம் வாங்குறேன், இப்போ வாங்குறேன். பன்னீர் தொம்பு, பலவித டம்ளர், வெந்நீர் போட, அண்டா புண்டா, கட்டில் மெத்தை, கண்ணாடி பீரோ, சோப்பு, சீப்பு, சுனோ.

கேட்ட பாடல் பொன்வயல் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை துறையூர் ராஜகோபால் சர்மா மற்றும் ஆர் ராஜகோபால், டி ஆர் ராமச்சந்திரன், என்எல் கான சரஸ்வதி பாடியது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சியில. இப்ப கேட்க போற பாடல் நல்ல இடத்து சம்பந்தம் திரைப்படத்துல இருந்து. இசை கே வி மகாதேவன், சோழமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலாசிரியர் அமர்தகாசி.

கேட்ட பாடல் தூய உள்ளம் திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா ஸ்வர்ணலதா பாடியது. பாடலுக்கு இசை பெண்டியாளர் பாடலாசிரியர் உடுமலை நாராயணகவி. எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்கோம் ரெயின்போ கிளாசிக்ஸ்.

கேட்ட பாடல் நானே ராஜா திரைப்படத்திலிருந்து இசை டி ஆர் ராம்நாத் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடல் ஆசிரியர் கே பி காமாட்சி சுந்தரம். நேர்களே, இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் டாக்டர் நூருல் அமீன் ஷாகித் அவர்களோட நேர்முகம் கேட்கலாம். ரெயின்போ கிளாசிக்ஸ் நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே ஆர்த்தி சிவா. Thank you.

0: FM Rainbow 103 Kovai.
1: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம். நேர்களை, கடந்த வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியா ஸ்போர்ட்ஸ் பிசிஷியன் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்களுடைய நேர்முகத்தின் அடுத்த பகுதியை இன்னைக்கு கேட்கலாமா? உடன் உரையாடுகிறார் சௌம்யா.
2: இப்ப நீங்க அந்த மூட்டுவலி பத்தி சொல்லும் போது, இப்ப மெனோபாஸ் வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். பெரிய ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா கூட எல்லாருக்குமே மூட்டுவலி சாதாரணமா இருக்கும். உட்காந்து இருந்துக்க கஷ்டப்படுவாங்க. அப்புறம் கை கால் கை மூட்டு கழுத்துக்கிட்ட எல்லா இடத்துலையுமே இந்த போன் ஜாயின் கிட்ட எல்லாம் வலி இருக்காது. ஏன் டாக்டர்?
3: ஓகே, மெனோபாஸ் அப்போ நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்புல நடக்கும். இப்போ வந்து பெயின் அப்படிங்கிறது இட்ஸ் அ சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பிரெயின்.

0: ஒரு கையில் அடிபட்டால் ஒரு கீறல் விழுந்தால் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பெயின் அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் வேறு. ஆனால் இதே இது நம்ம ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடிபட்டால் அவங்க இல்லை அது பெயின் இல்லை இல்லை வலி தாங்குற சக்திங்கிறத நம்மளுடைய பிரெயினுடைய கண்டிஷனிங். இப்போ நான் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஒரு பெயினுடைய பெயினுங்கிறது நான் சொன்னது ஒரு பிரெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து ஒருத்தரோட ஜெனட்டிக்ஸ் இருக்குது, அவங்களுடைய ப்ராட்டப், அவங்க எப்படி மைண்ட் கண்டிஷனிங்காக இருக்குது, சொசைட்டி எப்படி அதை கண்டிஷன் பண்ணுது, அவங்க ஃபேமிலியில எப்படி அவங்க செல்ல பிள்ளைய வளர்ந்தாங்களா, அவங்க
1: உண்மைதான்,
0: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வச்சு தான் ஒருத்தருடைய பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் ரியாக்ஷன் டு த பெயின். இது இல்லாமல் நியூரோ ஹார்மோனல் மில்லியூன் ஒன்று இருக்கு, நம்ம பாடிக்குள்ள இருக்கிற அந்த நர்வ்ஸ் மூலியமா தான், ஹார்மோன்ஸ் மூலியமா தான் இந்த பெயின் சிக்னல்ஸ் இஸ் கனெக்டட் டு த பிரெயின். அப்போ மெனோபாஸ் டைம்ல இந்த நியூரோ ஹார்மோனல் மில்லியூல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும் போது இந்த பெயினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது இதே மாதிரி சில மெடிக்கல் கண்டிஷனும் இருக்கு, யங் லேடிஸ் ஈவன் மெனோபாஸ் வராத மெடிக்கல் கண்டிஷன் ஃபைப்ரோமயால்ஜியான ஒரு கண்டிஷன் இருக்கு, இட் இஸ் வெரி புவர்லி ரெகக்னைஸ்ட் ஈவன் மெடிக்கல். இப்போ யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தா இந்த ஃபைப்ரோமயால்ஜியா இஸ் என்ஹான்ஸ்டு பெயின் பர்செப்ஷன், அதாவது சின்ன சின்ன வலிகளும் பயங்கர ஆம்ப்ளிஃபை ஆகி பிரெயின்ல சஃபரிங் இருக்கும்,
1: நமக்கு இருக்குமா இது நம்ம
0: பேஷன்ஸ்க்கு இருக்கும், ஆனா பேஷன்ஸ் பாக்குறதுக்கு நார்மலா இருப்பாங்க, அவங்க ஏதோ வலிக்கு வலிக்குதுங்க நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, எல்லா டெஸ்டும் பண்ணுவாங்க எல்லாமே நார்மலா இருக்கும். அமெரிக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே ஒரு ஃபைப்ரோமயால்ஜியா பேஷன் வந்து ஆவரேஜா ஒரு 10 டாக்டரை பார்த்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஃபைப்ரோமயால்ஜிங்கிற டயக்னோசிஸை பண்றாங்கிறாங்க, ஏன்னா அவங்க வந்து எல்லா டாக்டர்ஸ் சுத்திடுவாங்க, சைக்காட்ரிஸ்ட் மட்டும் சுத்திடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபினாமினா வேர் த பெயின் இஸ் என்ஹான்ஸ்ட் இன் தி அந்த ஆம்ப்ளிஃபை ஆகி சிக்னல்ஸ் பிரெயினுக்கு போகுது, அப்போ அந்த பெயினுடைய சஃபரிங் அதிகமாக. இது வந்து சின்ன அளவில் வந்து ஒரு மெனோபாஸ் டைம்லாம் நடக்கும் அந்த நியூரோ ஹார்மோனல் சேஞ்சஸ்னால. பட் இதுவே ஒரு டிசீஸ் கண்டிஷன், ஃபைப்ரோமயால்ஜியான ஒரு டிசீஸ், ஃபைப்ரோமயால்ஜியா சிண்ட்ரோம்ங்குவாங்க அது, இருந்துச்சுன்னா இது மெனோபாஸ்க்கு முன்னாடி சின்ன வயசுலேயே கூட வரலாம், 30s 40s. நான் நிறைய லேடிஸ் வந்து நான் இது வரைக்கும் 4-5 வருஷம் பெயின் பெயின் பெயின் சுற்றிட்டு இருந்து எல்லாரும் கடைசியில் சைக்காட்ரிஸ்ட்லாம் அனுப்பிச்சு சுற்றிட்டு வந்த பேஷன்ஸ் நான் ஃபைப்ரோமயால்ஜியா டயக்னோஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா இருக்குது, அதை வந்து ஒரு ஒரு எந்த ஒரு பிளட் டெஸ்ட் மூலியமாகவோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் எம்ஆர்ஐ மூலியமாக டயக்னோஸ் பண்ண முடியாது, அதுதான் பிரச்சனை. அதனால் அது தெரியாமல் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு க்ரைட்டீரியா மாதிரி இருக்குது, அது ஒரு குவஷனேர் மாதிரி இருக்குது, அது வந்து அமெரிக்கன் ரூமட்டாலஜி அசோசியேஷன் பண்ணது, கவுன்சில் பண்ணது, அது மூலியமாக டயக்னோஸ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போ எதுக்காக இதை பற்றி சொன்னேன்னா, அந்த பிரெயினுடைய பெயின் இது வந்து நிறைய சைக்கலாஜிக்கல் கண்டிஷன்ஸில் இருக்கலாம், சைக்கலாஜிக்கலாக வந்து அவங்க டிப்ரஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போதோ ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போதோ பெயின் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க.
1: கரெக்ட்,
0: நார்மலாக சந்தோஷமாக இருக்கும்போது அடிபட்டாலும் தெரியாது.
1: உண்மை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க
0: டாக்டர். ஸோ அதனால் வந்து அந்த பெயினோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ சில சமயம் பேஷண்ட்ஸ் டிப்ரெஷனில் இருக்கும்போதும் சொமட்டைசேஷனுங்க வாங்க, அதாவது இல்லாத ஒரு ஒரு பிரச்சனை இருக்காது, முழங்காலும் ஒரு பிரச்சனை இருக்காது, ஆனால் முழங்கால் வலி நிறையா அவங்க வந்து ஃபோக்கஸ் இருக்கும் அவங்களுக்கு, இதில் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுமே இருக்குது. ஸோ சில சமயம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் தேவைப்படலாம். ஸோ பெயினுங்கிறது இட்ஸ் ஒரு ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் அதுக்குள்ளே இருக்குது.
1: என்ன பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். பெயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, எல்லாரும் சொல்கிறாங்களே சைக்காலஜிக்கல் அப்ரோச் அதில் இருக்கா, இல்லை எனக்கு நல்லா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், பெயினே இல்லை எனக்கு வலியே இல்லைன்னு சொல்லிக்கோன்னு சொல்லுவாங்க, அதுதான் பெயின் மேனேஜ்மெண்ட்டா, இல்லை நமக்கு வந்து வலிக்கும் ஆனால் வெளியில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது பெயின் மேனேஜ்மெண்ட்டா, எது பெயின் மேனேஜ்மெண்ட்டு?
0: ஆக்சுவலாக வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ராட் டெர்மினாலஜி, இது வந்து அன் அப்ரோச் டு பெயின். ஓகே, இதில் வந்து அமைதியாக இருக்கிறது இட்ஸ் நாட் அ சொல்யூஷன் டு தட், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அது எந்த கண்டிஷனுக்கு ஒர்க் ஆகும் அந்த கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஓகே, நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்க பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், பட் எதனால பெயின் வருதுங்கிறது ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட், ஃபைண்ட் அவுட் இதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது, இவங்க பெயின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் இருக்குது, இது அந்த இடத்துல தேய்மானமா இல்லை அதில் மசில் வீக்னஸ்ஸா இல்லை அதில் வந்து நான் இந்த சொன்ன ஃபேக்டர்ஸ் இல்லை என்னென்னலாம் வந்து காரணமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் விச் இன்க்ளூட்ஸ் மெடிசன்ஸ் எக்ஸசைசஸ் சைக்கலாஜிக்கல் அப்ரோச், எது எந்த சமயத்தில் அப்ராப்ரியேட்டாக இருக்கோ அதை அப்ளை பண்ணுறது தான் பெயின் மேனேஜ்மெண்ட்.
1: ஓகே,
0: ஸோ இது வந்து பிளைண்டாக வந்து பெயினுக்குனா இப்படி தான் மருந்து தான், இல்லை பெயினுக்குன்னா இது தான் அப்படிங்கிறது கிடையாது, நோ ஒன் காஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி கிடையாது. பெயினுங்கிறது மல்டி ஃபேக்டர் இல்லைங்கிறனால அது மல்டிபிள் அப்ரோச்சஸ் தேவைப்படும். ஸோ திஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த டுவர்ட்ஸ் ரெடியூசிங் த பெயின் சஃபரிங் ஃபார் த பேஷண்ட் இஸ் கால் பெயின் மேனேஜ்மெண்ட் இன் அ ப்ராடர் சென்ஸ்.
1: இப்போ உடம்புங்கும் போது வலிங்கிறத தவிர்க்க முடியாத ஒன்று, ஏதோ ஒரு வலி, தலைவலியோ வயிற்று வலியோ ஏதோ ஒரு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வீட்டில் பெரியவங்க

0: அந்த காலத்தில் சொல்லுவாங்க, சும்மா வலி சொல்லக்கூடாதுன்னு திட்டுவாங்க. வயசான வீட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் என்ன, எங்களுக்கே நாங்களே சொல்கிறதில்ல, சின்ன பசங்க நீங்கள் எதுக்கு வலி சொல்கிறீங்கம்பாங்க. அதனால் ஒருவேளை ஓ இவங்களுக்கு அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கோ அப்படின்னு கூட நமக்கெல்லாம் தோணும்.
1: அதில் ஒரு தெர் இஸ் சம் விஸ்டம் இன் தேட், என்னென்னா நம்ம ரொம்ப நெகட்டிவிட்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நல்லது, நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்பவுமே வந்து இட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ பட் இஸ் தட் இஸ் தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பெயின் மேனேஜ்மெண்ட், தட் தட் இட்ஸ் நாட் அ காம்ப்ரஹென்சிவ் பெயின் மேனேஜ்மெண்ட்.
0: கரெக்ட்.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவர்கள் உடன் உரையாடுகிறார் சௌமியா.
1: டாக்டர், இப்போ இதுலேயே வந்து நீங்கள் ஒரு மேல் பேஷண்ட்டும் ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டும் பார்க்கறதுல வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இவங்களுக்கு இருக்கிற வலி அவங்களுக்கு இருக்காது. நீங்கள் அதை ஒவ்வொரு கண்டிஷனுக்குமே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வலி இருக்குன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து இப்போ வந்து ஒரு கால் பிரச்சனைக்கோ ஏதோ ஒரு மூட்டு தேய்மானத்துக்கோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து வேறு ஃபேக்டர் இருக்கும். இப்போ நம்ம மென்சுரல் இஷ்யூஸ் இருக்கும், மென்சுரேட்டிங் விமனாக இருக்கலாம், இல்லை மெனோபாசார விமனாக இருக்கும். இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரி மெடிசனோ ஒரே மாதிரி எக்ஸசைஸோ நீங்கள் தரமாட்டீங்க இல்லையா?
2: இப்போ வந்து ஒரே மாதிரி கண்டிஷனுக்கு 10 பேர் வராங்க, ஈவன் சிமிலர் ஏஜ் குரூப்பில் சிமிலர் ஜெண்டரில் வந்து ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஒரே மாதிரி ரிசல்ட்ஸ் வரதில்லை. ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு 10 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 7-8 பேர்த்துக்கு ஒர்க் பண்ணுதுன்னா தட் ட்ரீட்மெண்ட் ஹேஸ் டு பி ட்ரைட் ஃபார் தட் பேஷண்ட். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ஒர்க் அவுட் இல்லைன்னா வேறு ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ஜென்ரல் சென்ஸ். பட் நீங்கள் இப்போ கேட்குறது ஜென்டர் டிஃப்ரென்சஸ் இருக்கா பெயின் மேனேஜ்மெண்ட்டில்
1: கண்டிப்பாக
2: அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுல்ல. இப்போது வந்து என்னன்னு சொன்னால் லேடிஸோடைய லைஃப் ஸ்டைல் மேபி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேல்ஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய பண்ணக்கூடிய வேலைகள் கூட மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டென்னிஸ் எல்போன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, ஆனா டென்னிஸ் பிளேஸ் தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் பாத்திரம் நடக்கிற லேடிஸ்க்கும் வரலாம்,
1: இப்படி கை இப்படி வச்சு,
2: ஏன்னா அந்த ரிப்பீட்டடா வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்றனால வரக்கூடியது. ஸோ அப்போ வந்து அவங்க லேடிஸ் என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, அதுல என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணா இந்த திஸ் இஸ் ஆல்சோ ஒன் சஜஷன் ஃபார் பெயின் மேனேஜ்மெண்ட்.
1: ஓ இன்ட்ரெஸ்டிங்.
2: ஆமா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. இப்போ ஷோல்டர் பெயின் லேடிஸ் காமனா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிச்சன் ஸ்லாபோடைய ஹைட்டு, பேஷண்டுடைய ஹைட்டு, பேஷண்ட் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஸ்லாப் ஹையாக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு அடுப்பு வச்சு, அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு, அதுக்குள்ளே சமைக்கும் போது ஷோல்டருடைய பொசிஷன், அந்த ரெப்பரேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கும். இப்போ இந்த காரணத்தை நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்டுடைய கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினா தான் இந்த விஷயங்கள்லாம் கேட்க முடியும். இப்போ அதுவே காரணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காரணத்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த அட்வைஸ் கொடுக்கலன்னு சொன்னால் என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அந்த பேஷண்ட் பெயினோட தான் இருப்பாங்க. ஏன்னா த காஸ் இஸ் நாட் அட்ரஸ்ட்.
1: எஸ்.
2: ஸோ இது எல்லாமே இந்த பயோமெக்கானிக்ஸ் அண்ட் எர்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் வரும். இதுவே பெரிய சயின்ஸு. எர்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். இப்போ காமன் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஈவன் சர்ஜன்ஸ் தே ஆர் ஹேவிங் எர்கனாமிக் இஷ்யூஸ் பிகாஸ் சர்ஜரி பண்ணும்போது அவங்க நிற்கக்கூடிய பொசிஷன் அதில் வந்து அவங்களுடைய நீடுக்காக நிற்கிறாங்க. ஆனால் அதையே வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுட்டா இந்த பெயின் இன்ஜுரிஸும் கம்மி பண்ணலாம். ஸோ அவங்கள அது அவேர்னஸ் இல்லாமே வந்து கையை ஒரு மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது சிக்கன் விங் போர்ஷன் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சர்ஜன்ஸ்க்கு வந்து இப்போ நிறைய இந்த ஸ்கோபி சர்ஜன்ஸ் எல்லாமே சின்ன ஸ்மால் கீஹோல் சர்ஜரிஸ் பண்ணுறாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஒரு பொசிஷனில் வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுலேயே வந்து கையை தூக்கி முழங்கையை தூக்கி மேலே வச்சுட்டு பண்ணுறது சிக்கன் விங் போர்ஷனுங்குவாங்க. அதனால வரக்கூடிய எல்போ பெயின், நெக் பெயின் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃப்ரம் காமன் பர்சன் கிச்சன் ஒர்க்கில் பண்ணுற லேடிஸ்லேருந்து சர்ஜரி பண்ணக்கூடிய சர்ஜன்ஸ் மட்டும் இந்த பயோமெக்கானிக்ஸ் எர்கனாமிக்ஸுங்கிற ஃபேக்டர் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். இதனால வரக்கூடிய வழிகள் நிறைய இருக்கு.
1: குழந்தையிலேருந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
2: எக்ஸாக்ட்லி, தட் இஸ் மை பாயிண்ட். இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ குழந்தைகள் நிறைய பேர் ஸ்கூல்ஸ்லயே வந்து கேஜெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வந்து ஹோம்ஒர்க்கு வந்து மொபைலில் அந்த எல்லாமே ஆன்லைனாக வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஆன்லைனாக இவாலுவேட் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் ஃபோர்ஸ் டு யூஸ் கேஜெட்ஸ் லைக் கம்ப்யூட்டர்ஸ், டேப்ஸ் ஆர் மொபைல் ஃபோன்ஸ் ரைட் ஃப்ரம் த சைல்ட்ஹுட். எஸ்பெஷலி இந்த கோவிட் டைமில் இது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மொபைல் ஃபோனையும் கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்க ப்ராப்பரான பொசிஷன் வச்சு யூஸ் பண்ணலன்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் பாதிப்புகள் ரொம்ப அதிகம். இந்த நீங்கள் சொல்கிற யங் ஏஜ்லேயே வந்து அவங்களுக்கு ஈவன் நான் இப்போல்லாம் வந்து முன்னாடிலாம் தேய்மானங்கிறது 40-50 வயசுக்கு மேலே தான் தேய்மானம் பார்ப்பேன். இப்போல்லாம் 20s 30s இந்த தேய்மானம் சம்பந்தப்பட்ட

0: பிரச்சனைகள் எக்ஸ்ரேல வந்து போன்ஸில் தேய்மானம் தெரியுது பிகாஸ் ஆஃப் ராங் பாஷர் அண்ட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதே மாதிரி இப்போ குழந்தைகள், நான் பார்த்த பேஷண்ட்ஸில் 10வது படிக்கிற ஒரு பொண்ணு கூட டிஸ்க்கு ரொம்ப பெருசாகி, அந்த டிஸ்க் பல்ஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப பெருசாகி ஃபிசியோதெரப்பியில் நம்ம வந்து சரி பண்ண முடியாத அளவுக்கு பெருசாகி ஆப்ரேஷன் மட்டும் போயிருக்காங்க.
1: ரொம்ப கஷ்டமாக.
0: ஆமாம். ஸோ இது எல்லாம் எதுனாலஞ்சுனா உட்கார பொசிஷன் சரியில்லாதனால. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து
1: முன்னெல்லாம் அப்படி இருக்காது இல்லை டாக்டர், வீட்டில் ஒழுங்காக உட்காரலாம், முதுகில் ஒரு அடி வைப்பாங்க, வீட்டில் ஒழுங்காக உட்காரம்பாங்க. இப்போ நம்ம அதை சொல்லி கொடுக்கலையோ?
0: இப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அந்த காலத்தில் வந்து அடித்து சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த இந்த காலத்தில் அடித்து சொல்லிக் கொடுத்தா அவங்க கேட்க மாட்டாங்க எதுக்கு அடிக்கிறேன்னு
1: கேட்பாங்க. ஸோ ஸ்கூலில் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க சிட் ப்ராப்பர்லிமாங்க இல்லையா, அந்த வார்த்தை நம்ம சொல்கிறது இல்லையா,
0: அப்போ சொன்னேன் எல்லாம் உட்காந்துக்குவாங்க. பட் நவ் த சில்ட்ரன் வாண்ட் அ ரீசன். இப்போ வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரீசன் கேட்பாங்க. அப்போ சீட் ப்ராப்பர்லினா எதுக்காக உட்காரணும், நான் இப்படி உட்காந்து என்ன தப்பு,
1: டிஸ்க் பல்ஜாக போய் சொல்ல முடியாது இல்லை,
0: இல்லை சொல்லணும் அவங்களுக்கு, அந்த அவேர்னஸ் கொடுக்கணும்
1: அப்படிங்கிறீங்க.
0: ஆமாம். இப்போ இந்த மாதிரி உட்காந்தா நீ 20 வயசு ஆகக்குள்ள நீ ஆக்டிவாக நீ ஸ்போர்ட்ஸ் விளையாடுறக்க முடியாது, உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்படின்னு நம்ம ரீசன் அவுட் பண்ணோம்னா குழந்தைகளுக்கு, இப்போ அந்த குழந்தைகள் ரீசன் பண்ணுவாங்க. இப்பளுடைய குழந்தைகளோட மைண்ட் செட் வந்து தே நீட் ரீசனிங் ஃபார் எவ்ரி திங். ஸோ இது சின்ன வயசுலேயே வந்து நம்ம இது இப்படி தான் பண்ணணும், இதை எதுக்காக பண்ணணும், அதுக்கு இதுதான் காரணம், இது பண்ணாமல் இருந்தால் என்னாகும், திஸ் இஸ் வாட் யூல் எண்ட் அப் இன் அப்படின்னு நம்ம ரீசன் அவுட் பண்ணி அதை பொறுமையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களுடைய அக்செப்டன்ஸ் நிறையா இருக்கும், காம்ப்ளைன்ஸ் இருக்கும்.
1: டாக்டர், நம்ம சில்ட்ரன் சொன்னதால இன்னொரு முக்கியமான குவெஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஹைஸ்கூலுக்கு வர குழந்தைங்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீவ் விட்டதும் சடன் அப்சர்ஜ் இந்த குழந்தைங்கக்கிட்ட ஒரு அப்சஷன் மாதிரி போய் ஜிம் ஹிட் பண்ணுறது, ஜிம்மில் வந்து நானும் மசிலை பில்ட் பண்ணுறேன், அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அது தெரிய வருதுன்னு தெரியல. அப்புறம் கண்ட மெனிக்கு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸு, சப்ஸ்டாண்டர்டாக இந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றது, இதெல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படி எந்த விதத்தில் அவங்கள பாதிக்கும்?
0: ஓகே, ரெண்டு விஷயம் கேட்டிங்க. ஒன்று ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட் சாப்பிட்றது.
1: சின்ன குழந்தை, ஆமாம், ஓகே,
0: இது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸ் இருக்குது, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஒன்று, சிறு வயசில் குழந்தைகள் ஜிம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணலாமா இல்லையா, எந்த வயசுலேருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ரெக்கமெண்டேஷன், கரண்ட் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, டீன்ஸ் வந்துட்டால் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் அ நாலேஜபிள் ட்ரெய்னர், ஒரு நாலேஜ் நல்லா உள்ள ட்ரெய்னர். அந்த ட்ரெய்னர் வந்து ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ப்ராப்பராக வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சா ஈவன் ஸ்ட்ரெங்க்னிங் எக்ஸசைஸ் வந்து வி கேன் ஸ்டார்ட். பட் அதோடைய அந்த நம்பர்ஸ் அண்ட் ரெப்படிஷன்ஸ் மாறும்.
1: அதுக்கான,
0: ஆமாம், டீன்ஸ் இப்போ 13-14லேருந்தே கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரு வெயிட்ஸ் வந்து இட் ஷுட் பி லோ வெயிட், லோ வெயிட்டும் ஹை ரெப்படிஷன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து அடல்ட்ஸ் வந்து ஒரு 10 கிலோ தூக்கி ஒரு 10 தர பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒரு 2 கிலோ தூக்கி ஒரு 30 தர பண்ணும். ஸோ அந்த மாதிரி லோ லோட் ஹை ரெப்படிஷன். ஸோ எப்படி எக்ஸசைஸ் கொடுக்குறோம், அந்த வெயிட் ட்ரைனிங்குமே வந்து குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி தரணும், போன் யூனியன்லாம் ஆனதுக்கப்புறம் அடல்ட்ஸுக்கு ஒரு மாதிரி தரணும். அந்த இதுலெலாம் வந்து இந்த நுணுக்கங்கள் வந்து பீடியாட்ரிக் எக்ஸசைஸ் ட்ரைனிங்க்குன்னு தனியாக சில ஃபோக்கஸ் கூட பண்ணி பண்ணுறவங்க பண்ணுவாங்க.
1: ஆனால் நல்லதா, குழந்தைங்க பண்ணலாம் தான் சொல்கிறீங்க.
0: பண்ணலாம், ஆனால் அதான் சொல்கிறேன், அவங்க கசமுசன்னு போய் எதையாவது பண்ணி பயன்படுத்தக்கூடாது, அதில் வந்து பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஒரு நாலேஜபிள் பர்சனுடைய சூப்பர்விஷனோட பண்ணலாம். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக சூப்பர்விஷன் சொல்கிறேன் நான். ஒருத்தரோட சூப்பர்விஷனோட கரெக்டான டெக்னிக்கோட பண்ணணும். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுல டெக்னிக் மாறினாலும் அவங்களுக்கு சில வழிகள் வரும். ஸோ அந்த கரெக்டான டெக்னிக்கோட, கரெக்டான வெயிட்ஸு ரெப்படிஷன்ஸோட பண்ணுறது குழந்தைகளுக்கும் பண்ணலாம். ஒன்று, ஸோ அவங்களுக்கு அது சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, சில பேருக்கு அந்த நீட் இருக்கும். இப்போ நான் யூகேலாம் பார்த்தா அது ஸ்ட்ரெங்க்னிங் கண்டிஷனிங் கோச்சும் தனியாக இருப்பாங்க, ஸ்கில் கோச்சும் தனியாக இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து எல்லாம் ஒன்று தான், அந்தளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாகி ஸ்பெஷலைஸ் ஆகி வரல. பட் அதனால் வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு பார்த்து கரெக்டான டெக்னிக் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு கோச்சஸ்க்கும் டைம் இருக்கிறதுல, இந்த எக்ஸசைஸ் இப்படி இப்படி பண்ணுங்கன்றவாங்க நான் நிறைய பேர்த்த பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நிறைய பேர்த்த ஒன்றா வச்சுட்டு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது, ஒரு சின்ன குரூப்பாக தான் இருக்கணும், 4-5 பேர் வச்சு அந்த கோச் வந்து இது இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி டெக்னிக்கை ரிஃபைன் பண்ணி கொடுத்தா இட் இஸ் காட் பெனிஃபிட். பட் இந்த மாதிரி இல்லாமல் அவங்களால அவங்களா போய் ஏதோ நினச்சது தோணுது, வீடியோவில் பார்த்தது, யூடியூப்பில் பார்த்து பண்ணாங்கன்னா சில பிரச்சனைகள் வரலாம். இது ஒன்று. ரெண்டாவது சப்ளிமெண்ட்ஸ் பற்றி கேட்டிங்க. இந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாலேயே வந்து யூகே யூரோப்பில் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸோடைய, ஈவன் பிஃபோர் தட் நினைக்கிறேன், 15 இயர்ஸ் இருக்கும், எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து வச்சு அதை ரிசர்ச் பண்ணி அதை ஒரு ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிகேஷனாகவே வெளியிட்டாங்க. அதில் என்னன்னு பார்த்தா, ஈவன் இன் தோஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வே த ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற அந்த மருந்துடைய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நுணுக்கமாக பார்க்கக்கூடிய அந்த இடங்கள்லையே 30-35% ஆஃப் தி சப்ளிமெண்ட்ஸ் ஆர் அடல்ட்ரேட்டட் வித் ஸ்டீராய்ட்ஸ். ஆனால் உள்ள அந்த லேபிளில் இருக்காது, லேபிளில் இருக்காது, லேபிளில் போட மாட்டாங்க. ஆனால்

0: ஸ்டீராய்ட்ஸ் வந்து அந்த மசில் பில்டிங்க்கு ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட், வெல்பீயிங் எல்லாமே கொடுக்கும். பட் இந்த சின்ன வயசுலயே வந்து இந்த ஸ்டீராய்ட்ஸ்லாம் அதிகமாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் மூலியமாக தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் பின்னால் இதில் சைட் எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது, பாதிப்புகள் ரொம்ப சிவியராகவே இருக்கும். இதில் வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் அந்த அவங்களுடைய அந்த ஜென்ரல்லையே வந்து டெவலப்மெண்ட்லேயே வித்தியாசம் வரும். மேல்ஸுக்கு வந்து பிரஸ்ட் டெவலப் ஆகும், கைனகோ மேசி ஆகுவாங்க, சீக்கிரம் இம்பார்ட்டன்ஸ் வரலாம். ஃபீமேலுக்கு வந்து மேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் மாதிரி வரும், சொட்ட ஒழுகும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ். கிட்னி பாதிப்பு வரும், ஏர்லியராகவே வந்து கிட்னி பாதிப்பு நெஃப்ரோபதி வரலாம். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட்றதுல அதிகம் கவனம் தேவை. ஏன்னா இந்த மாதிரி கண்மூடித்தனமாக எங்கேயோ கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து வாங்கி சாப்பிட்றதுல ஏதாவது அடல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ளிமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிற நல்லது. ஹெல்த்தி ஃபுட் இஸ் த பெஸ்ட் திங். சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை அந்த ஏரியாவில், அந்த சமயத்தில் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சாப்பிட்டு ஹெல்த்தி ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாலே போதுமானது. சப்ளிமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இன் ஜென்ரல்.
1: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். இப்ப தொடர்ந்து பேசலாமா?
2: டாக்டர், இன்னொன்று இப்போ பெண்களுக்கே திருப்பி வருவோம். இப்போ வந்து ஒரு பூப்படைகிற சமயத்தில், பியூபர்ட்டி சமயத்தில், வீட்டில் இருக்கிறவங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்க இன்னுமே இருக்குது, பழக்கத்தில் இருக்குது, அந்த உளுத்தங்களி கொடுப்பாங்க. போன் வந்து நல்லா கிடுப்புக்கு பலம், மூட்டுக்கெல்லாம் பலம்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து டெலிவரி அப்போ உங்களுக்கு பலம் கொடுக்கும், அந்த பெல்விக் விரிஞ்சு நல்லா கொடுக்கும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சொல்லி அந்த ஃபுட்டுக்கும் இந்த போனுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அந்த அதாவது பிற்காலத்தே இதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ மூட்டு எலும்பு இடுப்பு எலும்பு இந்த தேய்மானம் இந்த ஃபுட்டுனால சரி பண்ண முடியுமா?
3: ஃபுட்டு வந்து ஒரு சின்ன ஃபேக்டர் தான். அது ஒரு அதுக்கு ரொம்ப எம்ஃபசிஸ் கொடுத்து எக்ஸசைஸை விட்டாங்கன்னா அதோடைய பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ ஃபுட்டை மட்டும் நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம், நம்ம மற்றெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடாது. ஃபுட்டில் அதோடைய தேவையான நியூட்ரிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம், விட்டமின்ஸு, இதெல்லாம் வரது நல்லதான். பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டைம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் வந்து ஓகே சில விஷயங்கள், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெரண்டைக்காயெலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க போன் ஹெல்த்துக்கு நல்லா ஹெல்த். அந்த அது பெரண்டையில் வந்து இப்போ ரிசர்ச்சர்ஸில் வந்து சிசஸ் குவாட்ராங்குலரிஸுங்குவாங்க இங்கிலீஷில் டெர்மினாலஜி, சயின்டிஃபிக் டெர்மினாலஜி. ஸோ அதில் போன் ஹெல்த்துக்கு, அதாவது போன் மாஸ் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் ஹீலிங் குயிக்காக நடக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மேபி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணால் அதில் ஏதாவது, ஆமாம், அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். பட் அது ஒன்று தான் முக்கியமான அப்ரோச்சு நம்ம எடுத்துக்கூடாது. அது ஒரு சப்ளிமெண்ட், ஒரு அடிஷன், ஒரு அட்ஜுவண்ட். மற்றதையும் பார்த்துட்டு இதுவும் சேர்த்து சாப்பிட்றதுல தப்பில்லை. பட் அதையே நம்பி மற்ற விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பு விரியும், அது லிகமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்டெபிலிட்டி, ஜாயின்ட் ஸ்டெபிலிட்டி கம்மியாது இல்லைங்களா? அப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபுட்டு பக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா சுற்றி உள்ள மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்போ ப்ரெக்னென்சிக்கு ப்ரெக்னென்சி டைமில் பண்ணக்கூடிய சில எக்ஸசைஸ் இருக்குது, சேஃபாக பண்ணலாம். ப்ரெக்னென்சி முடிஞ்சு டெலிவரிக்கு அப்புறம் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் டு ரீகெயின் த ஸ்ட்ரெங்த் அண்ட் ஸ்டெபிலிட்டி டு த போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ்.
2: புரியுது டாக்டர். இப்போ வந்து பெண் விளையாட்டு வீராங்கனைகள், இல்லை பொதுவாக பெண்கள் இன் ஜென்ரல், அவங்க வந்து ஒரு டெலிவரிக்கு அப்புறமோ ஒரு ஒரு 30 வயசுக்கு அப்புறமே தன்னோட கரியர் ஸ்போர்ட்ஸ் விளையாடி இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு தோணும், நம்ம திருப்பியும் பழையபடி ஒரு ஜாவ்லின் த்ரோ, ஈஸியானது ஒரு ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுது. இப்போ அது வந்து எல்லாருமே இன்ஸ்பிரேஷன்லாம் இருக்காங்க, நிறைய நம்ம யூடியூப் பார்க்குறோம், அவேர்னஸ் இருக்கு. இப்போ ஃபிசிக்கலி எப்படி ரெடி ஆகணும் ஒரு ஸ்போர்ட்ஸ், உங்க மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அந்த கண்டிஷனிங் ஸ்ட்ரென்தனிங் அவங்களுக்கு தேவையா, எதெல்லாம் மனசில் வச்சுக்கணும்? இல்லை நானும் இப்போ எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே அப்போ வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அந்த ஸ்டாமினாலாம் இருக்குன்ட்டு டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்களே, அதெல்லாம் பண்ணலாமா?
3: நல்ல கேள்வி இது. இது வந்து என்ன, நிறைய பேர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அதே மாதிரி உட்டடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைப்பாங்க. பட் நம்ம பாடி எதுவுமே பண்ணாமல் விட்டோம்னா அது டிட்ரியேட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த எபிலிட்டிஸ் மேபி ஸ்கில் இருக்கலாம், ஸ்கில் செட் வந்து அது மென்டல் கண்டிஷனிங்ல ஸ்கில் செட்

0: கொடுத்துட்ருக்கும். ஆனால் பாடியோட ஃபிட்னஸ்ங்கிறது வந்து எதுவுமே பண்ணாமல் ஒரு லாங் கேப் விட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், என்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். இது இல்லாமல் வந்து வேறு இருக்குது, ப்ராப்பரியா செப்ஷன், ஜாயின்ட் பொசிஷன் சென்ஸ்ன்னு. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான விஷயம் அதை நடுவில் சொல்ல விட்டேன், இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது அதில் வந்து ஏஜாக ஏஜாக முக்கியமான தேவை வந்து பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும் ஏஜ் ஆகினா, அந்த லிகமெண்ட்ஸில் இருந்தால் வந்து நமக்கு பிரெயினுக்கு வந்து ஜாயிண்டுடைய பொசிஷன் சென்ஸ் வந்து சிக்னல்ஸ் போகுது. இது ஒரு லிகமெண்ட் இன்ஜுரி ஆச்சுன்னா அது காம்ப்ரமைஸ் ஆகும், அந்த பேலன்ஸ் ரீட்ரைனிங் பண்ணும். இது நிறைய பேர் பண்ணுறதில்லை, அதனால் ரிப்பீட்டடாக ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும். எதுக்காக இது ஏஜ் அத்லெட் சொல்கிறேன்னா, அவங்க சின்ன வயசில் ஒரு ஆங்கிள் ட்விஸ்டிங் இன்ஜுரி இருந்திருக்கும், அவங்க பேலன்ஸ் ரீகெயின் ஆகாமே இருந்திருக்கும். ஏஜாக ஏஜாக கொஞ்சம் பேலன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ இந்த பேலன்ஸ் ட்ரைனிங்கிறது ஒரு முக்கியம். இது வந்து நம்ம ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம், இந்த பேலன்ஸ் உள்ள கொண்டு வர மாட்டோம்.
1: அது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் டாக்டர் கண்டுபிடிச்சிடலாம் அந்த கண்டிஷன்.
0: ஆமா, we can find out if there is any balance compromise. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, இந்த ஏஜ்டு அத்லெட்ஸ் திருப்பி உள்ள போறாங்கும் போது அவங்க என்ன இருக்கு என்ன இல்லை எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இது இவாலுவேட் பண்ணி இதுதான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அந்த கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்லாம் தேவை பிஃபோர் யூ கோ இன் டு ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தேர் ஆர் ஸ்டடீஸ், ஒரு ஏஜிங் பாப்புலேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஒரு இந்த 1, 2, 3, 4 இந்த ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னால், அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பேலன்ஸ். இது வந்து ஆக்சுவலாக இந்த தாய்ச்சிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்டை, ஆக்சுவலாக ஒரிஜினலாக மார்ஷியல் ஆர்ட் பட் நவ் இட் ஹஸ் பிகம் யோகா மாதிரி, அது இதில் வந்து நிறைய பேலன்ஸ் ட்ரைனிங் நடக்கும்.
1: அந்த சைக்கலாஜிக்கலாக இந்த ஆர்டிசம் குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்குறாங்க இல்லையா?
0: ஆமாம், அது பல இது தாய்ச்சிங்கிறது மெடிடேஷன் இன் மோஷனுங்குவாங்க. அது ஒரு ஸ்லோ கைண்ட் ஆஃப் மூமெண்ட் வித் பாடி வெயிட் ஷிஃப்டிங்கு, அந்த காலுக்கு அந்த லோடு போகிறது நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் நகர்ந்து ஒரு ஸ்லோவாக ஒரு ஒரு டான்ஸ் லைக் மூமெண்ட். இதில் வந்து காலை ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்ம சீக்கிரம் எடுத்து வைக்கிறது இல்லை, தாய்ச்சியில் ஸ்லோவாக தான் எடுத்துப்போம். ஒத்த காலில் பேலன்ஸ் இருக்கணும்.
1: ஸோ மோஷன்,
0: ஆமாம், ஸ்லோ மோஷனில் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து எல்டர்லி பீப்புளுக்கு வந்து இந்த ஆர்ட்டில் வந்து நல்ல பேலன்ஸ் டெவலப் ஆகுது, அதுக்கு எவிடன்ஸ் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் இதுலேருந்து இருக்குது. ஸோ இந்த இந்த டிஸ்கஷன் அந்த பேலன்ஸை பற்றி அதிகம் சொல்லுங்கிறக்காக நான் இப்போ இந்த உள்ள கொண்டு வந்து
1: இன்ட்ரெஸ்டிங் டாக்டர்.
2: நேர்களே, இதுவரை டாக்டர் நூருல் அமீன் ஷாஹித் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமை அன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர்ல இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் ரேஹப் யாசிர் நைனார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொது நல மருத்துவர் ரேஹப் யாசிர் நைனார் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.

நூறு முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும், நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும், ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும்

0: தால் இதனை பயிர் செய்யும் விவசாயிகள் அதிக லாபம் பெறுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு நிறுவப்பட்டுள்ள கார்மெண்ட் பாப்கானிகா நிறுவனம் நாடு முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான மக்காச்சோள விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து பாப்கார்ன் உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண்துறை வல்லுநர்களையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் முதலீட்டாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசுகையில் சுசுகி உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்தியாவில் அதிக அளவு இளைஞர்கள் திறன் மிக்கவர்களாக உள்ளனர் என்றும் அவர்களை தங்கள் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தற்போது 4 டிரில்லியன் டாலராக உள்ள இந்திய பொருளாதாரத்தை 2047 ஆண்டுக்குள் 30 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கு இந்தியா முயற்சி செய்து வருவதாக தெரிவித்தார். தமது 4 நாள் பயணத்தின்போது 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேசவுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். லக்னோவில் இன்று 18வது பிரிக்ஸ் கல்வியாளர் 3 நாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் 30 நகரங்களில் 400க்கும் மேற்பட்ட முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப புதிய அணுகுமுறையை உறுப்பு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவும் இந்தியா முயற்சிகளை எடுக்கும் என்று தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாறுபாடுகளால் ஏற்படும் சவால்களை சந்திக்கவும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் புதிய தொழில்நுட்ப நடைமுறைகளை கொண்டு வருவது குறித்தும் உச்சி மாநாட்டில் முடிவெடுக்கப்படும் என்றும் திரு சுதாகர் தலேலா கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் 3 புதிய அறிவிப்புகளை இன்று வெளியிட்டார். சட்டப்பேரவை விதி 110 கீழ் தமிழகத்தில் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம், பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டம் கைவிடுதல், மகளிருக்கு விலையில்லா கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு விளைநிலங்கள் மற்றும் மக்கள் வசிக்கும் பகுதிகள் பாதிப்படையும் என்ற காரணத்தால் அதற்கு பதிலாக புதிய இடம் தேர்வு செய்வது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே செயல்பட்டு வரும் சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டு 5வது விமான முனையம் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்காக இந்திய விமான போக்குவரத்து ஆணையத்துடன் ஒத்துழைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மற்றொரு அறிவிப்பில் தமிழக மகளிர் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய முதலமைச்சர் வரும் அக்டோபர் 2ம் தேதி மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்று முதல் தமிழகத்தின் எப்பகுதியிலும் வசிக்கும் மகளிர் சாதாரண, விரைவு பேருந்து, இடைநில்லா பேருந்து, சொகுசு பேருந்து மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று கூறினார். மற்றொரு அறிவிப்பில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயன்பெறும் என்றார். ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் பெறும் குடும்பங்கள் இத்திட்டத்தால் பயன்பெறுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது இத்திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மருத்துவ உபகரணங்கள் துறைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் முக்கிய சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2017ம் ஆண்டு மருத்துவ உபகரணங்கள் விதிகளில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உபகரணங்களை ஸ்டெர்லைஸ் செய்வது, ஒரே சீரான பரிசோதனை கட்டணங்கள் உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் மருத்துவ உபகரணங்கள் துறையின் செயல்பாடுகள் எளிமையாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. புதிய நடைமுறைகள் மூலம் மருத்துவ உபகரண பயன்பாட்டிற்கான செலவு குறையும் என்றும் வெளிப்படையான அணுகுமுறை உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டிற்கான கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறைவு பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 4ம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரையில் 477 பேர் கைலாஷ் மானசரோவரை தரிசித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிபுலேக் கணவாய் வழியாக யாத்திரை குழுவின் கடைசி பிரிவினர் தங்களது பயணத்தை நேற்று முடித்ததாக இந்த யாத்திரையின் பொறுப்பு அதிகாரி திரு தன்சிங் பிஷ்ட் தெரிவித்தார். இந்த யாத்திரையை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க உதவிய உத்தராகண்ட் மாநில அரசு அதிகாரிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: நாளுக்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கங்கை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பீகார் மாநிலத்தின் தாழ்வான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பட்னா, வைஷாலி, போஜ்பூர், பக்சர், பகல்பூர், முங்கேர், சமஸ்திபூர், பெகுசாராய் மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளன. விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் நீரில் மூழ்கியுள்ளன. மத்திய நீர்வள ஆணையம் விடுத்துள்ள அறிவிப்பில் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அபாய அளவை கடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் பாதிப்பு அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு ஃபராக்கா பரேஜ் அணையை திறந்துவிடுமாறு மேற்குவங்க அரசை பீகார் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை எடுத்துக் கூறி தமது கோரிக்கையை முன்வைத்தார். ஃபராக்கா பரேஜ் அணையின் அனைத்து மதகுகளும் திறந்துவிடப்பட்டால்தான் பீகாரின் வெள்ள நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட மேற்குவங்க முதலமைச்சர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் இந்தியர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சம்பவத்திற்கு அங்குள்ள இந்திய தூதர் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ள அவர் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரகம் மூலம் செய்து தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நீண்டகால அடக்குமுறை, வன்முறை மற்றும் தாக்குதல்கள் பூகோள ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அந்நாட்டின் மூத்த அரசியல் தலைவரும் ஜமாயத் உலிமா இ இஸ்லாம் அமைப்பின் தலைவருமான மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பெஷாவரில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தற்போது அந்நாட்டின் ராணுவ தலைமை தளபதியாக உள்ள ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர் நாட்டில் மக்களின் அமைதியான வாழ்க்கைக்கு உகந்த சூழ்நிலையை நீண்டகாலமாக ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறினார். அந்நாட்டின் தவறான நடவடிக்கைகளால் தான் 1971 ஆண்டு நடைபெற்ற போரில் இந்தியாவுடன் தோல்வியை தழுவ நேரிட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் அமைந்துள்ள ராணுவ அமைப்புகள் சாதாரண மக்களை துன்புறுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் ராணுவம் வலுவிழந்து காணப்படும் நிலையில் போர் நடவடிக்கைகள் குறித்து கடுமையான அறிக்கைகளை வெளியிட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 1971 ஆண்டு டிசம்பர் மாதம் 13 நாட்கள் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போரில் 93,000 பாகிஸ்தானிய துருப்புகள் சரணடைந்ததாகவும் அவர் கூறினார். இதனால் பாகிஸ்தானின் கிழக்கு மண்டல ராணுவம் வலுவிழந்தது என்றும் பங்களாதேஷ் உருவாக வழிவகுத்தது என்றும் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆந்திரப்பிரதேசம் சென்றுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை ஒட்டி நாடு முழுவதும் 400 முன்னேற்பாட்டு கூட்டங்கள் நடத்தப்படுவதாக ஒருங்கிணைப்பாளர் திரு சுதாகர் தலேலா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகளிர் அனைத்து வகை அரசு பேருந்துகளிலும் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்ற அறிவிப்பையும் ஆண்டுக்கு 3 விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் பெய்து வரும் மழையினால் கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது வசந்த இளம் நிகழ்ச்சியில் கேட்க போகிற ரெண்டு பாடல்கள் மஞ்சப்பை படத்துலேருந்து ஜிப்ரண்டியோ மியூசிக்கில் லக்ஷ்மண் ரிஷி, சாய் லக்ஷ்மி, ஹரிஷ், ஐஸ்வர்யா இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. பாடலாசிரியர் ஜிப்ரா.

நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்று 27:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். நேரம் 1 மணி.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: மகிழ்ச்சியான மதிய வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியில் உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எழுத்து, அதாவது ஒரு எழுத்து வராம இன்னொரு எழுத்தை வச்சு நீங்க வார்த்தைகளை வடிவமைக்கணும். இப்போ வந்து ஈக்கு வராம கா வச்சு நீங்க வந்து வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து வார்த்தைகள் சொல்லலாம், ஐந்து இல்லாட்டி ஆறு. உங்களுக்கு எவ்வளவு வார்த்தைகள் தெரியுதோ அந்த வார்த்தைகள் சொல்லலாம். அந்த மாதிரி ஈஸியா நம்ம இன்னைக்கு விளையாடப்படும். ஆரம்பிக்கலாமா? எஸ் லஞ்ச் டைம் கேம் ஷோவில் நம்ம விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வரணுமா அப்படின்னா இல்லை, எஸ் வாட்ஸ்அப்பில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி தான் நீங்கள் பேசி விளையாட போகிறீங்க. உங்களுடைய கேம் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 23 12 103 மற்றும் ஒரு எண் 23 17 04. இன்னொரு நம்பரும் இருக்குங்க, 23 16 3 1 2. கோவைக்கு உண்டான முன் இணைப்பு என்னன்னா 04 22. இந்த முன் இணைப்பினை அழைத்து உங்களுடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். யார் விளையாட போகிறாங்க ஃபர்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம். பாத்தீங்களா, வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நாங்க வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, உங்களுக்கான வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? என்னோட வாய்ஸ் எனக்கே கேக்குது. லைன்ல இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க? சூப்பரா விளையாடுறாங்க நினைக்கிறேன்.

சூப்பரா விளையாடுறாங்க நினைக்கிறேன். ஆரம்பமே அட்டகாசம்தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுல ஒரு எழுத்து சொல்லிடுறேன். அதாவது இக்கு வரக்கூடாதுங்க, ஒரு வார்த்தையில் இக்கு வரக்கூடாது, ஆனால் கா வரலாம். இந்த மாதிரி ஈஸியான வார்த்தைகளை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில் நாம் விளையாண்டிருக்கோம். இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. இஸ் விளையாட காத்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்ங்க.
2: ஹலோ, சொல்லுங்க மேடம்.
1: நீங்க சொல்லுங்க, உங்க பேர், ஊரு?
2: என் பேர் வந்து ஜே ஜான் பிரிட்டோ. நான் வந்து செக்யூரிட்டி பாதுகாவலரா இருக்கேன், செக்யூரிட்டி ஆபீசர்.
1: ஓ, சரிங்க. விளையாடலாமா?
2: விளையாடலாம்,
1: விளையாடலாம். சரி, இக்கு வராம, ஓகேங்களா? இக்கு வராம கா மட்டும், கா மட்டும் வர வார்த்தைகளை சொல்ல முடியுமா? புரியுதா?
2: எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன், கவனம்.
1: அந்த மாதிரி தான். எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அருமை.
2: அது மாதிரி எத்தனை சொல்ல,
1: எத்தனை வேணா சொல்லுங்க பார்க்கலாம்.
2: எத்தனை வேணா சொல்லவா?
1: சொல்லுங்க.
2: கவனம், அருமை, கவலை, அப்புறம் வந்து
1: டக்கு டக்குன்னு சொல்லணும், ஃபாஸ்டா சொல்லணும், யோசிக்க கூடாது.
2: கடமை,
1: கடமை கண்ணியம், கட்டுப்பாடு, அவ்வளவுதானா?
2: காதல். ஓகேவா? கேக்குதா?
1: கேக்குது கேக்குது, சொல்லுங்க.
2: அப்புறம் வந்து
1: நன்றி நன்றி நன்றி. எஸ், அடுத்தது யார் இருக்காங்க லைன்ல அப்படின்னு பாக்கிறதுக்குள்ள லஞ்ச் டைம் கேம் ஷோல தான் விளையாண்டுருக்கோம். அதாவது ஈஸியான கேம்ங்க. அதாவது இந்த எழுத்து வரக்கூடாது, இந்த எழுத்து வரணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்க வந்து கண்டுபிடிச்சு எவ்வளவு எழுத்துக்கள் வேணாலும் சொல்லலாம். அதான் நம்ம விளையாண்டுருக்கோம். நீங்க வாங்க, கால் பண்ணி நீங்க எங்க கூட விளையாடலாம். வாட்ஸ்அப்ல கிடையாது. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம்ங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சந்தேகம், சர்ப்பம், சம்புராயர்,
1: சம அருமை,
3: சங்கு,
1: நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டார் போலவே. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: அள்ளிக்கோணம்பத்து செல்வராஜ் பேசுறேன்.
1: செல்வராஜ், சொல்லாமா உங்களுக்கான எழுத்து சொல்லட்டுமா? இப்ப, ஓகே, இப்ப வரக்கூடாதுங்க. இப்பு வரக்கூடாது, பா வரலாம். ஈஸி
4: தான்.
1: சொல்லுங்க உங்களுடைய டைம் ஸ்டார்ட்
4: ஆகுதுங்களா?
1: பாக்குரில்,
4: பாக்கு,
1: பாக்குரில், குரில்,
4: பாக்குங்களா?
1: இல்லைங்க, பாக்குரில், அதாவது பா கால் வரக்கூடாது. சூப்பர் சூப்பர். பாடம் வந்து பா வருமே.
4: பாடசாலை,
1: பா நெடில் வருதே,
4: டக்கு
1: டக்குன்னு சொல்லணுமே நம்ம. பாட்டி பாத்தீங்களா, அதுவும் நெடில்
4: தான்.
1: பழம், வெரி குட். அருமை, அவ்வளவுதாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கான வார்த்தை சொல்லிட்டு மறுபடியும் அதேதான், இப்ப வரக்கூடாது, பா வரலாம்.

நமது ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12:30 ஒலிபரப்பாகும்.

0: இப்ப வரக்கூடாதுங்க, பா வரலாம். புரியுதா?
1: வரலாமா?
0: ஆமா ஆமா.
1: கவனம்
0: காயிலிங்க, பா பா பா சொல்லிருக்கேன். கா கிடையாது, பா. பா வரிசை தெரியுதா? ஸ்லோவா கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப வரக்கூடாது, ஓகேங்களா? இப்ப வரக்கூடாது, பா வரலாம். குரல் பா வரலாம். கா இல்லைங்க, பா.
1: ஹலோ,
0: எப்படி எல்லாம் நம்மளுக்கு கேக்குறாங்க பாத்தீங்களா? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் தமிழர்.
0: நல்லா இருக்கீங்க? விளையாட காத்திருக்கீங்களா? விளையாடலாமா? ஓகே, இப்ப வரக்கூடாது, பா வரலாம். சொல்லுங்க பாக்கலாம். வார்த்தைகள்
2: பழம், பட்டம், பந்தயம்,
0: பாக்கு,
2: பழக்கம்.
0: ரொம்ப யோசனை பண்றீங்களோ.
2: பன்னீர்.
0: சூப்பர், சிறப்பு சிறப்பு. நன்றிங்கய்யா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம், கோயில்பட்டிலிருந்து துரை பேசுறேன்.
0: துரை, உங்களுக்கு அடுத்த எழுத்து கொடுத்துடலாமா? ஓகே, இத்து. ஓகேங்களா? இத்து வரக்கூடாது. இத்து வரக்கூடாது. தா நெடில் வரலாம். பா இல்லைங்க, தா தா தா. தமிழ் இல்லைங்க. தா வந்து நெடில், தாக்கு கால் கொடுத்துருக்கணும்.
3: தாகம். தாக்குதல்.
0: டக்கு டக்குனு சொல்லுங்க. அப்புறம் அப்புறம் ரொம்ப யோசிக்கிறீங்களோ. தெரியுதா? இல்ல. நன்றி, முயற்சி பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர்.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
2: எஸ், நாம விளையாண்டிருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம், கோவில்பாளையம் நத்தமேடு மாறன் ஸ்டோர்ஸ் இருந்து தோழர் சிவகுமார்.
2: சிவகுமார் சார், ரெடியா இருக்கீங்களா? விளையாடலாமா?
3: விளையாடலாம், சொல்லுங்க.
2: ஓகே, அதேதான். இத்து வரக்கூடாது, தா நெடில் வரலாம்.
3: தாகம், தாவம், தடங்கள்,
2: தடங்கள் கால் வராதே, நெடில் இல்லாது. நான் சொன்னது நெடில், நெடில் எழுத்து. தா இத்து வரக்கூடாது, தா நெடில் வரலாம். ரொம்ப யோசனை பண்றீங்களா? தமக்கை தா வந்து குறில்ல.
4: எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும்.
2: நாம விளையாண்டுருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். எஃப்எம் ரெயின்போ 103 கோவில லஞ்ச் டைம் கேம் ஷோல தான் நாம் அணைஞ்சிருக்கோம். விளையாடுறதுக்காக நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து பார்த்தலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, ஓகே. நான் இப்போ ஒரு வார்த்தை சொல்றேன், ஒரு எழுத்து சொல்றேன், அது ஒரு எழுத்து வராம ஒரு எழுத்து வர மாதிரி சொல்லணும், சரிங்களா? இட்டு வரக்கூடாது, ஓகேங்களா? இட்டு இட்டு இட்டு
1: இப்போ வந்து வரக்கூடாதா?
0: இப்ப இல்ல, இட்டு வரக்கூடாது.
1: டா
0: வரலாம், டா வரலாம், குரில். ஆமா, தொடக்கம். ஆமா, டால தொடங்கணும். வராது, டா வரணும். பின்னாடி இருந்து எல்லாம் எத்தனை பேர் சொல்லி கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாடி இருந்து யாரோ சொல்றாங்க போலவே.
2: வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே
3: ஓகே.
2: இது புள்ள
0: எஸ், ஈட்டு வரக்கூடாது, டா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பின்னாடி இருந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க, பரவாயில்லையே. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், கோத்தியில இருந்து சிவகணேஷ்.
0: சொல்லுங்க பாக்கலாம். ஈட்டு வரக்கூடாது, டால இருந்து ஆரம்பிக்கணும். டால வார்த்தையே அவ்வளவா இல்லையே அப்படின்னு
4: சொல்லக்கூடாது.
0: ஆமா, டிடி வரக்கூடாது, டா வரணும்.
4: வந்து கம்மியான வார்த்தைகள்.
0: ஆமா, சொல்லுங்க பாக்கலாம், இருக்கிற வார்த்தையை சொல்லாமே.
4: சரி, ஓகே.
0: டம்ளர் சொல்லுங்க. ஆனா அது தமிழ் வார்த்தை கிடையாது. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அவரே எல்லாமே சொல்லிட்டாருங்க. டமாரம், ஓகே. அடுத்தது நன்றி நன்றி. சரி, வேற வேற எழுத்து சொல்லவா? ஓகே, மரம் சாரி, மா வரக்கூடாது, சரிங்களா? மா எழுத்து வரக்கூடாது. இம் வரலாம், இம் வரலாம்,
4: இம் வரலாம்,
0: இம் வரலாம்.
4: எந்த இதுல ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க மேடம்?
0: எதுல வேணா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஆனா இம் வரலாம். மா வரக்கூடாது, மா வரக்கூடாது, உங்களுடைய வார்த்தையில இம் வரலாம் அப்படிதான் சொல்லிருக்கேன். இதான் கண்டிஷன். நீங்க நீங்க எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? செல்வலட்சுமி, கேக்கலாமா? மா வரக்கூடாதுமா, இம் வரலாம். வியப்புல எங்க இம் இருக்கு?
5: கதம், கடிவாளம், கதம்பம்.
0: எப்படி காலையா ஆரம்பிச்சு சொல்றீங்க, சூப்பர் சூப்பர். எது ஒரு ஃப்ளோல வருது, விடுங்கப்பா அப்படிங்கிற வருது. நன்றி நன்றி, சூப்பரா விளையாண்டுருக்காங்க நேயர்கள். நீங்களும் அழைத்து பேசலாம். 23-12-103 மற்றும் ஒரே 23-17-04-86 இன்னொரு எண்ணம் இருக்கு, 23-16-3-1-2 கோவைக்கு உண்டான முன்னிணைப்பு என்னன்னா 0.

0: நான்கு இரண்டு இரண்டு முந்த முன் இனிப்பு நிமிஷம் சேர்த்து அழைத்து உங்களுடைய விளையாட்டை தொடங்கலாம். யார் தொடங்க போறாங்க, யாரு லைன்ல இருக்காங்க அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹலோ,
0: ஹலோ, நாங்க லைன்ல இருக்கோம், நீங்க?
2: ஹலோ
3: ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பில்ல பேசுறேன். யார் பேசுறது?
0: எஸ், இப்படிதான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் திருப்பூர் பாலா.
0: திருப்பூர் பாலா, விளையாடலாமாங்க?
1: சொல்லலாம்.
0: யா வரக்கூடாது, அதாவது நெடில் யா வரக்கூடாதுங்க. யா வரலாம், குரில் யா வரலாம். புரிஞ்சுதா நான் சொல்றது? நெடில் யா, அதாவது துணைக்கால் போட்டு யா வரக்கூடாது. துணைக்கால் போடாம இருக்கும் இல்லையா, குரில் யா வரலாம். அப்படி இருக்கிற வார்த்தைகளை சொல்லுங்க பாக்கலாம். நிறைய இருக்கே, யா குரில், இவ்ளோ யோசிக்கணுமா? நன்றி நன்றி. வணக்கம், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். யா வரக்கூடாதுங்க, ஓகேவா? நெடில் யா வரக்கூடாது, குரில் யா வரலாம். அதாவது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்ல, எங்க வேணா வரலாம், அந்த வார்த்தையில யா இருக்கணும். புரியுதா? புரியல, சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோகிலா, கோத்தகிரி.
0: சொல்லுங்கம்மா, நீங்க பாக்க, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
4: பந்தயம்.
0: பந்தயம்.
4: யா வரலாம்,
0: யா வரலாம், நான் அதான் சொல்றேன். அதாவது முன்னாடி எழுத்துனே நான் சொல்லல, யா வரலாம்னு சொல்லியிருக்கேன், அவர் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். சொல்லுங்க பார்க்கலாம்.
4: மதியம்.
0: மதியம்.
4: பணயம்.
0: விளையாண்டு முடிக்க போற நேரத்துக்கு தான் நம்ம நேயர்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு
4: நினைக்கிறேன்.
0: அருமை அருமை, நிறைய வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. முக்கியம், நல்ல முயற்சி. இதுலயும் யா இருக்கா? நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, ரொம்ப நேரமா நாங்க. வணக்கங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லலாமா இப்ப, உங்களுக்கு கேக்குதா? ரா வரக்கூடாது, ரா வரக்கூடாது. ரா ரா ரா. இரு வரலாம்.
1: ரம்யம்.
0: இல்ல, ரா வரக்கூடாதுங்க, ரா வரக்கூடாது.
1: ரா வரக்கூடாதா?
0: ஆமா.
1: அரவம்,
0: அதாவது இருல இரு வர மாதிரி எழுத்துக்கள்.
1: அவர் அவரம்.
0: புதுசா இருக்க வார்த்தைகள்.
1: அவரங்கம்.
0: இரு வரணுங்க. நன்றி நன்றி. ஆக்சுவலா நம்ம சொல்றது புரியலையா, இல்ல அவர் சொல்றது புரியலையா எனக்கு தெரியல. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: மீண்டும்
0: மீண்டும். ரா வரக்கூடாதுங்க.
5: பாத்தீங்களா,
0: முடிய போற நேரத்துக்கு தான் நம்ம தெளிவா வந்திருக்கோம். ஓகே நன்றிங்க. ரா வரக்கூடாது, ஈர் வரலாம். இல்லைங்க, நான் சொன்னது ரா வரக்கூடாது, இர் வரலாம். ஆமா. ஓ ஓகே ஓகே, நான் தான் கவனமா கேட்கல. நன்றி நன்றி. ஓகே சொல்லுங்க.
5: மர்மம். ஆர்வம். சர்வம்.
2: அதுக்கு மேல நாலு வார்த்தை
0: நன்றி நன்றி.

0: பார்த்தீங்களா, கேமே முடிய போகிற நேரத்துக்கு தான் நம்ம நேயர்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம புரிஞ்சிருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜெயலட்சுமி மனோகரன்.
0: ஜெயலட்சுமி மனோகரன், அதே எழுத்து. ரா வரக்கூடாது, ஈர் வரலாம்.
1: ரா வரலாம்,
0: ரா வரக்கூடாது, ஈர் வரலாம்.
1: தயிர்
0: சாப்பிட போற நேரத்துக்கு நாங்க எப்படி அடிச்சோம் பாத்தீங்களா?
1: தயிர், தயிர், பயிர், ஈர் வரலாம் இல்லீங்களா?
0: ஆமா ஆமா, ஈர் வரலாம்.
1: சர்வம்,
0: அவர் சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கே, பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டல. அவ்வளவுதாங்க,
2: அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.
0: கண்டிப்பா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அரியலூர்ல இருந்து. சொல்லாமா?
1: வரலாம்.
0: நன்றிங்க.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418871.
2: FM Rainbow 103 கோவையில் நம்ம விளையாண்டிருக்கோம் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், யார் அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: கூட்டோடையிலிருந்து சரவணன் பேசுறேன்.
2: சரவணன், கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: கேட்கலாம். ஓகே, லா வரக்கூடாது உங்களுக்கான சொல்ல. லா வரக்கூடாது, இல்லு வரலாம். இல்லு இல்லு
3: இல்லு.
2: ஆமா.
3: பல்.
2: ஆ.
3: பல்.
2: ஆ.
3: பல்.
2: ஆ.
3: நில்.
2: நாங்கள யாரு?
3: எல்லாரும் ஃபேமிலி தான் மேடம்.
2: என்னங்க?
3: ஃபேமிலில இருக்கா? சேர்ந்தா இருக்கா?
2: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? நன்றி நன்றி. லா வரக்கூடாது. நீங்க அதாவது நீங்க சொல்ற சொல்லுல லா வரக்கூடாது, இல் வரலாம் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். யார் எங்க இருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் ஊர் சொல்றீங்களா? நாங்க வந்து கடமையா இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். வார்த்தைகள் அதாவது இது மூலமா நிறைய வார்த்தைகள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? நண்பகல். சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை, சிறப்பு. ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லஞ்ச் டைம்ல இந்த பசி மயக்கத்துல விளையாடுறோம் பாருங்க, அதுதான் செம. பசி மயக்கத்திலேயே வந்து கரெக்டான பதில நம்ம நேயர்கள் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் சிறப்பு. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: பாலக்காடுல இருந்து.
2: பாலக்காடுல இருந்து சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரியுமா லா வராம இல் வர சொற்கள்?

0: பல்லு.
1: பல்லு அவங்களும் சொல்லிட்டாங்க.
0: பல்லு
1: ம்,
0: ஞாபகம் வருது, மறந்து.
1: மறந்துட்டீங்க. ஓகே, லைன் கிடைச்ச சந்தோஷத்துல மறந்துட்டீங்க. நன்றிமா. சூப்பராக விளையாண்டுருக்காங்க நம்ம நேயர்கள். அதாவது இந்த எழுத்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, ஓய் வரக்கூடாது, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டுருக்கோம் நம்ம. அதாவது இந்த எழுத்து வரலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து யாருமே காதில் வாங்கறது இல்லை. அதே மாதிரி தான் நிறைய வார்த்தைகள் இருக்கு. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், வெள்ளம்பட்டிலேருந்து தேவி பேசுகிறேங்க.
1: தேவி சொல்லலாம்ங்களா?
2: சொல்லுங்க.
1: ஒரு நிமிஷத்துக்குள்ள டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். வா வரக்கூடாது இவ் வரலாம், வா வரக்கூடாது இவ் வரலாம், இவ் வரலாம், இவ் வரலாம், டக்குன்னு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு சொல்றீங்க, நாங்க யோசிக்க வேண்டாமா? இல்லதான் சொல்லுவீங்க நினைச்சிட்டீங்க. சரி, இல்ல சொல்லுங்க பாக்கலாம். நன்றி, நன்றிமா. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? எஸ், வா வரக்கூடாது இவ் வரலாம், நானே சொல்லிட்டுமா?

அவ்விரு இவ்விரு அவ்வாறு இவ்வாறு இவ்விடம் அவ்விடம் இதில் எல்லாமே இவ்வு வரலாம் ஆனா இவ்வு வரும் ஆனா வா வராது. ஓகேவா? நிறைய நேர்கள் சூப்பராக விளையாண்டிங்க, நிஜமா சான்ஸே இல்லை. டக்குன்னு சொன்னோடனே எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படிங்கறது தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நன்றிங்க. இது வரைக்கும் லஞ்ச் டைம் கேம் ஷோல நான் உங்க கூட நான் விளையாண்டது ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். விளையாண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி தொகுப்பு, திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்துள்ளனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 450. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அன்னபூரணி சூப்பர் ஆறு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 இலவச சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று 3 அறிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர், பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் சிலிண்டருக்குரிய கட்டணத்தை அரசே செலுத்தும் என்றார். ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் வரம்பிற்குள் இருப்பவர்கள், குறு சிறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளிகள் என 1.3 கோடி மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றார். வரும் ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், இதற்காக அரசுக்கு ஆண்டுக்கு 4000 கோடி ரூபாய் கூடுதல் செலவாகும் என்றும் கூறினார். சென்னைக்கு அருகே பரந்தூர் பகுதியில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை இந்த அரசு கைவிடுவதாகவும் முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார்.
1: பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான நடவடிக்கை

0: நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.
1: மாநகர பகுதிகளில் மகளிர் பயணித்து வரும் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் முதல்கட்டமாக மாநகர நகரப்பகுதிகளில் உள்ள எக்ஸ்பிரஸ், LSS மற்றும் டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமின்றி பயணிக்கலாம் என அவர் அறிவித்தார். அதேபோல் மாவட்டங்களின் இடையே புறநகர் பகுதிகளிலும் மலைப்பகுதிகளிலும் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த திட்டம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த அக்டோபர் 2 செயல்பாட்டிற்கு வரும் என்றும் திருநங்கையர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் கட்டடங்கள் தனியாருக்கு இணையாக சிறந்த முறையில் கட்டி பராமரிக்கப்படும் என்று அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் கூறியுள்ளனர். தமிழக சட்டப்பேரவையில் நகராட்சி நிர்வாகம், பள்ளிக்கல்வி, உயர்கல்வி துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, மாநிலத்தில் 6620 அரசு கல்வி நிறுவன கட்டடங்களின் பராமரிப்பு சரியான நிலையில் இல்லை என்றும் பல பள்ளிகளில் கழிப்பறை வசதிகள் இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ள அரசு பள்ளிகள், கல்லூரிகளில் என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, வகுப்பறை கட்டடங்களின் நிலை என்ன என்பது குறித்து அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயன்படுத்த முடியாத கட்டடங்கள் சிவப்பு அடையாளத்துடன் சீல் வைக்கப்படும். உடனடியாக சீரமைக்க வேண்டிய கட்டடங்களில் மஞ்சள் அடையாளம் ஒட்டப்படும். 5 பயன்படுத்தக்கூடிய கல்வி கட்டிடங்களுக்கு பச்சை அடையாளம் ஒட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் பேசுகையில், 1000 மேற்பட்ட பள்ளிகளில் 728 கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்புகள் கண்டறியப்பட்டால் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்து பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பயிர் பாதிப்பு எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றார். தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளில் மனித விலங்கு மோதலை குறைப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்த அமைச்சர், சென்ற வாரம் 2 புலி தாக்கி கொன்றதாகவும் புலியை பிடிப்பதற்காக 3 நிபுணர் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த புலி பிடிபட்டவுடன் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அல்லது அருகிலுள்ள புலிகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் வரும் வியாழக்கிழமை முதல் கேள்வி நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். நாளொன்றுக்கு 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் பிரபல திரைப்பட நடிகை சௌகார் ஜானகியின் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று பேசினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட 400 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து 4 தலைமுறைகளுக்கு மேல் திரையுலகில் கோலோச்சிய அவருடைய மறைவு ஒரு சகாப்தத்தின் நிறைவு என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்ற சிறப்புக்குரிய சௌகார் ஜானகியை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பின்னர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மௌனம் அனுசரித்தனர். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சர் திரு விஜய், பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு கே என் நேரு பேரவைத் தலைவர் கேட்டுக்கொண்டார். விதி 110 கீழ் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அறிவிப்பு செய்த பின்னர் அதன் மீது எந்த ஒரு விவாதத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பேரவைத் தலைவர் பதிலளித்தார். இதனை ஆட்சேபித்து திமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இறைவன் பட்டுக்கு பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது.

0: அருள்மிகு சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் மேளதாளங்கள் முழங்க பரிவாரங்களுடன் புட்டுத்தோப்பு மண்டபத்தில் எழுந்தருளினர். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் காய்கனிகளின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இன்று ஒரே நாளில் 10 கோடி ரூபாய்க்கு காய்கறிகள் விற்பனையானதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கேரள வியாபாரிகள் காய்கறிகளை கொள்முதல் செய்ததால் காய்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. ஒரு கிலோ 35 ரூபாய்க்கு விற்ற வெண்டைக்காய் 50 ரூபாய்க்கும், 35 ரூபாய்க்கு விற்ற பயிறு வகைகள் 60 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு விற்ற முருங்கைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. வழக்கமாக 6 கோடி ரூபாய் வரையே வர்த்தகம் நடைபெறும் நிலையில் ஓணம் பண்டிகை கொள்முதல் காரணமாக 10 கோடி ரூபாய் எட்டியுள்ளதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 3000 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளும் 5000 மேற்பட்ட நாட்டு படகுகளும் கடலுக்குள் செல்லவில்லை என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு கடல் பகுதியில் காற்றின் வேகம் அதிகபட்சமாக 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதாலும் வாயு நோக்கம் ஏர்வாடி மற்றும் கீழக்கரை உள்ளிட்ட வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் சுமார் 3000 மேற்பட்ட விசைப்படகுகளுக்கு மீன்வளத்துறை அனுமதி வழங்கவில்லை. மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: ஜெனசிஸ் தொழில் முனைவோர் உறைவிட திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற மாணாக்கரும் தொழில் முனைவோரும் புதுமை சிந்தனையாளர்களும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. கோவையில் உள்ள மேட்டி ஸ்டார்ட் அப் மையம் 2ம் 3ம் அடுக்கு நகரங்களைச் சேர்ந்த மாணவர்கள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், படைப்பாற்றல் திறனாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கப்படும். இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன்னுடன் வலுவான நிலையில் உள்ளது. 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் கொழும்பில் இன்று ஆட்டத்தை இந்தியா தொடர்ந்த நிலையில் ஷரன்ஸ் ஜெயின் 6 ரன்னுக்கும், ரிஷப் பந்த் 63 ரன்னுக்கும், மானவ் சுதர் 18 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் மகளிருக்கு ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். மகளிருக்கான கட்டணமில்லா பயணத்திட்டம் மாநகர நகர பேருந்துகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 728 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்பு செய்தனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவின் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்வு இன்று விமரிசையாக நடைபெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 8 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

எஃப்எம் 101.03 கோவை. சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். திருப்பூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஈஸ்வரன் படத்துல இந்த பாடல் கேட்டோம். எஸ் தமனுடைய இசையமைப்புல EML காயத்ரி பாடி இந்த பாடல் பாடலாம் ஸ்ரீயுக பாரதி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.

0: of the situation. West Bengal Chief Minister has assured prompt action in this regard. Savita Parikh, Akashwani News, Patna.
1: The Indian Meteorological Department, IMD, has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Bihar, Odisha, East Madhya Pradesh till tomorrow. In cricket, India resumed their innings after lunch against host Sri Lanka in the day two of the second and final test in Colombo. India were 471 for 8 when reports last came in. Rishabh Pant, returning after retiring hurt on day one, battled through a barrage of short balls to remain unbeaten on 63, while Dhruv Jurel made 59 to power India through 419 for 6 at lunch. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 off 193 balls. And now before we end the bulletin, the headlines once again. Commerce and Industry Minister Piyush Goyal says India is negotiating free trade agreements with 8 to 9 more groups of countries. Supreme Court issues notice to centre on plea seeking CBI probe into JPSC exam irregularities. Union Home Minister Amit Shah to attend 9th National Security Strategies Conference in New Delhi this evening. External Affairs Minister S. Jaishankar to co-chair India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation in Moscow today. And in Test cricket, India holds strong position against Sri Lanka with 471 runs in the first innings at Colombo. Devdutt Padikkal smashes 117 runs. With that, we end the midday news.
2: நேரம் 2:15.
3: ஆகாஷவாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். இன்று கோபர்தன் கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம் குறித்து தெரிந்து கொள்வோம். நமது கிராமப்புறங்களில் கால்நடை வளர்ப்பும் விவசாயமும் ஒன்றோடொன்று இணைந்தவை. கால்நடைகளிடமிருந்து கிடைக்கும் சாணம் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகள் பெரும்பாலும் கழிவுப் பொருட்களாகவே கருதப்படுகின்றன. ஆனால் இவற்றை முறையாக சேகரித்து சரியான தொழில்நுட்பத்துடன் பயன்படுத்தினால் அவை நமக்கு பயனுள்ள வளங்களாக மாறும். இந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கத்துடன் மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் முக்கியமான திட்டம்தான் கோபர்தன் திட்டம். கோபர்தன் என்பது கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ அக்ரோ ரிசோர்சஸ் தன் என்பதன் சுருக்கமாகும். கால்நடை சாணம் மற்றும் பிற உயிரியல் கழிவுகளை அறிவியல் முறையில் மேலாண்மை செய்து அவற்றில் இருந்து உயிரி வாயு, சுருக்கப்பட்ட உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் போன்ற பயனுள்ள பொருட்களை உருவாக்குவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் கிராமப்புறங்களில் கழிவுகள் முறையாக மேலாண்மை செய்யப்படுவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறைகிறது. மேலும் உயிரியல் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்படும் இயற்கை உரம் விவசாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகிறது. உயிரி வாயுவை எரிசக்தி தேவைகளுக்கும் பயன்படுத்த முடியும். அதாவது இதுவரை நாம் கழிவாக பார்த்த ஒன்றை வருமானத்தையும் பயனையும் தரக்கூடிய வளமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை கோபர்தன் திட்டம் உருவாக்குகிறது. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், சுய உதவிக்குழுக்கள், கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் இதில் பங்கேற்க முடியும். கழிவை அகற்றுவது மட்டுமல்ல, கழிவில் இருந்து வளத்தை உருவாக்குவதுதான் கோபர்தன். இந்த திட்டம் எவ்வாறு நமது கிராமப்புறங்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளிக்கிறது என்பதை பற்றி இனி கேட்கக்கூடிய பாடலுக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம்.

0: வனித்து அந்த பாடல் தாண்டவம் படுத்திருக்காக ஜிவி பிரகாஷ்குமாரின் இசையில் ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாசன் பாடியது. பாடல் ஆசிரியர் நாம் முத்துக்குமார்.
1: மத்திய அரசின் மகத்தான திட்டங்களில் ஒன்றான கோபர்தன் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் முன்னர் பார்த்தது போல கால்நடை சாணம் உள்ளிட்ட உயிரியல் கழிவுகளை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை பயனுள்ள வளங்களாக மாற்ற முடியும். இதன் அடுத்த முக்கியமான பயன் என்ன தெரியுமா? கால்நடை சாணம் மற்றும் பிற உயிரியல் கழிவுகளை பயன்படுத்தி உயிரி வாயு தயாரிக்க முடியும். இந்த உயிரி வாயுவை சமையல் மற்றும் பிற எரிசக்தி தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம். அது மட்டுமல்லாமல் உயிரி வாயு தயாரிக்கும் செயல்முறைக்கு பிறகு கிடைக்கும் கழிவு பொருட்களையும் வீணாக்க தேவையில்லை. அவற்றை இயற்கை உரமாக பயன்படுத்த முடியும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு பயனுள்ள இயற்கை உரம் கிடைப்பதுடன் விவசாயத்தில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைப்பதற்கும் இது உதவுகிறது. மேலும் கிராமங்களில் உயிரியல் கழிவுகளை சேகரித்தல், அவற்றை செயலாக்குதல், உயிரி வாயு மற்றும் இயற்கை உரம் தயாரித்தல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் உள்ளூர் அளவில் வேலைவாய்ப்பும் கூடுதல் வருமான வாய்ப்புகளும் உருவாக்கலாம். இவ்வாறு கோபர்தன் திட்டம் ஒரே நேரத்தில் தூய்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, எரிசக்தி, இயற்கை விவசாயம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் ஆகிய பல அம்சங்களை இணைக்கிறது. குறிப்பாக கால்நடை வளர்ப்பு அதிகமுள்ள கிராமங்களில் உருவாகும் சாணம் போன்ற உயிரியல் கழிவுகளை சரியாக பயன்படுத்தினால் அது கிராமத்தின் பொருளாதார வளமாகவே மாறும். எனவே நம் பார்வையை மாற்றுவோம். கழிவு அல்ல, வளம். கால்நடை சாணம் மற்றும் உயிரியல் கழிவுகளை முறையாக பயன்படுத்தி தூய்மையான சுற்றுச்சூழலையும் நிலையான விவசாயத்தையும் வளமான கிராமப்புற வாழ்க்கையையும் உருவாக்குவோம். கோபர்தன், கழிவிலிருந்து வளம், வளத்திலிருந்து வளர்ச்சி. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது கோபர்தன். கிராமப்புற கழிவுகளை பயோகேஸ் மற்றும் இயற்கை உரமாக மாற்றும் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
0: நேர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக திரையிசையை நிறைவு செய்யும் பாடல் இரண்டாம் உலகம் படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

0: திரைசை கேட்டீர்கள்.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 7411.
0: நேரம் 2:32.

0: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில வந்து பொது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து நம்ம பேச போறோம். பொதுவா இந்த பொது மருத்துவம் அப்படிங்கறது என்னென்ன கவர் ஆகுது, இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது அப்படிங்கறத பத்தியும் உங்களை பற்றியும் ஒரு அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்துக்கங்க.
2: வணக்கம், நான் டாக்டர் ரிஹாப் யாசிர் நைனார், ஜெனரல் மெடிசன் கன்சல்டண்டா நான் வேலை செய்யறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஃப்எம் ரேடியோவில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. எனக்கு பொது மருத்துவம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராட் ஸ்பெஷாலிட்டி. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா டிசீசஸ் கவர் ஆகும், ஓவர்லாப்பிங் வித் சர்ஜரி, கொஞ்சம் கைனகாலஜிக்கல் டிசார்டர்ஸ், சைல்ட் டிசார்டர்ஸ் அண்ட் போன் டிசார்டர்ஸும் இதில் ஓவர்லாப் ஆகும். பட் இதில் வர எல்லா டிசீசஸ் வந்து ஒரு முக்கியமான கேட்டகரிஸில் நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது சிஸ்டம்ஸில் டிவைட் ஆகும். ஸோ யூஸ்வலி ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டமோட வருவாங்க, ஒரு நெஞ்சு வலி, படப்படப்பு. பட் அந்த நெஞ்சு வலி பார்த்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். அந்த நெஞ்சு வலி இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அது நுரையீரல் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டராகவும் இருக்கலாம். அந்த சிம்டம்ஸ் அண்ட் பேஷண்டோட ப்ரொஃபைல் வச்சு எந்த சிஸ்டமில் ஃபிட் ஆகுது, எந்த டிசீஸ் அந்த சிஸ்டம்குள்ள என்ன டிசீஸில் ஃபிட் ஆகுதுன்னு ஜென்ரல் மெடிசன் டாக்டர் கண்டுபிடிக்கிற வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன் மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இது இருதய நோயின்னு சொல்லுவோம், ரெண்டாவது நுரையீரல் நோய், மூணாவது தொடல் சம்மந்தப்பட்ட நோய், அண்ட் நாலாவது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய், நர்வஸ் சிஸ்டம் டிசார்டர்ஸ். இதுதான் ஃபோர் மேஜர் கேட்டகரிஸ். அதோட சேர்த்து பல கேட்டகரிஸும் இருக்கு, லைக் போன் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், ஆட்டோ இம்யூன் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், எண்டோக்ரைன் உடம்புல இருக்கிற கிளாண்ட்ஸ் லைக் தைராய்டு கிளாண்ட், மூளைக்குள்ள இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்ட், ஒரு ஆண்ல இருக்கிற டெஸ்டஸ் அண்ட் ஃபீமேல இருக்கிற ஓவரிஸ் அதுவும் ஒரு கிளாண்டா கவுண்ட் ஆகும், அதோட டிசார்டர்ஸ், பிளட் ரிலேட்டட் ரத்தம்ல மூணு செல்ஸ் இருக்கு அதோட டிசார்டர்ஸ், அண்ட் சிறுநீர் விஷயம் தட் இஸ் கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் கேட்டகரிஸ் வேர் வி கேன் கேட்டகரைஸ் தீஸ் டிசீசஸ் இன் டு தீஸ் சிஸ்டம்ஸ். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் சில சிம்டம்ஸ் வச்சு இந்த டிசீசஸ் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து நெஞ்சு வலி, படப்படப்பு, மூச்சு வாங்குற கஷ்டம், அப்புறம் தலை சுத்தல், அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கும், அது வச்சு நம்ம இந்த இருதய நோயை கண்டுபிடிக்கலாம். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சர்டன் லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஒரு சுருள் படம், இல்லாட்டி ஒரு 2D எக்கோ, இது வச்சு நம்ம இருதய நோயை கண்டுபிடிக்கலாம். அதுல மேஜரான இருதய நோய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அட்டாக், தட் இஸ் மெடிக்கல் டேர்ம்ல மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் சொல்லுவாங்க,

0: ரெண்டாவது இருதயோட பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியா இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அப்புறம் மூணாவது பிளட் வெசல் ரிலேட்டட், தட் இஸ் பிளட் வெசல் ஓட ப்ரெஷர் அதிகமாயிருச்சுன்னா இதுக்கு பேர் பிளட் ப்ரெஷர் ரிலேட்டிவ் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அண்ட் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சர்க்கிட், தட் இஸ் அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா படப்படப்பு மாதிரி ஃபீல் ஆகும், ஸோ இதுக்கு பேர் அரித்மியான்னு சொல்லுவோம். ஒரு ஜிஸ்ட்ல இருதய நோயை பத்தி சொல்லலாம். ரெண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய், தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். இதுல யூஸ்வலி பேஷண்ட்க்கு வந்து இருமல் இருக்கும், சளி இருக்கும், ஒரு மூச்சு வாங்குற கஷ்டம் இருக்கும், ஒரு நெஞ்சு வலியும் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நுரையீரல் நோயில ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்தமா, அதுதான் முக்கியமான டிசீஸ். ரெண்டாவது குரானிக் ஆப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், தட் இஸ் ஆஸ்தமா வந்து ரொம்ப சின்ன வயசுல மூச்சு வாங்குற கஷ்டம், வீசிங் இருந்ததுன்னா அது ஆஸ்தமான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வயசாயிருச்சு அண்ட் ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்திருக்குன்னா இதே ஆஸ்தமா சிஓபிடியும் சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், தட் இஸ் நுரையீரலுக்கு வெளியில இருக்கிற ஃபைப்ரஸ் டிஷ்யூ அக்யூமுலேட் ஆயிருச்சுன்னா இதுக்கு பேர் இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ் சொல்லுவாங்க. அப்புறம் முக்கியமான நுரையீரல் டிசீஸ் பாத்தீங்கன்னா டுபர்குலோசிஸ், காசு நோய் டிசீஸ் சொல்லுவோம். Diseases of respiratory system.
1: பொது மருத்துவம்ல வந்து இருதயம் மற்றும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் பொது மருத்துவம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகள் உங்ககிட்ட நாங்க தொடர்ந்து கேட்க போறோம், நீங்களும் எங்களுக்காக சொல்ல போறீங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கேட்போமா?

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
2: நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கதான் தெரியும்.
1: கேளு.
3: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னென்ன தெரியுமா?
4: பெருசா பாக்கிட்டு இருக்கு.
3: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
5: டோன்ட்
3: மிஸ் இட்.
5: FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர். நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
6: டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில ஜெனரல் மெடிசன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஜெனரல் மெடிசன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா பொதுவா காய்ச்சல், சளி, இரும்பல், தலைவலி, உடல் வலி, அதே மாதிரி வந்து வயிற்று வலி, செரிமான பிரச்சனைகள், சர்க்கரை நோய், கொழுப்பு பிரச்சனைகள், தைராய்டு, இந்த மாதிரி சில விஷயங்களும் வந்து சொல்றாங்க. மக்கள் வந்து என்ன பிரச்சனை வந்து அதிகமா ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன காரணங்களுக்காக மருத்துவமனையை அணுக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது?
7: இப்ப மேஜரான கன்சர்ன் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி டயபெட்டிஸ், இதுதான் நம்மளுக்கு மேஜரான கன்சர்ன். இப்ப இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து அண்டர் நரிஷ்டா இருக்காங்க, சரியா சாப்பிட மாட்டாங்க, இல்லாட்டி அண்டர் பில்டா இருப்பாங்க, வெயிட் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு செக்ஷன் பாத்தீங்கன்னா வெயிட் அதிகமா இருக்கும், வெயிட் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கு தொப்பை இருக்கும், ஒரு அப்டாமினல் ஒபிசிட்டி இருக்கும். இந்த அப்டாமினல் ஒபிசிட்டி காரணமாக டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் BP அதிகமாகும், ஆல்சோ கொலஸ்ட்ராலும் அதிகமாகும். ஸோ இந்த மூணு விஷயம் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் வந்து இப்போதான் மேஜர் கன்சர்ன் ஃபார் இந்தியன் பாப்புலேஷன் பிகாஸ் ஆஃப் த டயட். இப்போ டயட்ல பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினா கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரைஸ், வீட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தியா எடுப்பாங்க, ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் கம்மியா இருக்கும் டயட்ல. அதனால பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலி அப்டாமினல் ஒபிசிட்டி ஜாஸ்தியா இருக்கும் நம்ம இந்தியன் பாப்புலேஷன்ல. அதனால டயபெட்டிஸ், BP அதிகமா இருக்கிறது அண்ட் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மேஜர் கன்சர்ன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ் இப்போ நிறைய எமர்ஜ் ஆகுது இந்தியாவில். இப்போ ரொம்ப கம்மி வயசுலே பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் வருது, ஈவன் டாக்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா மேஜர் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல். நம்ம லீட் பண்ற லைஃப் ஸ்டைல்ல அதிகமாக ஆக்டிவிட்டி இருக்க மாட்டேது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் டயட் சரியா இருக்காது, ரொம்ப அன்டைமா சாப்பிடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா கார்டியாக் இவெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் அரித்மியாஸ், BP ரொம்ப கம்மி வயசுல வந்துருது. இப்போ ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் சுகர் வந்துருது, BP வந்துருது. அதனால ஒரு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் நிறைய டிஸார்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், காய்ச்சல், ஃபீவரோட நம்ம இந்த நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் தான் ஜாஸ்தியாக பார்க்குறோம் பாப்புலேஷன்ல, விச் இஸ் சுகர் நோய், தட் இஸ் டயபெட்டிஸ், BP நோய், ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஹார்ட் ரிலேட்டட் விஷயம், அப்புறம் வீசிங்கும் பிகாஸ் ஆஃப் வெயிட். வெயிட் அதிகமாக இருந்தாலும் வீசிங் பிரச்சனை சில பேருக்கு வரும். அப்புறம் தைராய்டும் ரொம்ப அதிகமாக வருது ஃபீமேல் பாப்புலேஷன்ல. தைராய்டு பிரச்சனை ரொம்ப அதிகமாக வருது. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் பீப்புளில் தைராய்டு காமிக்கும், பட் இப்போ அண்டர் வெயிட் பீப்புள்லேயும்

0: தைராய்டு அதிகமாக காமிக்குது, தட் இஸ் ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீமேல்ஸில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல், நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து இஸ் நாட் ஹெல்பிங் அஸ் அண்ட் அதனால இந்த மாதிரி நோயெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வரணும் பாப்புலேஷனில். அதில் மோஸ்ட்லி டயட் தான் சேஞ்ச் பண்ணோம் நம்ம. கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக பண்ணிக்கணும் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று கொஞ்சம் அதிகமாக ஆக்கிக்கணும். இந்த மாதிரி விஷயம் தான் மக்களுக்கு அதிகமாக பாதிக்குது, அதனால டாக்டர்ஸை வந்து பார்க்குறாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் பொது மருத்துவத்தில் மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் சளி, இருமல், காய்ச்சல், தலைவலி இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து பார்த்துட்டோம்னா மருத்துவரை போய் சந்திக்கிறது கிடையாது, மெடிக்கல் ஷாப் போய் மருந்து மாத்திரைகள் வாங்கி அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு சரியான முறையாக இருக்குமா?
0: நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் சொல்லிட்டு அதுவும் ஒரு கேட்டகரி ஜெனரல் மெடிசன். பாத்தீங்கன்னா காய்ச்சல், இருமல், சளி இது எல்லாம் பொதுவா எல்லாத்துக்கும் வரும். ஸோ யூஸ்வலி இது ஒரு நாள் இருந்தா இல்லாட்டி இதோட சேர்த்து ரன்னிங் நோஸ் இல்லாட்டி கீழ இருந்து தண்ணி வருதுன்னா இது வைரல் காய்ச்சலாவும் நினைச்சுக்கலாம். இதுக்கு ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன், தட் இஸ் ஃபார்மசியில போய் மாத்திரை வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா சப்போஸ் பேஷண்ட்க்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, காய்ச்சல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரெண்டு நாளா காய்ச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, முடியாம இருக்காங்கன்னா கண்டிப்பா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வரணும். பேஷண்ட்க்கு காய்ச்சலோட அவங்க சுய நினைவு இல்ல, ட்ரௌசியா இருக்காங்க, கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும். இது வந்து இக்னோர் பண்ற விஷயம் இல்ல. காய்ச்சல் பாத்தீங்கன்னா இது ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் இல்லாட்டி ஒரு பாக்டீரியல் த்ரோட் இன்ஃபெக்ஷன்னால கூட இருக்கலாம். அது வீட்டுல வச்சு நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமா ஃபீவர் இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்காங்க, முடியாம இருக்காங்க, கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, ரொம்ப மூச்சு வாங்குது, அப்பனா இது சாதாரணமா விட்டுறக்கூடாது, ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா வந்து டாக்டரை வந்து பார்க்கணும், இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் ஒர்க்ஸ் ஒன்லி ஃபார் இந்த வைரல் காய்ச்சல் இல்லாட்டி ஒரு சிம்பிள் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இது வேலை செய்யும். பட் அதர்வைஸ் இதுலேயும் ட்ரீட் ஆகலைன்னா கண்டிப்பா ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் பொது மருத்துவத்தில் வந்து மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத பற்றி நீங்கள் நிறைய தகவல் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள்.
3: டாக்டர், இந்த நிகழ்ச்சியில பொது மருத்துவத்துல நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்னவாக இருக்கும்?
4: ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாதிச்சுட்டு இருக்குன்னா பிளீஸ் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், வெயிட் பண்ணாதீங்க அண்ட் அதை இக்னோர் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்க வீட்டில் இருக்கிற பிரெக்னென்ட் உமன், சில்ட்ரன் அண்ட் வயசானவங்க அவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி வயசானவங்க, 65 இயர்ஸ்க்கு மேல வயசானவங்க உங்க வீட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கேர் கொடுங்க. இதுதான் இந்தியாவில காமனான விஷயம். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம், வயசானவங்களுக்கு சரியா கேர் இல்ல. பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்ல வயசானவங்களுக்கு வர பிரச்சனை வந்து யூஸ்வலி அவங்க தடுமாறி விழுந்துடுறாங்க, இல்லாட்டி பெட்லயே படுத்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு சில நோய் வரும். சோ அது வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. சரியான ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. வயசானவங்களுக்கு வர வியாதி வந்து சர்வசாதாரணமா நம்ம விட்டுறக்கூடாது. அது கண்டிப்பா ஒரு மேஜர் கன்சர்னா வச்சுட்டு நம்ம பாக்கணும் அண்ட் ட்ரீட் பண்ணணும். வீட்டுல வந்து வயசானவங்களுக்கு கண்டிப்பா ரெய்லிங்ஸ் போட்டுருங்க. உங்களுக்கு ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அண்ட் அவங்க பெட்ரிடனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆல்ஃபா பெட் அரேஞ்ச் பண்ணிருங்க. ஒரு கேர் கிவர் நர்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருங்க. உங்களால முடியும்னா அரேஞ்ச் பண்ணிருங்க. அவங்கள நல்லா பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம வயசானவங்களுக்கு நம்ம நல்லா கேர் கொடுக்க முடியும் அண்ட் தே வில் பி ஆல்சோ வெரி ஹெல்தி.
3: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில பொது மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் எல்லாம் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நேர்லி இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சி வருகிற வாரம் மீண்டும் தொடரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறோம். நேர்களே,
2: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் பொது

மருத்துவம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் ரீஹாப் யாசிர் நைனார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. சென்னையில் நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல் வீனில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேயர்களினை கேட்கலாம். கிராமபோனும் 103 நிகழ்ச்சி தொகுப்புல நான் அஜய் ஆகல் உங்களோட விருப்ப பாடல கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நிகழ்ச்சி 59 இருந்து 69. சோ எப்பயும் வந்து நம்ம ஞாபகப்படுத்துற அதே இயர்ஸ் தான். நீங்க நேயர்களில் அழைத்து பேசலாம். 2316312 2314 இந்த எங்களோட 042 2 அப்படிங்கிற முன் இணைப்பை சேர்த்துட்டு அழைத்து

விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில உங்களுக்கான வாட்ஸ்அப்க்கு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் கேட்கலாம். ஸோ நிகழ்ச்சியில நம்மளுடைய நேரம் சார்ந்த உங்களுடைய பாடல்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறத சொல்லிட்டு

0: மூன்று மொழி ஏழு நிமிடம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மணலி மாறன்.
0: சரி, என்ன பாடல் வேணுங்க?
1: குமரி பெண் திரைப்படத்திலிருந்து எனி சாங் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்கு பாடல் ஏதோ. நன்றி.

0: மைல் மார்க் சம்பாரவையின் இதர தயாரிப்புகள் முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன், கோவை.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1 முதல் September 30 வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.
3: கிராம போனும் 103 நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருப்பூர் பாண்டி நகர் அன்னபூரணி மேடம்.
3: அன்னபூரணி, என்ன பாட்டு வேணுங்க?
4: கை கொடுத்த தெய்வத்துல 1000 ஒருத்தி அம்மா நீ பாட்டு.
3: சரி, நன்றி. உங்களுக்காக பாடலை தான், நன்றி.

0: 3:16 இணைஞ்சிருக்கிறோம். இது 103ல அழகான பாடல்களை கிளாசிக்ஸாக உங்களோட விருப்ப பாடலாம் வந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அது தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்மளோட நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாரு? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: யார் பேசுறீங்க?
1: சரிங்க,
0: என்ன பாட்டு வேணும்?
1: குமுதத்துல இருந்து மாமா பாட்டு போடுவோம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடலிதோ. இணைப்புல இணைந்ததற்கு நன்றி.

0: கிராமஃபோன் நூற்றி மூன்று கேட்டுட்ருக்கீங்க. அடடா என்ன பாட்டு, அதில் வர்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அடடாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓ, இன்னும் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு ஒரு ஸ்டெப் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈஸிங்கிற வார்த்தையே காணாமல் போயிருங்கிற அளவுக்கு இருந்து இருக்கும் அந்த டான்ஸோட ஸ்டெப்ஸ் எல்லாம். சூப்பர். அடுத்தது நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: இங்க மாலை அவர்கள் திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: நான்கு கில்லாடிகள் இருந்துங்க, செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம், மதிய வேளையில்.
0: நன்றி.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: அழகான மாலை வணக்கம். கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிபூர் ரங்கசாமிங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா?
0: எல்லா நிலையத்துல சுகம். பாடல் கேட்டுருங்க.
1: ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல், ஆறு மனமே ஆறு பாடல், ஒரு முறை அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: நன்றி.

இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில்

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103, நேரம் 3:30. என்சிஇஆர்டி தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவேக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 475 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக ஆட்டம் தடைபட்டுள்ளது. ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM Rainbow 103 நேயர்களை நீ கேட்கலாம் மயக்கும் மலை.

ராஜபார்வை ஃபிலிம்ல இருந்த பாடல் கேட்டுருச்சிங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் மெச்சானிக்கு, டிவி கோபாலகிருஷ்ணன் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. தொடர்ந்து கேட்கிற அடுத்த பாடல் இளமை காலம் திரைப்படத்திற்காக பி சுஷிலா, கே ஜே ஏசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா.

0: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

0: செய்து சாயும் தேனாக பாயும் கனிகள் விளைந்த கொடியில் மலர்கள் ஓராயிரம்.
1: இளமங்கையின் கன்னத்தில் மன்மத வண்ணத்தில் முதிய ஆமுதம் பொங்கி வரும்.

என்ன செய் உன்னோடுதான் ஃபிலிம்காக வாணி ஜெயராம், கே ஜே ஏசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ். தொடர்ந்து நிகழ்ச்சியில அடுத்த உதயகீதம் ஃபிலிம்காக பாடல் கேட்க இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன், இசை இளையராஜா.

0: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
1: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு கியூஆர் பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தேர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் ஏ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
0: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

ஆயுசுன்னு ஒரு ஃபிலிம்காக பாடல் கேட்டுருச்சிங்க. மனு கே சித்ரா பாடியது. பாடலுக்கு இசை, அதாவது பாடலை எழுதி இசையமைத்திருந்தாங்க டி ராஜேந்தர். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ராஜாதிராஜா ஃபிலிம்காக மனு கே சித்ரா பாடியது. பாடலாசிரியர் பிரைசுடன் இசை இளையராஜா.

மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டு வச்சோம். பி சுஷிலா, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் காளிதாசன், இசை தேவா. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிற அடுத்த பாட்டு என் ராசாவின் மனசில் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியது, இசை இளையராஜா.

0: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்ட் ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8741.

அவதாரம் ஃபிலிம்காக நிறைவான பாடல் கேட்டு ரசோம். இளையராஜா எஸ் ஜானகி, கணேஷ் மணிவண்ணன் பாடியது. பாடலாசிரியர் வாலி, இசை இளையராஜா. மயக்க மாலையில ரொம்ப அழகான பாடல்களை கேட்டு ரசோம். நேர்களுக்கான நினைவூட்டல், நேர்களே, மாலை 5:02 சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில கல்வி ஆலோசகர் நிசா

ராம் ராஜா அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை நான் ஆர்ஜே யாகேல். நேரம் 4:59. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம்.

0: வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாம்லா. விண்வெளி துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் முக்கிய பங்காற்றியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த 10 ஆண்டுகளில் 4000 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூறியுள்ளது. பரந்தூர் பன்னாட்டு விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தாவிக அரசின் முடிவிற்கு ஆதரவளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை தாவேக அரசு விரைந்து கண்டறிந்து அறிவிக்க வேண்டும் என்று பாமக கோரிக்கை விடுத்துள்ளது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப கொள்முதல் விலையை உயர்த்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வனவிலங்குகளின் தாக்குதல்களால் கிராமப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. உள்ளாட்சித் தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இடம்பெறும் என்று அக்கட்சி கூறியுள்ளது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியாவின் துருவ் ஜுரல் சதமடித்தார். ஏமனுக்கு எதிரான 20 வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதீதி பொர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: அஞ்சு மணி 3 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரை செவ்வானம். ஒவ்வொரு நாளும் நிறைய ஆக்கப்பூர்வமான அனுபவ அறிவு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட நிறைய விஷயங்களை பேசி பகிர காத்துட்டு இருக்காரு. கல்வியாளர், கல்வி ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளோட இருக்கிறது நிசாம் ராஜா அவர்கள். குட் ஈவினிங் சார்.
4: குட் ஈவினிங், வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. சோ தங்களுடைய வருகைக்கு நன்றி. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது எப்பயுமே வந்து கல்வி வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எல்லா கேட்டகரியிலுமே ஏற்படுத்தியிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்க முழு நேரமாக, அதை வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம், அல்லது வேலை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கலாம், இது நீங்க முன்னெடுக்க காரணமாக எந்த ஒரு விஷயம் இருந்தது?
4: முதல்ல இந்த நிகழ்ச்சியை நான் ஒரு குரலோட துவங்க விரும்புறேன். கற்க கசர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சோ நிச்சயமா நான் இந்த குரலுக்கான விளக்கத்தை நான் என்னோட எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் என்னுடைய ப்ரொஃபஷன், அதாவது நான் செய்யும் வேலையில எந்த அளவு இந்த குரல் நிற்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியோட இறுதியில் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன்.
3: ஸோ
4: முதல்ல நான் இந்த ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம், முதல்ல அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முதல்ல இது வந்து அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது.
3: கண்டிப்பா
4: உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் நீட், இப்போ நான் எடுத்திருக்கிற துறை முக்கியமா மருத்துவ படிப்பு துறை. அது திமோர் லெசே அப்படிங்கிற நாட்டில் அதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். முதல்ல மருத்துவத்துறை வந்து இன்னைக்கு இப்போ நீட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நீட்டினால நிறைய குவாலிஃபைடு டாக்டர்ஸ் உருவாகிறாங்க. ஸோ இந்தியாவிலே பார்த்துட்டிங்கன்னா 163,000 MBBS சீட்டுகள் தான் இருக்குது. பட் ஒரு வருஷத்தில் நீட் அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 22

0: 2 லட்சம் இருந்து 22 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
1: 30 மடங்கு அதிகமா இருக்கு,
0: கிட்டத்தட்ட 30 மடங்கு அதிகமா இருக்கு. அதுல 11 லட்சம் ஸ்டூடெண்ட் தான் குவாலிஃபை ஆகிறாங்க, இந்த பெர்சன்டைல குவாலிஃபை ஆகிறாங்க. அப்போ 163,000 ஸ்டூடெண்ட் தான் அதுல ஃபில் ஆகிறது போக, பாக்கி கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து 9.5 லட்சம் ஸ்டூடெண்ட் பாஸ் ஆனா கூட அதுல அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல சில சிரமங்கள் ஏற்படுது. ஆனா அவங்க கனவுகள், குவாலிஃபை ஆன ஸ்டூடெண்ட்டும் குவாலிஃபை ஆகாத ஸ்டூடெண்ட்டுக்கான கனவுகள் ஒரே மாதிரி இருக்கு. சரி, இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு

0: படிப்பு அவருடைய இந்த ஷார்ட்டா சொல்லணும்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க, டிஸ்கிரைப் பண்ணணும் உங்களை நீங்களே?
1: நிசாம் ராஜா அப்படிங்கிறவர் பேசிக்கலி என் சொந்த ஊர் பழனி.
0: ஓ சூப்பர்.
1: ஸோ நான் பட் படித்தது எல்லாம் இங்கே தான். விஷுவல் கம்யூனிகேஷன் யூஜி.
0: விஷுவல்
1: கம்யூனிகேஷன்
0: கிரேட் சார். ஓகே.
1: அதுக்கப்புறம் பிஜி இன் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வித் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் யூகேல நியூ காசல் யூனிவர்சிட்டியில் பண்ணணும் 2011. அதுக்கப்புறம் பல்வேறு துறைகள் ஒர்க் பண்ணோம், மீடியாவில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர், பின்ன வோடஃபோன், இந்த மாதிரி பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகள் வைச்சோம். அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது இதுல நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது அவங்கள்ட்ட கிடைக்கிற மகிழ்ச்சி, அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கிடைக்கிற திருப்தி, அதெல்லாம் பார்த்து அட்மேர் ஆகி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மள முழு நேரம்
0: போற
1: ஸ்டூடெண்ட் அதுக்கு அவங்களோட வாழ்நாள் கனவு. அது மித்த படிப்புகள் எல்லாமே பேஷனுக்காக போறது, பட் எம்பிபிஎஸ் தன்னோட கனவு தன் வாழ்நாளே அர்ப்பணிக்கிறது. ஸோ அது அது அவங்க சாட்டிஸ்ஃபை. இப்பையும் முன்ன நாங்க சேர்த்து விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப டாக்டர் ஆகி அவங்க ஒரு நல்ல நிலையில வர்றதை பார்க்கும்போது நமக்கு அடையிற சந்தோஷம், அவங்களுக்கு இணையா நம்மளும் சந்தோஷம் அடையும் போது, ஸோ இந்த ப்ரொஃபஷன் மேல பணத்தை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா. எந்த வேலையுமே இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதுல வந்து தொய்வே ஏற்படாது.
1: நிச்சயம்
0: எந்த பேக்டர் ஆகாது, டிகிரேட் ஆகாது. எஸ் ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பேச போறோம். மாணவர்களை பத்தியும் சரி, அந்த படிப்பை பத்தியும் சரி, எந்தெந்த துறைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஷேர் பண்ண போறோம். 5:07 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க சித்திரச்சவனம். தொடர்ந்து பேசலாம் பாடலுக்கு பிறகு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: அஞ்சு மணி 11 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கல்வி ஆலோசகர் நிசாம் ராஜா இருக்காரு. சோ நிறைய விஷயங்கள் சார். விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கறது வந்து ஒரு மீடியா இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அது, அதை முடிச்சுட்டு பட் அப்படியே ஆப்போசிட்டா இந்த பக்கம் டிராவலர் இருக்கிறது, ஏதாவது பர்டிகுலர் ரீசன்ஸ் இருக்கா இல்ல ஏதாவது இல்ல முன்னாடி அந்த மாதிரி பண்ணணும், சேவை மனப்பான்மையோட சில விஷயம் பண்ணணும்னு ஐடியா இருந்ததா?
2: இல்ல பொதுவாவே நம்ம என்ன செஞ்சாலும் அது ஆத்ம திருப்தியோட பண்ணணுங்கிறது என்னோட நீண்ட நாள் கனவு. இப்ப நான் வந்து என்னோட ஸ்பெஷலைசேஷனை விளம்பரம் இது சம்பந்தமான துறைகளை, அதாவது உலகின் அதாவது ஆகில்வியன் மேத்தர்ஸ்ங்கிறதா என்னோட ரோல் மாடல். அவர் தான் வந்து இந்த உலகத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு தியரியை கண்டுபிடிச்சவர். நீங்கள் பார்க்குற ஏசியன் பெயிண்ட்ஸ், ஏர்டெல் ஆடி இந்த மாதிரி கிரியேட்டிவ், நீங்கள் சௌக்கியமா சந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வியந்து பார்க்குற ஆடுகள் எல்லாமே அந்த அதை பார்த்து இம்பாக்ட் ஆகி நம்ம எது செஞ்சாலும் கிரியேட்டிவாக புதுசாக புதுமையாக செய்யணுங்கிறது என்னோட ஆர்வத்தை தூண்டுச்சு. ஸோ அப்படி நான் ஃபஸ்ட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகும்போது நான் போனது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் போனேன். இன்ஃபேக்ட் சில நிறுவனங்கள் நான் போனது அப்போதான் தமிழ்நாட்டில் அந்த நிறுவனங்களே ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோடைய ஆரம்பிச்சிருக்கும் போது தான் ஹார்ட் டைம்ஸ், பிரெடிகேமெண்ட் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது கூட டிராவல் பண்றது ஐ லவ் டு டூ இட். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரெடிகேமெண்டான, அதாவது ஒரு கஷ்டகாலத்தில் சூழ்நிலைக்குள்ள தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். பட் அப்படி வரும்போது அது சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அது ரொம்ப மேசிவாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஃபேக்ட்ஸ் இருக்கு. நீ வர்ற இதில் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் சொல்றேன்.
1: நம்ம அந்த மாதிரிலாம் கேட்ட மாட்டோம். பட் ஒரு 15 வருஷம் டிராவல் இல்லை சார், கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் டிராவல். இந்த டிராவல எக்கச்சக்கமான மாணவர்களை வந்து நம்ம உருவாக்கி இருப்போம் சொல்ற மாதிரி, அது பேரண்ட்ஸ் பார்க்கும் போது, அந்த மாணவர்களை பார்க்கும் போது, மருத்துவரா பார்க்கும் போது ரொம்ப ஒரு ஹெல்பிங் இது ஒரு விஷயமா இருக்கும். பட் நீங்க ஒரு நாடை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த நாடை பத்தியான விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்களேன்.
2: நான் அந்த நாட்டை பத்தி நிச்சயமா கண்டிப்பா பகிர்ந்துக்கிறேன். பட் அந்த நாட்டை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நாம அந்த நாட்டுக்கு எப்படி போனோம் அப்படிங்கறத ஒரு சின்ன நோட்ஸ் நான் சொல்ல
1: போறேன்.
2: கண்டிப்பா நிச்சயமா அந்த நாடு பேரு திமோர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. திமோர்லெஸ்ஸு நிறைய பேர் இந்தியாவில் அந்த நாட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஆனா இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எஃப்எம் ரெயின்போ மூலமா அந்த நாடு இந்தோனேஷியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல லொக்கேட் ஆயிருக்கிற ஒரு தீவு நாடு. அது கிட்டத்தட்ட நம்ம கேரளாவுடைய கிளைமேட்டை ஒற்றி ஒத்து இதே மாதிரி ஒரு 25 டிகிரிக்குள்ள 27 டிகிரி இந்த கிளைமேட்ல இருக்கும். ஸோ இருக்கும் மலையும் மலைப்பாங்கான இடமும், பாதி பிளாட்டான இடம் பிளைன்ஸ், பாதி மலை பாங்கான இடத்துல இருக்கும். அந்த மக்கள்லாம் பேசிக்கலி கொஞ்சம் ட்ரைபல்ஸ், ஆனா ரொம்ப இன்னசென்டான மக்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸுக்கு சில ஸ்டூடெண்ட்ஸுகளை நம்ம முன்னே அனுப்பிட்டு இருந்தோம். அப்போதான் இந்திய கவர்மெண்ட் வந்து சில ரூல்ஸ் வந்து இம்போஸ் பண்றாங்க இந்தியாக்குள்ள, முக்கியமான ரூல்ஸ் என்னன்னா அந்த ரூல்ஸ் வந்து ஸ்டூடெண்டோட வெல்பீயிங்காக, நன்மைகளுக்காக நம்ம இந்திய அரசாங்கம் சில ரூல்ஸ். அதுல ஒன்னு வந்து இங்கிருந்து இந்தியாவில் படிக்க போற ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல நீட் பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான், அதாவது நீட் எலிஜிபிள் ஆயிருந்தா மட்டும்தான் அவங்க வெளிநாட்டில் போய் படித்தால் திரும்ப வந்து இந்தியாவில் பிராக்டிஸ் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க எந்த நாட்டில் போய் படிக்கிறாங்களோ அந்த நாட்டில் உள்ள கல்லூரிகள், முக்கியமா மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், தே ஷுட் ஹாவ் பிராக்டிஸ் ஹாஸ்பிட்டல், குறைந்தது 150 படுக்கைகள் கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிறது ஒரு ரூலா இருந்தது. அதே மாதிரி அவங்க படிக்கிற இதுல கண்டிப்பா இங்கிலீஷ் தான் மீடியம் ஆஃப் எஜுகேஷனா இருக்கணுங்கிறது ஒரு ரூல். திருப்பி நான்காவது ரூல் என்னன்னா, அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களே லைசன்ஸ் டு பிராக்டிஸ் சொல்லுவாங்க. இங்க நீங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு, வைத்தியம் பாக்குறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அந்த நாடு, இப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே அங்க வந்து இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இம்போஸ் பண்ணவும் சில நாடுகள் இதுக்கு வந்து இந்த ரூல்ஸை இம்ப்ளை பண்ண ஒத்துக்கல. அதுல ஒரு நாடு பிலிப்பைன்ஸ் அந்த டைத்துல. ஸோ அப்ப நம்ம மென்டார் மிஸ்டர் ராஜா தங்கப்பன் அவர் வந்து ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியோட டைரக்டரா இருந்தாரு. நம்ம யூனிவர்சிட்டியோட பிராண்டிங்

0: எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு இருந்தோம் ஆல் இண்டியாவில். ஸோ அப்போ நம்ம திமோருக்கு ட்ராவல் பண்ணி அந்த நாட்டோட உயர் அதிகாரிகளை இது சம்மந்தமாக சந்திச்சு அந்த நாடோட கிளைமேட் என்ன, அந்த நாட்டோட பாதுகாப்பு என்ன, அந்த நாட்டில் இதுக்கு முன்னாடி பூகம்பம் வந்திருக்குதா, பெருமழை வந்திருக்கா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது கேலாமிட்டின்னு சொல்லுவோம் அது ஏதாவது வந்திருக்கான்னு செக் பண்ணி
1: எதுவுமே
0: கம்ப்ளீட் சர்வே 6 மாதம் அந்த நாட்டிலேயே இருந்தோம். இருந்து அந்த நாட்டோட மக்களோட பிஹேவியர் என்ன, அந்த நாட்டில் ஏதாவது லூட்டிங்ஸ் அதாவது திருட்டுகள் நடக்குதா, இப்படி எல்லா ஸ்கேம்ஸ் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பாக நடனும் பண்ணி அந்த நாட்டில் சில ரூல்ஸ்களை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக மாற்றி லைசன்ஸ் டு
1: ப்ராக்டிஸ்
0: நம்மளே பார்த்து அந்த அரசாங்கத்திலே ரூல்ஸை மாற்றிருக்கோம். உதாரணமாக லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ்ங்கிறது அந்த நாட்டு சட்டத்தில் இல்லை, ஆனால் பாராளுமன்றத்தில் நமக்கு அதுக்குன்னு ஒரு சட்டமே நிறைவேற்றி அந்த நம்ம அதை கொண்டு வந்து இந்தியாவுக்காக ஒரு சட்டத்தையே நம்ம கொண்டு வந்தாங்க, அந்த ரூல்ஸே மாத்தி கொண்டு வந்தோம். சோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பாதுகாப்பானதான் எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த நாட்டுடைய கார்டினல்னு சொல்லுவோம், அதாவது ஒரு நாட்டுக்கு போப்பு மாதிரி அந்த நாட்டுடைய கிறிஸ்தவர்களின் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவன் தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய அந்த யூனிவர்சிட்டியை நம்ம அவங்களோட சேர்ந்து எம்ஓயு பண்ணி நம்ம யூனிவர்சிட்டிஸ் இப்ப இந்திய மாணவர்கள் அங்க 600 பேர் படிச்சிட்டு இருக்காங்க, தற்போதைய 600 பேர் படிச்சிட்டு இருக்காங்க அங்க. சோ திமோர் லெசிங்கிற நாட்டை சுத்தி சொல்லும் போது அந்த நாடு ரொம்ப அமைதியான செரனிட்டின்னு சொல்லுவோம், அதாவது 25 டிகிரியிலிருந்து 27 டிகிரி தான் அந்த நாட்டுடைய அதிகபட்ச டெம்பரேச்சர். பெங்களூர் நம்ம கோயம்புத்தூர் பழைய கோயம்புத்தூர் சொல்லலாம், கொஞ்சம் ஹாட் ஆயிடுச்சு, சோ வளர்ச்சியோட ஹாட் தவிர்க்க முடியாதது. சோ அப்படி அந்த மாதிரி இருக்கும். முழுக்க மக்கள் ரொம்ப இன்னசென்ட், அதாவது இந்தியர்களுக்கு அவங்கள ரொம்ப ரிசப்ஷன் சொல்லுவோம், அந்த வரவேற்பு கொடுப்பாங்க, இந்தியர்களை பார்த்தா எப்பவுமே ஒரு புன்முறுவலோட இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. அந்த நாடு வந்து LDC சொல்லுவோம், லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரி, அதாவது மிக அதாவது வளர்ச்சி கம்மியான நாடுகளின் பட்டியலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம ஏன் அந்த நாட்டுக்கு போனோம்னா, பொதுவாகவே உலகத்தில் உள்ள மருத்துவர்களின் ஆவரேஜ் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதாவது 1000 பேருக்கு எவ்வளவு மருத்துவர்கள் இருக்காங்க, அது உலக தரவரிசை வந்து 44.5 மீன் டிஃபரன்ஸ் சொல்லுவோம், ஒவ்வொரு 1000 மருத்துவர்களுக்கும் 44.5 பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. தமிழ்நாடு அதுல இன்ஃபேக்ட் லீட்ல இருக்கு, பட் அந்த ஊர்ல 25 மருத்துவர்கள் தான் இருக்காங்க, அந்த ஊர் மொத்தமாவே, அதாவது ஒரு 1000 பேருக்கும் 25 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. சோ அப்படிங்கிறப்ப நம்ம போற இங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்க லைசன்ஸ் டு பிராக்டிஸ் கொடுத்த உடனே அங்க பேஷண்ட்ஸ் பாக்குறதுக்கும் உறுப்பு மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இந்த இந்தோனேஷியா, பின்ன திமோர், இந்த 6 நாடுகள் கொண்ட உறுப்பு நாடுகளில் இப்போ திமோர் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ அதன் மூலமாக இந்த 5 நாடுகளும் திமோருக்கான எல்லா உதவிகளையும், திமோருக்கான எல்லா விதமான டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டு, இன்ஃபேக்ட் இந்திய குடியரசுத் தலைவர் கடந்த வருடம் அங்கே பார்த்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோங்கிற எல்லா இதையும் பார்த்து மிகுந்த பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு போனாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான்
1: இல்ல, ஒரு பக்கம் நம்ம வந்து என்னதான் போரு அந்த மாதிரியான விஷயங்கள், கசப்பான விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தா கூட, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு அழகான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு, பட் சைலண்டா நடந்துட்டு இருக்கு. கேக்குறதுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரியான டைம்ல இதை கேக்குறது ரொம்ப அழகா இருக்கு. இன்னொன்னு, ஒரு இந்திய மக்களுக்கும் ஒரு இந்திய தூதர்கள் மாதிரி நீங்க போய் அங்க சில விஷயங்களை மேபி என்னதான் நம்மளுடைய மாணவர்களுக்கு அது உறுதுணையா இருக்குன்றத கூட, பட் அவங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். படிப்பு எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி தான் சார், இந்த பக்கம் இருந்தாலும் யூஸ் ஆகுது, இந்த பக்கம் இருந்தாலும் யூஸ் ஆகுது, கிரேட். பட் இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த மாணவர்கள் நம்ம எடுத்துக்கொண்டு போகும்போது, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் சில ஃபேமஸான கண்ட்ரிஸ் மட்டும் தான் நமக்கே கூட அப்படிதான் இருக்கும்,
0: நிச்சயம்.
1: பெற்றோர்களுக்கு இந்த அவேர்னஸ் எப்படி நீங்க கிரியேட் பண்றீங்க, இது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க?
0: முதல்ல வந்து நம்ம பெற்றோர்களுக்கு சொல்றது என்னன்னா, ஒரு இடத்துல பெற்றோர் முக்கியமா பாக்குறதுன்னா அவங்க படிப்பு எல்லாத்தையும் தாண்டி டிசிப்ளினை தான் ஒரு எங்கள்கிட்ட வர்ற பெற்றோர் எல்லாருமே கேட்கறது. படிப்புகளை நாங்கள் என்ஷோர் பண்ணியிருப்போம் அது வேற. ஸோ அது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆன்லைன்லேயே இன்னைக்கு கிடைக்கும். ஆனால் டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா, என் பொண்ணுக்கோ என் பையனுக்கோ அங்கே எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு, நாங்க மூலமே அங்க டிராவல் பண்ணப்ப என்ஷூர் பண்ணது, உறுதி செஞ்சது முதல்ல அதைத்தான். டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க இங்க கூட கேட் பாஸ் வாங்கிட்டு வெளியே போயிருமா, அங்க கேட் பாஸ் வாங்காம ஆட்டோமேட்டிக் கேட் ஃபேஸ் டிடெக்ஷன், அதை தாண்டாம நம்ம அதை தாண்டி நம்ம வெளியில போக முடியாது. அந்த ஷூரிட்டி நம்ம தரோம். எல்லா பேரண்ட்ஸ்களுக்கும் தனி ஆப், அந்த ஆப்ல என்னைக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு செக் இன் ஆனாங்க, எத்தனை மணிக்கு செக் அவுட் ஆனாங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று அதை தாண்டி கேட்கறது உணவு, அதை நம்ம எப்படி பண்றோம். அப்போ இந்தியா வந்து உங்களுக்கு தெரியும்

0: மல்டிக்கு வெர்னாக்குலர், மல்டி லிங்குவல், மல்டி பயோ டைவர்சிட்டி. அப்போது இந்தியாவில் வந்து சப்பாத்தி சாப்பிட்ற ஒருத்தரும் இருப்பாங்க, அரிசி சாப்பிட்ற ஒருத்தரும் இருப்பாங்க, அரிசியிலே கெட்டி அரிசி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, பொன்னி அரிசி. ஸோ அப்போ இதை நம்ம அப்போ நம்ம கிட்ட வர்றது அங்கே ஒரு பாரத விலாஸ் மாதிரி, அங்கே 600 ஸ்டூடெண்ட்ஸும் 600 விதமான மைண்ட் செட் உள்ளவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா தாய் தந்தையரை விட்டு ரொம்ப தூரத்தில், நீண்ட தூரத்தில் நம்மள்கிட்ட வந்து இருக்காங்க. அதனால 3 விதமான கேன்டீன் மட்டும் அங்கே வச்சிருக்கிறோம். ஸோ அவங்க ஒரு ஒரு நார்த்துக்கு தனி, வெஸ்ட்டுக்கு தனி, சவுத்துக்கு தனின்னு தனித்தனியாக எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாத்தையும் திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அங்கே 1 லிட்டர் பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $2 வருது. அதாவது 200 ரூபா 185 ரூபா 1 லிட்டர் பால் அங்கே வருது. ஆனால் கூட வாரத்தில் 4 நாட்கள் பால் எல்லாத்துக்கும், டீ காஃபி, ஏன்னா நம்ம டீங்கிறது வந்து இப்போ ரத்தத்தோட கலந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதை உறுதி செய்யணும். அதை 4 வாரத்தில் 4 நாள் காலை மாலையும் அவங்களுக்கு டீ காஃபி கிடைக்கணுங்கிறது உறுதி செய்யறோம். இந்த 3 நாள் ஜூஸ் கொடுக்குறோம். ஸோ இப்படி ஹெல்த் கான்சியஸாக, இதுக்கப்புறம் நம்ம படிப்பில் என்னென்ன பண்ணுறோங்கிறத நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து லைஃப் ப்ரூஃபாகவே காமிக்கிறோம். எப்படி இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக நம்ம எப்படி அட்ஹேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு ப்ரூஃபாகவே நம்ம வந்து எல்லாத்தையுமே காமிக்கிறோம்.
1: ஸோ இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்ட்டு அந்த மாதிரி அவர் அவர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. நம்ம சொல்றது வந்து அவங்க இப்போ நீங்கள் சொல்றதை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, பட் அவங்களும் அதை ரீசெக் பண்ணுவாங்க,
0: நிச்சயமாக
1: ஒரு வேலிடேட் பண்ணுவாங்க, இது ஓகே தானா அப்படின்ற அவங்களும் கேட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. இப்போலாம் எல்லாருமே ஸ்மார்ட் தான்.
0: நிச்சயமாக
1: அதை விட முக்கியம் மாணவர்கள் ரொம்ப ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம மீடியா இல்ல வாட்டவர் நம்ம எல்லாமே கையில இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா வந்து அவங்க அக்சஸ் பண்ண முடியும் அப்படின் போது நீங்க சொல்றது எந்த அளவுக்கு வேலிட் இல்ல அந்த கண்ட்ரி பத்தியான ஒரு பார்வை அதையும் கூட அவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு. பட் ஓகே, ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங்ல போயிட்டு நிறைய செக்டர்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கலாம், அது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றும். குறிப்பா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன வாங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா ஒன்று டாக்டர் இல்ல கலெக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாக்டரா இருக்கும். பட் எத்தனையோ பேரோட கனவு வந்து நம்ம ஈஸியா ஒரு விஷயத்தின் மூலமா வந்து பண்ண முடியுது அப்படின்னா கிரேட் ஜாப் தான். எஸ், இன்னும் கூட வேலிடா நிறைய விஷயங்கள் பேசி பகிரலாம். நேரம் 5:21 நம்மளோட நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு நிசாம் ராஜா, கல்வி ஆலோசகர். தொடர்ந்து பேசலாம் பாலக்கு பிறகு கேளுங்க ரசிங்க.

0: 5:27 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கீங்க சித்திர செவ்வானம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஒரு அறிவி சார்ந்த ஒரு கல்வி சார்ந்த விஷயங்களை வந்து பேசி பகிர்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட நிசாம் ராஜா இருக்காரு, கல்வி ஆலோசகர். சார், நிறைய படிப்புகள் இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா கூட அதை பத்தி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிரேஷன் தேவைப்படுது. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. நிறைய நெகட்டிவான நியூஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இந்தியாவில் இருக்கு, முக்கியமா குறிப்பா நிறைய இடங்கள்ல இருக்கு. பட் இதுக்கான ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம பயன்படுத்திக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதை கொடுக்குறோம், அவங்களுக்கு வந்து ஹெல்த் கான்சியஸா, ஃபுட்டா, செக்யூரிட்டியா, வாட் எவர் நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். பர்டிகுலரா இந்த மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா அது ஈக்குவலண்டா இன்ஜினியரிங் படிப்பு இன்னும் நிறைய நிறைய துறைகள் இருந்தாலும் கூட பர்டிகுலர்லி நீங்க ஏன் அந்த மருத்துவம் அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தது?
1: பொதுவாக ஒவ்வொரு துறையிலையும் அல்லது ஒவ்வொரு படிப்புலையும் அந்த துறையில் இருக்கிற டெபிசிட்டை பற்றி பார்க்கணும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலே ஒரு சீட்டுக்கும் அந்த சீட்டுக்கான தேவைக்கும் அதிக இடைவெளி இருக்கிறது மருத்துவத்துறைக்கு தான். பொதுவாகவே நீங்கள் சின்ன வயசில் கேட்கும்போது நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வயசில் நம்ம கேட்டிருப்போம் டாக்டர் ஆகணும் அல்லது இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவோம். இன்றைக்கி இன்ஜினியர் கனவு ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நிறைவேறிடுச்சு. அவங்கவுங்களோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும், ஆனால் அவங்கவுங்க மார்க்கு ஏற்ற மாதிரி தேவையான படிப்பு கிடைக்கணும். அதை நம்ம உறுதிப்படுத்தணும் முதல்ல. இப்ப யார் எல்லாருமே பிளஸ் டூ முடிச்ச எல்லாரும் 50% மார்க் இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும். இந்த வருஷம் கூட சில காலேஜுகள் சீட்டு நிரம்பாம கவுன்சிலிங்களோட முழுமையான சீட்டுகள் நிரம்பலாம். அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஓவர் வெல்ம்டா ஓவர் ஃபில்லிங்காக இருக்கு. பட் மருத்துவத்துறை இன்னும் அந்த அளவுக்கு வரல. பட் திறமையான மருத்துவர்களை நம்ம இந்தியாவிலிருந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒருவேளை அந்த பர்டிகுலர் எக்ஸாம்ல அவங்க மார்க்கு கம்மியானனால அவங்களோட மொத்த மருத்துவ கனவும் செதஞ்சு போயிட வேண்டாமே அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டும். ஸோ ஒன்று, இப்போ இந்த டிஃபிசிட்டை எப்படி எடுத்துட்டோம்னா 100,000, அதாவது கிட்டத்தட்ட இந்தியா தமிழ்நாட்டில் மொத்தம் இந்தியாவுக்குள்ள 163,000 சீட்டுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் 14,000 மருத்துவ சீட்டுகள் இருக்கு. அதில் 5,400 சீட்டுகள் மெடிக்கல் காலேஜில் இருக்கு. ஸோ ஒரு இன்டேக்னு சொல்லுவோம், அதாவது ஒரு வருடம் மெடிக்கல் அட்மிஷன் இத்தனை சீட்டுகள் இருக்குது. ஆனால் ஒரு வருஷத்தில் 148,000 ஸ்டூடெண்ட்டு நீட்டுக்காக அதுலேருந்து இது வரைக்கும் அதிகபட்சமாக நீட்டில் பங்கேற்றுட்டு 215,000 வரைக்கும் நீட் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் பாஸ் பண்ண பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 70,000 75,000 ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு வருடம் இந்த டிஃபரன்ஸ்ல 50%-52%-55% லேண்ட் ஆகுறாங்க. பெர்சன்டைல பாஸ் ஆனவங்க. ஸோ இப்போ இது இதனால என்ன ஆகுதுன்னா பாக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் பெர்சன்டைல அவங்க பாஸ் ஆனா கூட அவங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுல சிரமங்கள் இருக்குது. இது ஒன்று. இரண்டாவது பொருளாதாரம். சரி, இதுல பாக்கி இருக்கிற அதாவது அரசாங்கத்தை விட டீம்டு யூனிவர்சிட்டி தன்னாட்சி பல்கலைக்கழகம் மற்றும் தனியார் கல்லூரிகளில் தான் சீட்டு ஜாஸ்தி. கிட்டத்தட்ட ஒரு 7,000 சீட்டுகள் அங்கே இருக்குது. அரசாங்க கல்லூரியில் ஒரு 5,400, அதில் 151 சீட்டு இந்த வருஷம் மத்திய தொகுப்புக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. அப்போ இதில் இந்த ஸ்டூடெண்ட்டுகளோட கனவுகள் வந்து எப்படி ப்ரைவேட் காலேஜில் செய்யுது அப்படின்னா, நம்ம முன்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்லாம் இனி போய் சீட்டு எடுக்க முடியாது. ஒரு நீங்கள் ஒரு நீட் பாஸ் பண்ணிட்டீங்கிறதுக்காக ஒரு தனியார் கல்லூரிகளில் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிட முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னா கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்க இப்போ கல்லூரிக்கு பணம் கட்டி அந்த கல்லூரி உங்களுக்கு வரும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து வருடம் மினிமம் 20,00,000 நீங்கள் வந்து அந்த கல்லூரிக்கு அரசாங்கத்தின் அப்ரூவ்டாகவே நீங்கள் கட்டணும். அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு அது ₹1,00,000 உங்களுக்கு பணம் வேணும். நீங்கள் மார்க் எடுத்து அந்த சீட்டே கிடைச்சா கூட அப்போது இதில் பொருளாதாரத்தின் அந்த லேயர்

0: மூலமாக உங்களுக்கான கனவுகள் சீரழிக்கப்படுது. இது ஸோ இது ரெண்டுமே பெரிய ஹடில்ஸாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது. இப்போ இதை எப்படி போக்குறது அப்படிங்கும்போது, நான் நீட்டில் பாஸ் பண்ணிட்டேன், என்கிட்ட பண வசதியும் இல்லை, இந்த ரெண்டு பிரச்சனையுமே என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் ஒரு நல்ல குவாலிஃபைடான டாக்டராக ஆகணும் அப்படிங்க. இப்போ இது மூணு இருக்குது. மூணாவது ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, இன்னைக்கு 90% டாக்டர்கள் அண்டர் கிராஜுவேஷனோட, அதாவது MBBSோட நிற்கிறது இல்லை. அவங்க மாஸ்டர் ஆஃப் சர்ஜன் ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் பண்ணினா மட்டும்தான் அவங்க தே ஹாவ் டு சஸ்டெயின் அண்ட் சர்வைவ் இன் த ஈவன் த ஜாப் மார்க்கெட்னே சொல்லலாம். டாக்டர்களுக்கும் ஒரு தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலையுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் நம்ம என்ன செஞ்சோம், இரண்டுக்கான வாய்ப்புமே எப்படி நம்ம உருவாக்குறதுங்கிற ஒரு திட்டத்தை வகுத்தோம். அப்போ திமோரில் போயிட்டு நம்ம இது சம்பந்தமான ஒரு ரூலை உருவாக்கி செலவு நம்ம இதில் எப்படின்னா, கிட்டத்தட்ட 5.5 வருடங்களுக்கும், அதாவது படிப்பு 5.5 வருஷத்துக்கான படிப்பு, 5.5 வருஷத்துக்கான ஹாஸ்டல் ஃபீஸு, 5.5 வருஷத்துக்கான டிரான்ஸ்போர்ட், 5.5 வருஷத்துக்கான அஃப்கோர்ஸ் சாப்பாடு, இது அனைத்துமே, அதாவது முதல் தடவை போகிற ஃப்ளைட் டிக்கெட், பின்ன வீசா, அட்மிஷன் ஃபீஸ், கிட், அதாவது ஒயிட் கோட்லேருந்து டிசெக்ஷன் கிட்டுன்னு சொல்லுவோம், அந்த கிட்லேருந்து அனாட்டமி ஃபிசியாலஜி லேபுக்கான சார்ஜஸ்லேருந்து, ஒரு மேனிக்வெல்லேருந்து, ஒரு கடாவர்லேருந்து இதை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் நீட்டில் இருந்து
1: சொல்லுவாங்க,
0: அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக படிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஒரு 30 லட்சத்துலேருந்து 32 லட்சத்துக்குள்ளே இது அத்தனையுமே அடங்கிடுது. 5.5 வருஷத்துக்கு சேர்த்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா செலவுகளையும் ஈடாக்கியா. பொதுவாக அந்த நாட்டில் US டாலர்ஸ் தான் கரன்சியாகவும் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கரன்சியை பற்றின கவலை, அது நாளைக்கு செல்லாமல் இந்த கவலையும் தேவையில்லை. ஸோ இதுதான், அதை நம்ம நிறைவேற்றணுங்கிற பெருமையோடு நம்ம இருக்கிறோம்.
1: இதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதை போய் போயிட்டோம், சஸ்டெயின் ஆகிட்டோம், அதில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 600 மாணவர்களுக்கு வந்து அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்க முடிஞ்சுது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து அது எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தது, அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
0: நிச்சயமாக, இது வந்து முதல்ல நம்ம ரொம்ப ப்ரிசைஸ்டான, அதாவது ரொம்ப நுணுக்கமான ஒரு விளையாட்டு இது வந்து, இது வந்து இட் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் இன்ஃபேக்ட். அப்போது இது ஒரு 600 மாணவர்களோட கனவுகள் கொடுக்குது. 2வது வருஷத்துலேருந்து 3வது வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதில் நம்ம ஒரு ஒரு ரூலை நம்ம எடுத்து அந்த ரூலை நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். இப்போது அந்த ஊரில், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஊரில் 1,000 பேருக்கும் எவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க முதன்மையாக, அந்த ஊரில் 20 லட்சம் பேர் இருக்காங்க. இப்போ இங்கே போனவங்களுக்கு வேறு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி பொதுவாகவே இந்தியாவில் MBBS வெளிநாட்டில் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பேர், அதாவது MCA என்ட்ரன்ஸ், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு நுழைவுத் தேர்வு உங்கள் கிளியர் பண்ணனா தான் இங்கே அவங்க டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இது டொமஸ்டிக் ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டுங்கிற பேரில் வேற மாதிரி ஒரு எக்ஸாமாக இருக்குது. பொதுவாகவே இந்த எக்ஸாமை கிளியர் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது, ஏன்னா அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி டஃப்பாக இருக்குன்னா, அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. நம்ம முதல்ல அதைத்தான் களைய, இதை ப்ரோக்ராம் ஃபவுண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதைத்தான் பண்ணணும். என்னென்னா, பொதுவாக ரஷ்யாவில் இருக்குது, ஜார்ஜியாவில் இருக்குது, லித்வேனியா, லாட்வியா, அதாவது இந்திய மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் உலகம் முழுவதும் படிக்க போகிறாங்க, அர்மேனியா, போஷ்னியா, இப்படி உலகம் முழுவதும், கிர்கிஸ்தான், உஸ்பெக்கிஸ்தான், கஜகிஸ்தான், சைப்ரஸ், ஈவன் கொஞ்சம் பேர் பங்களாதேஷ் கூட போகிறாங்க, இந்த மாதிரி உலக, பிலிப்பைன்ஸ், இப்படி உலகம் முழுவதும், எஸ்டோனியா, அப்புறம் ஐமேட்டன்னு ஒரு எக்ஸாம் எழுதி, இட்டலி, இப்படி எல்லா பக்கமும் போகிறாங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே இந்த ரூலை அடையர் பண்ண முடியுதா? முதல்ல இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க இந்திய அரசாங்கம் கொள்கிற கவலை என்னென்னா, இவங்க போயிட்டு வந்துடுறாங்க, டிசீஸ் பேட்டர்ன் ஒத்து வருதா அப்படின்னு பார்க்குறாங்க. உதாரணமாக ரஷ்யாவில் -30 வரைக்கும் குளிர் இருக்கும். -30 வரைக்கும் குளிர் இருந்ததுன்னா அங்கே இந்தியா, இந்தியர்கள் எதிர்கொள்கிற நிறைய வியாதிகள் அங்கே இருக்காது, அங்கே வேற மாதிரியான வியாதிகள் இருக்கும். உதாரணமாக இந்தியாவில் டிராபிக்கல் கிளைமேட்னு சொல்லுவோம், அதாவது 30 டிகிரி தான் இங்கே உள்ள ரூம் டெம்பரேச்சர். அப்படிங்கும்போது இங்கே கொசுக்கள் ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ கொசு மூலமாக வர்ற வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்கும். உதாரணமாக மலேரியா, டெங்கு போன்ற வியாதிகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ரஷ்யாவில் கொசுவே இருக்காது, ஏன்னா ஈரப்பதம் எங்கே ஜாஸ்தியாக இருக்கும், மாய்ச்சல் இருக்கிற இடத்துல கொசு பறக்கிறது கஷ்டம். அப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் என்னென்னா, சில பேருக்கு அந்த கிளைமேட் அடாப்ட் பண்றது, அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ மலேரியா சம்மந்தப்பட்ட, டெங்கு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் அங்கே எஜுகேஷன் பேட்டர்னை படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இங்கே வந்த உடனே எம்சிஓட என்ட்ரன்ஸில் என்ன இருக்கும், மலேரியா சம்மந்தப்பட்ட இங்கே உள்ள சிலபஸ் சம்மந்தமான கேள்விகள் இருக்கும், இதை எதிர்கொள்றதுல அவங்களுக்கான சிரமங்கள் இருக்கும். ஸோ இப்போ நீட்டை விடவும் இது டஃப் ஆயிரும். இப்போ இதை போக்குறதுக்கு தான் வி கம் வித் த பேங் ஐடியா. என்ன செஞ்சோன்னா, அங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் ஷுட் பி ஃபாலோடு சேம் ஆஸ் பர் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது அங்க ஒரு எஜுகேஷன் சிலபஸ் உருவாக்குறது அல்ல, இந்தியாவோட சிலபஸை அங்க கொண்டு போறது. நம்ம நாங்கள் முதல்

0: அனுமதியை அதுக்கு தான் போராடி வாங்கணும். என்னன்னா இவங்க மென்டார் இன்ஃபேக்ட் ராஜமிஸ்டர் ராஜா தங்கப்பன் அதுக்கு தான் போராடி வாங்கினாரு. நாங்கள் அதுக்கு அவரோட துணையாக இருந்தோம். என்னன்னா இப்போ இந்தியாவில் உதாரணத்துக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் செகண்ட் செமஸ்டரில் எந்த பர்டிகுலர் ஆத்தரோட புக்கை படிப்பாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதே ஆத்தரோட புக்கை தான் அங்கே அதே ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இங்கே லைப்ரரியில் என்னென்ன புக்கெல்லாம் இருக்குமோ அதே புக்கு தான் நம்ம லைப்ரரியில் திமோரில் இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு இங்கே வரும்போது அதுல தெரியாத மாதிரி எதுவும் இருக்காது. என்ன படிச்சிருக்கோம் ஸோ இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணி இந்தியாவில் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு இது மிகவும் லெகுவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெரிய சாதனையா பாக்குறோம். நம்ம சப்ஜெக்ட்
1: ஏன்னா ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போய் நீங்க இந்தியாவோட விஷயத்தை வந்து கொண்டு போறது அதை ஏத்துக்கிறதுங்கிறது அதுக்கான சொல்றது வார்த்தை.
0: கடவுளுக்கு நன்றி நம்ம சொல்றோம். நம்மளால ஆனது இல்ல, கடவுளுக்கு அனுகிரகம், இறைவனுக்கு நன்றி. பட் இருந்தாலும் நம்ம அதுக்கான முயற்சிகள் செஞ்சு
1: அதுக்கான ஒரு டூலை வந்து நம்மள பயன்படுத்திருக்காரு. நம்ம நினைச்சுக்க வேண்டியதான் இயற்கைக்கான சப்போர்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு இந்தியா பத்தியான ஒரு விஷயங்களை வந்து அங்க கொண்டு போய் அங்கேயும் அதை ஏத்துக்கிற அளவுக்கு நீங்க பிரசன்ட் பண்ணிக்கீங்கன்னா த கிரேட் ஜாப் தான். ஸோ தொடர்ந்து பேசலாம். பாடலுக்கு பிறகு 5:36 நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். நீங்களே தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில்.

0: ஆனா ஒரு கண்ட்ரிக்கு போய் அந்த கண்ட்ரியோட விஷயங்கள ஒரு 6 மாசம் இருந்து அதை நிறைய சர்வே பண்ணி அது நம்மளுடைய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார எவ்வளவு சப்போர்ட்டிவ் இருக்குங்கறத வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட நம்ம அப்ரூவல் வாங்கி நம்மளுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 பீப்புள்ஸ் கிட்ட நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுங்கிறது அன்இமேஜினபிள். ஸோ இது வந்து சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு. பட் ஆனால் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இதுக்கான நீங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பேர் சொன்னீங்க சார், நிறைய பேர் வந்து வெளியூர்ல போய் படிக்கணும், படிச்சுட்டு உள்ள வரதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண மட்டும் இங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஈவன் நெக்ஸ்ட்ன்ற மாதிரி கூட ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி மருத்துவ படிப்பை இவ்வளவு ஸ்ட்ரிக் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும், நீங்க இந்த துறையில் இருக்கிறதுனால என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க?
1: இது இப்போதைய தேவையாகவும் இருக்குது. என்னென்னா பொதுவாக எல்லா துறைகளுக்கும் இன்னைக்கு வந்து ஓவர் வெல்மடா ஆட்கள் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு துறைகளையும் அவங்களுக்கு அந்த பேஷனுக்கும் அவங்க அதில் இருக்கிற காதலோ அல்லது அந்த டீப் டைவ் அதை அடிக்கணும்னா அதில் எந்த அளவுக்கு அவங்க அனாலிட்டிக்கலாக இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகமே பொதுவாக டேட்டா டிரைவனில் தான் இயங்குதுங்க. ஸோ அப்போ இந்த டேட்டா டிரைவ்ங்கிறனா நம்ம யூஸ் பண்ணுற ஏஐலேருந்து, இப்போ உதாரணமாக நம்ம ஒரு சாட் ஜிபிடியில் ஒரு தகவல் சேகரிக்கிறோம்னா ஒரு நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4 டிரில்லியன் தகவல்கள் அதோட சர்வரில் வந்து இறங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே டேட்டா படி தான் இருக்குது. அப்போது நம்ம ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதில் நம்ம எந்த அளவுக்கு எக்யூப்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மிக மிக முக்கியமானது. அப்புறம் நோய்களும் புதுசாக வருது, அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச்சுகளும் அதுக்கு அகைன்ஸ்டாக நிறைய நடக்குது. அப்போ அதுக்கு அப்டேட் ஒரு மருத்துவர் வந்து அதுக்கு அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. முன்னே MBBS படிச்சுட்டு காமனான 4 நோய்களுக்கு தீர்வு சொல்ற மாதிரி இல்ல, நோய்களோ அதுக்கான தீர்வுகளோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கான தயாரிப்புகளும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸும் சொல்லும், தொடர்ந்து அதுக்கான அப்டேஷனும் அதுக்கான டாப் அப்புகளும் இருக்கு. நீங்க ஒரு போனே தொடர்ந்து ஒன்னு யூஸ் பண்ண மாட்டீங்க, அடுத்து ரிலீஸ் பண்ண. அப்போ மனிதர்கள் அவங்களோட மூளைகளை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மருத்துவ துறையில வந்து இந்த எக்யூப்மெண்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கோ அல்லது நம்ம இந்த புதுசாக வர நோய்களை ஹேண்டில் பண்றதுக்கோ அல்லது நோயாளிகளை ஹேண்டில் பண்றதுக்கோ அதுக்கான முன் தயாரிப்புகளுக்கு ஆகத்தான் வந்து அரசாங்கமும் இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனை தொடர்ந்து கொண்டு வர்றாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஒரு இன்ஃபியூஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ எஜுகேஷன் முறையில் நம்ம வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது எஜுகேஷன் முறையில் எல்லா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா இந்த வருஷம் அட்மிஷன் MBBS அட்மிஷன் போனதில், அதாவது நான் சொல்றது இந்த வருஷம்னா இப்போ இல்லை கரண்ட் இல்லை, கடந்த வருஷம் போனதில் 74% வந்து போனவங்க நீட்டு எக்ஸாம் மூலமாக போனவங்க வந்து CBSE கரிக்குலம் படித்தவங்களாக இருக்காங்கிறது ஒரு தரவு சொல்லுது. ஸோ இது ஒரு டேட்டா. அப்போ நம்ம என்னன்னா நம்ம அடுத்தடுத்து அரசாங்கம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் நீட்டு அதாவது நீட்டுக்கு அடேரபிளாக அதாவது நீட்டை எதிர்கொள்கிற மாதிரியான சிலபஸை மாறி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதை ஒரு தடவை உயர்நீதிமன்றமும் இதை உறுதிப்படுத்தியிருக்கு நம்ம வந்து அடுத்தடுத்து கொண்டு வரணும். அதே ஸோ அப்படி கொண்டு வரும்போது என்ன நம்மளும் இப்ப இந்த விகிதாச்சாரம் குறையணும். CBSE ல படிச்சவங்க 50% நம்ம மெட்ரிகுலேஷன்ல நம்ம தமிழ்நாடு சமச்சீர்ல படிச்சவங்க 50% மாறணும். அப்ப அதுக்கு இணையா நம்மளோட கல்வி தரமும் உயரணுங்கிறது இது. அப்படி உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா மெடிக்கல் காலேஜ்களோட நம்ம பிள்ளைங்களோட சீட்ஸும் ஜாஸ்தி ஆகுங்கிறது இதோட இது.
0: எஸ் நீங்க ஆனா உள்ள வரும்போது நிசாம் ராஜா சார் வந்து உள்ள வரும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் நீங்க நினைச்சு வந்தீங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியர் ரைட்டா ஒரு டேட்டாவோட ஒரு கவர்மெண்டோட நிறைய விஷயங்கள் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு நார்மலா ஒரு ஜாபுக்கு போகலாம், மந்த்லி ஆனா ஒரு ஸ்கேல் வரும், அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச நிசாம் ராஜாக்கும் இப்போ இந்த ஒரு 15 வருஷம் டிராவலுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற உங்களுக்கும் என்ன மாறுபாடா நீங்க உளவியல் ரீதியா நீங்க ஃபீல் பண்றீங்க?
1: நிச்சயமா, அதாவது இது உளவியல்ங்கிறது நீங்க சொன்ன மாதிரி உளவியல்ங்கிறது இதுக்கான அடிப்படை தேவை எல்லா ப்ரொஃபஷன்லயுமே இருக்குது. உதாரணமா நான் விஷுவல் கம்யூனிகேஷன் சேரும் போது என்னோட சீனியரோட போட்டோகிராஃபி புக் எடுத்து பார்க்கும்போது விஷுவல் கம்யூனிகேஷன் நம்மளால படிக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இப்படி நம்ம போட்டோ எடுக்க முடியாதா? சில் அவுட்னு சொல்றாங்க, அப்பர்ச்சர் சொல்றாங்க, ISO சொல்றாங்க, இதெல்லாம் என்ன நமக்கு இது எதுவுமே தெரியாது, இதை கத்துக்கிட்டு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஆனா நான் அவரோட இதை எனக்கு அண்ணா எனக்கு வேணும் உங்களோட போட்டோகிராஃபி ப்ராக்டிக்கல் புக்கு எனக்கு இதை தர்றீங்களா, இதை பார்த்து நான் போட்டோ எடுத்துக்கணும்னு அவர் கொடுத்துட்டு போனார். ஆனால் நான் அதை வச்சதோட சரி, என்னோட சொந்த ஊரில் 3 வருஷம் கழிச்சு அதே போட்டோகிராஃபி என்னோட போட்டோகிராஃபி ஃபைல் எடுத்து பார்க்கும்போது அவரை விட நான் நல்லாவே ஃபோட்டோ எடுத்திருந்தேன். இதே சில்ல விட்டு அப்பர்ச்சரும் இன்னும் நல்லாவே இருந்துச்சு. அப்போது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ரிடண்டன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எந்த ஒரு வேலைகளும் நீங்கள் திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த வேலைக்கு நீங்கள் பழக்கப்பட்டுறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அப்போது எனக்கு அது அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் அந்த விஷயம் உங்களுக்கு பெருசாக தெரியும். பட் அது நீங்கள் இப்போ

நமது எஃப் எம் ரெயின்போ 101 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக 5:40 ஆக

0: கெட் யூஸ் டு இட். அது நோட்டு நீங்கள் பழக்கப்படும் போது அதுக்கான தரவுகளை சேகரிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் யாரை எதிர்கொள்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு ஆசிரியராக மாறுறாங்க. நான் சந்தித்த நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைகளுக்காக ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள்ட்டருந்து எனக்கு நிறைய தகவல், அவங்களே எனக்கு ஆசிரியராக மாறி இருக்காங்க நிறைய இடத்துல. ஸோ இன்ஃபேக்ட் நான் அதை அவங்கள்ட்ட ஓப்பனாக ஒத்துருக்கேன், நீங்கள் எனக்கு இன்னும் நீங்கள் எனக்கு இங்கே ஒரு ஆசிரியராக இருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்படின்னா இப்போ இப்போவுமே தெரிந்த பேரண்ட்ஸ் ஒரு சைடு இருப்பாங்க, அதை விட தெரியாத பேரண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. திமோரை பற்றி என்ன விட தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கலாம், பட் அங்கே மெடிக்கல் எஜுகேஷனை பற்றி தெரியாதவங்க இருக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ நம்ம இது அந்த துறைக்குள்ளே நம்ம நான் சொன்ன மாதிரி காதலோடு போகும்போது வென் யூஆர் டீப் டைவ் இன் டு வித் லவ் இன் யுவர் ப்ரொஃபஷன் யூ ஹாவ் டு லேர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா அக்கார்டிங் டு தர் பர்ஸ்பெக்டிவ்.
1: ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நல்ல ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஜாப் சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு இருந்திருக்கா?
0: நிச்சயம்.
1: அதுக்கு மேல ஒரு விஷயங்களுக்கு அதை ரீச் பண்ணிருக்கீங்களா?
0: நிச்சயமா. எனக்கு எப்பவுமே நான் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து மிகவும் ஆச்சரியப்படுற ஒரு துறைன்னா மருத்துவத்துறை. நான் ஏன் அப்படி ஆச்சரியப்படுறேன்னா, இந்த உலகத்தின் எந்த அறைக்குள் வேணாலும் நீங்க அனுமதி இல்லாமல் இஃப் யூ ஹேவ் தி என்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க போயிட முடியும். நீங்கள் புரட்சி செஞ்சு கூட போயிட முடியும். ஒரு ஆட்சியாளர்கள் அறைகளுக்குள் கூட நீங்கள் பல நாடுகளில் புரட்சிகள் செஞ்சு போயிருக்காங்க, நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஒரு மருத்துவரோட அறைக்குள்ளே மருத்துவருடைய அனுமதி இல்லாமல் அந்த நாட்டுடைய ராஜாவாக இருந்தாலும் போக முடியாது. நிச்சயமாக அது அவங்க வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குன்னா ஒரு நாட்டோட பிரதமரோ ராஜாவோன்னா கூட அவர் போக முடியாது. அந்த மருத்துவர் நினைத்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே போக முடியும். அந்த மாதிரியான ப்ரொஃபஷன் இது எனக்கு அவங்கள பார்த்து நான் வியக்கிற ஆச்சரியப்படுற ஒரு இது. ரெண்டாவது, கடவுளுக்கு அடுத்து ஒரு இடத்துல மக்கள் வச்சு பாக்குறாங்கன்னா நிச்சயமா மருத்துவர்கள் மட்டும்.
1: நம்ம என்னதான் பேசலாம் சார், உண்மையான அந்த விஷயம் தான். ஏன்னா கடைசியில் அங்க நம்பிதான் போய்
0: சரண்டர் ஆகிறோம். என் கடவுள் மாதிரிங்கன்னு அவங்களை என் கையை பிடிச்சி அழுகிறது அவங்கள்ட்ட மட்டும்தான். எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க தலை கீழே போட்டு அவங்க சொல்றதை கேட்கறது மருத்துவர்கள் சொல்றது மட்டும்தான். ஸோ அதனால அந்த துறை
1: பண்ண முடியாது.
0: ஆமா, கண்டிப்பா.
1: ஸோ பட் இவ்வளவு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்க்கும்போது பேசும்போது உங்களுக்கு மேபி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த மருத்துவ படிப்பை பத்தி கூட கொஞ்சம் ஒரு அறிவியல் இருக்கும் தோணிருக்கா சார்? நம்மளும் பேசாம டாக்டர் படிச்சிருக்கலாம் அப்படின்னு
0: தோணிருக்கா? இல்ல, அது அதாவது எப்படி சொல்றது, நாட் எவ்ரி யூனோ மில்க் இஸ் யுவர் கப் ஆஃப் டீன்னு ஒரு அப்படின்னு அது. ஸோ அது நமக்கு எது வரும்னு நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து சில விஷயங்களை கவனிக்கத்தான் வேணும். அது ஒரு அல்ட்ரா ப்ரிசைஸ்டு ப்ரொஃபஷனில் வந்து நம்மளால எந்த அளவுக்கு, நம்ம ஒரு ஜென்ரலிஸ்ட் பொதுவாகவே ஒரு ஜென்ரலிஸ்ட் ஒரு ஆப்டிமிஸ்ட் ஒரு பெசிமிஸ்ட்னு நிறைய சொல்லுவோம். நம்ம எந்த மாதிரியான கேட்டகரிக்குள்ளோரும் நம்ம முதல்ல ரியலைஸ் பண்ணலன்னா இதாயிரும். அதனால ஸோ நம்ம இதில் சொன்ன மாதிரி நம்ம ஒரு டிரைவர் வேலைன்னா நம்ம கொஞ்சம் தூரம் கார் ஓட்டுவோம், அதுக்காக நம்ம ப்ரொஃபஷன் டிரைவ் கிடையாது. ஸோ அதனால அது
1: எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பின ஸ்டூடெண்ட்
0: எனக்கு இன்ஃபேக்ட் தெரில அவர் தான்
1: மறந்துருப்பீங்க.
0: நான் மறந்துட்டேன். திருப்பூரில் எங்கள் அண்ணியோட ஊர் திருப்பூரில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இதுக்காக போகும்போது காலில் அடிபட்டுருச்சுன்னு போகும்போது அங்கே போயிட்டு ஒரு டியூட்டி டாக்டர் எங்களை அட்டன் பண்ணி அவர் தான் ஃபஸ்ட் இருந்தார். அட்டன் பண்ணி பார்த்து பேசிட்டு ரொம்ப கனிவாக பேசினாப்புல. அப்புறம் பேசிட்டு எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அடையாளம் தெரில. நான் இப்போ பேசிட்டு அடுத்தடுத்து போகும்போது அவர் நீங்கள் எங்கே படிச்சிங்கன்னு நானாக இதாக கேட்டேன். நான் பிலிப்பைன்ஸில் படித்தேன்னு அப்புறம் ஒரு பேரை சொல்லி எனக்கு லைட்டாக, உங்கள் அப்பா எங்க? எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னாரு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் சார் அப்படின்னு அவரும் என்ன அடையாளம் கண்டுக்கிட்டாப்புல. நல்லா சார் இப்போ இது பண்ணி இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு அவருக்கு இங்கே டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. எனக்கு ஆனால் அவர் எப்படி தெரியுதுன்னா பிளஸ் டூ முடிச்சு இன்னும் அந்த இமேஜினேஷன்லேயே தான். இன்னும் எப்படிப்பா இருக்க என்ன பண்ண சார் டாக்டர் சார் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப, நம்ம ஸ்பெரிக்கலாக ஒரு முழுமையடைந்த ஒரு மருத்துவரை நம்ம அனுப்பிச்சு விட்டு பார்க்கறதுலே ஒரு ரொம்ப ரொம்ப அது நம்ம டாக்டர் ஆனதை விட சந்தோஷமா இருந்தது.
1: இது கேட்கும் போதே ரொம்ப அதை ஃபீல் பண்ண முடியுது சார். ஏன்னா ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு விஷயத்துக்காக அதை பண்ணிருப்போம், அது முழுமை அடைஞ்சு நம்ம முன்னாடி
0: நிற்கும் போது
1: அது பார்க்க ரொம்ப பெருமையா இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இது ஜாப்னு நம்ம சொல்ல முடியாது, மேபி அது வெளியே வந்து ப்ரொஃபஷனல் பார்க்கும்போது ஜாப்னு சொல்லிக்கலாம். பட் இது ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சேவை மனப்பான்மை இருந்தா மட்டும்தான் கன்சிஸ்டன்சியா பண்ண
0: முடியும்.
1: பொருளாதார அடிப்படையில் பெருசா ஸ்கோப் இருக்குமா இல்லையாங்கிறத தாண்டி ஒரு நாட்டுக்கு போய் அங்க நிறைய விஷயங்களை சொல்லி எடுத்து புரிய வச்சு அவங்களும் அக்செப்ட் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி, ஏன்னா அங்கிருந்து இங்க வரக்கூடிய எந்த ஒரு ஹர்டில்ஸ் இருக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதை பண்றதுலாம் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து எடுத்து போக போக போக இன்னும் ஓபன் கேட்ஸ் வந்து நிறைய ஓபன் ஆயிட்டு இருக்கும் இல்லையா சார், நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அது எவ்வளவு சாதகமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க?
0: நிச்சயமா இப்ப இது இது இது சம்பந்தமா

0: நான் ஒரு திமோரோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கே நான் போக விரும்புகிறேன். இது
1: ஓகே.
0: இஃப் யூ அலோ மீ. பொதுவாகவே அதாவது ஒரு ஒரு கண்ட்ரியில் முதல்ல நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி நீங்கள் என்ன ப்ரொஃபஷனுக்கு ஒரு இடத்துக்கு போகிறீங்களோ அதில் ஒரு ஒரு கோர் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்னா நீ அதோட ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அதோட ஃபுல் உங்களோட ஃபுல்லாக அதில் இன்வால்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஒரு விதின் அ டீகேட் நீங்கள் அது அங்கே ஒரு இடத்துல ஒரு மேனேஜரியல் பொசிஷனில் உட்காந்துருப்பீங்க. பட் இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது. அப்போ நான் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி நம்ம நாடு எவ்வளோ தூரம் டெவலப் ஆயிருக்குங்கிற நினச்சி ரொம்ப பெருமைப்பட்ட ஒன்று. இப்போ அந்த கண்ட்ரி வந்து எல்டிசின்னு ஒரு சில பேருக்கு இந்த தகவல் புதுசாக இருக்கும். எல்டிசி அப்படிங்கிறது லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வருது. அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த பாஸ்போர்ட்டோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த பாஸ்போர்ட் வச்சு எத்தனை கண்ட்ரிகளுக்கு நம்ம வீசா இல்லாமல் போக முடிங்கிறது அந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் உலகத்திலே நம்பர் ஒன் சிங்கப்பூர் தான் இருக்கு. நீங்கள் சிங்கப்பூரை வச்சு 153 நாடுகளுக்கு வீசா இல்லாமல் பயணம் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்தியாவிலிருந்து தற்போதைய நிலைமையில 64 நாடுகளுக்கு பயணம் பண்ணிக்கலாம். திமோர்லேருந்து 97 நாடுகளுக்கு நீங்கள் வீசா இல்லாமல் பயணம் பண்ணிக்கலாம். நீங்கள் வெறும் ஆன்அரைவல் விசா. அதில் ஒன்று மொத்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நான் சொன்ன இந்த லித்வேனியா, லாட்வியா, ஜெர்மன், நார்வே, ஃபின்லாண்ட், ஸ்வீடன், கிரீஸ், எங்கன்னாலும் நீங்கள் 90 நாள் திமோருடைய பாஸ்போர்ட்டை வச்சு இருந்துக்கலாம். அப்போது இது பாயிண்ட் நம்பர் ஒன்று. இரண்டாவது, திமோரோட அதாவது இதில் யூகேக்கு வந்து 6 மாதம் நீங்கள் வீசா இல்லாமல் இருந்துக்கலாம். யூஎஸ், ஆஸ்திரேலியா திமோருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது இராணுவத்தில் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, எஜுகேஷனில் எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் யூஎஸ் விசா ஆன்அரைவல் விசா திமோர் சிட்டிசன்ஸ்க்கு, ஆஸ்திரேலியா விசா ஆன்அரைவல் விசா. இப்போ நாங்களும் இதில் என்ன முயற்சியில் இருக்கோம்னா, நம்ம குழந்தைங்க இப்போ 5.5 வருஷம் 4.5 வருஷம் படிப்பு ப்ளஸ் 1 இயர் வந்து ஹோம் சர்ஜன் இன்டர்ன்ஷிப், இந்த இன்டர்ன்ஷிப்பை விசாக்குள்ளே கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட். அப்போ இன்னும் 4.5 வருஷம் அவங்க அங்க மருத்துவரை வாங்கிட்டா அவங்க ஒருவேளை தேவைப்பட்டால் பிஆர் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கும் பொழுது அதாவது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக, தட் டசன்ட் மீன் தட் தே ஹாவ் டு கிவ் அப் அவர் சிட்டிசன்ஷிப்ங்கிறது இல்லை. அது அது வந்து பிஆர் வேற, சிட்டிசன்ஷிப் வேற, பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப்னு வேற. அவங்க இந்திய பாஸ்போர்ட்டே வச்சிருப்பாங்க, திமோர் பாஸ்போர்ட்டே வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதை உங்களுக்கு செக்யூரா ஹோல்ட் ஆகுதுன்னா அவங்க அதை வச்சு உலகத்துல எந்த நாடுகளுக்கு வேணாலும் மருத்துவரை பணி செய்யறதுக்கு போய்க்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஆப்ஷன், ஆப்ஷனா. ஸோ அதே மாதிரி திமோர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ற எந்த ப்ராடக்ட்களுக்கும் வரி கிடையாது. அதிகபட்சம் 1.5% வரி மட்டும்தான் இருக்குது. இப்ப உதாரணமா அமெரிக்கா நம்ம மேல ஒரு வரி போட்டாங்க இல்லையா சமீபத்தில், 50% ட்ரம்ப் போட்டாங்க இல்லையா, அதே இது திமோருக்கு கிடையாது. 1% வரி கூட கிடையாது. இப்போ 18% வரி நமக்கு இருக்கு, ஆனா திமோருக்கு எந்த வரியும் இல்லை. திமோர்ல இருந்து ஒரு நாடுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா அந்த நாட்டுக்கு திமோருக்கு எந்த வரி இம்போர்ட் டாக்ஸ்னு எக்ஸ்போர்ட் டாக்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ ஒன்று. அதே மாதிரி இந்திய தொழிலதிபருக்கு திமோர் என்ன செஞ்சிருக்குன்னா 10 வருஷத்துக்கு டாக்ஸ் கிடையாது. அங்கே ப்ராசஸிங் மேனுஃபேக்சரிங் பண்ணுற தொழில்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இதை எல்லாத்தையும் ஒரு தகவலின் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன். அதாவது மிஸ்டர் ராஜா தங்கப்பனோட இந்த அவரோட இந்த சேவைகள் எல்லாத்தையும் பாராட்டி அந்த அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா, அவரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இப்படி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, உங்கள் நாட்டிலிருந்து நிறைய இன்சைட்ஸ் கொண்டு வர்றீங்க, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியன் மெடிக்கல் எஜுகேஷன் சிஸ்டத்தை படிக்கிறாங்க, நாங்கள் அதனால் உங்களுக்கு இந்த நாட்டுடைய பிரதமருடைய ஆலோசகராக உங்களை நாங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை.
1: எவ்வளோ பெரிய விஷயம்
0: சார். அதை வந்து அந்த நாட்டுடைய சம்பளத்துடன் கூடிய அதாவது ஒரு கௌரவ இதாக வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விவசாயம் இந்த மாதிரி அந்த நாட்டோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய துறைகள்ல இதா இருக்காருங்க.
1: எஸ், இது பெரிய விஷயம். ஆனா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாதிரி நீங்க போய் போய் கத்துக்கும் போது ஒரு நாட்டை பத்தி இவ்வளவு அழகா எனக்கு தெரிஞ்சு திமோர் நாட்டு கூட சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் நாம வந்து இந்தியன்ஸுக்கும் தமிழன்ஸுக்கும் அதை ரசிக்கிற தன்மை இன்னும் கொஞ்சம் அதிகம். இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிறைய நிறைய பாத்துருப்பீங்க. நீங்க இப்ப குறிப்பிட்ட சொன்ன ஒரு லிஸ்டுக்குள்ள உங்களை ரொம்ப அதிகமா வியக்க வச்ச, ரசிக்க வச்ச நாடுனா நீங்க என்ன சொல்லுவீங்க?
0: நான் பொதுவா நான் படிச்சது லண்டன்ல படிச்சேங்க.
1: ஓகே,
0: படிச்சேன். அதுக்கப்புறம் நான் ஸ்காட்லாண்ட்ல ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். நான் வந்து மலேசியாவுக்கு பயணப்பட்டிருக்கேன், துபாய்க்கு பயணப்பட்டிருக்கேன், தாய்லாந்துக்கு பயணப்பட்டிருக்கேன்,
1: நீங்களும் நிறைய போயிருப்பீங்க போல,
0: இந்தோனேஷியாவுக்கு பயணப்பட்டிருக்கேங்க, அப்புறம் திமோருக்கு பயணப்பட்டிருக்கேன், அப்புறம் டார்வின் ஒரு இடத்துக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே ஒரு முறை மட்டும் போயிருக்கேன், அபுதாபி, கல்ஃப் கண்ட்ரிஸ்

0: பெரும்பாலான கண்ட்ரி நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் இல்லை, எல்லா இடங்களும் சுற்றியிருக்கேன். இதில் பொதுவாக என்னை இந்த எல்லா நாடுகள்லையும் திமோர் என்னை ஏன் கவர்ந்துச்சுன்னா, நான் இது பிஸ்னஸ்க்காக சொல்லலை, திமோர் அதனுக்கு நான் முதலிடத்தில் வைப்பேன். ஏன்னா நான் இப்போ சொன்ன இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இது எல்லாமே திமோரில் கொஞ்சம் நிறைய இருந்தது. அதே மாதிரி என்னை யூகே வந்து இதுக்கு அடுத்த இடத்துல எனக்கு யூகே வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து என்ன, அவங்களோட லேயர் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது. அதாவது ஒரு பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையோ அல்லது கார்பரேட் நிறுவனங்கள்லையோ, அதாவது நான் இர்ரெஸ்பெக்டிவாக ப்ரொஃபஷனை சொல்கிறேன், இப்படி எங்கே நம்ம போனாலும் அந்த ஓனர் அங்கே இல்லாமல் ஆனால் அங்கே ஒரு தொழில் நடக்குது, அதில் உள்ள நான் திருப்பி சொல்லுவேன் அந்த ப்ரிசிஷன் சொல்லுவோம், ஒரு ரூபாய் கூட கணக்கில்லாமல் கரெக்டாக ஒரு நடக்குது எல்லாமே அப்படின்னா, அவங்க கொண்டு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நான் அங்கே படிப்பில் பார்த்தேன், அங்கே திசிஸில் பார்த்தேன். உதாரணமாக டெசர்டேஷன் சொல்லுவோம், அங்கே வந்து ஒரு ஒரு படிப்பையும் நம்ம படித்து முடிச்சுட்டு எக்ஸாமை பார்க்காம எழுதுவோம். ஆனால் நீங்கள் வந்து யூகேல நீங்கள் எக்ஸாமை பார்த்து தான் எழுதணும்.
1: நல்ல சிஸ்டமா
0: இருக்கு. ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உதாரணமா நான் ஆகுல்வேன் மேத்தர்ஸ், அதாவது இந்தியாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் துறையை பத்தின ஒரு தீசிஸ் பண்ணனேன், அதாவது அதுல உள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணனேன். அப்படி பண்ணும்போது நான் எதுவுமே அந்த புக்ல உள்ளதை அப்படி எழுதிடக்கூடாது, என்னுடைய சொந்த வியூ. அவரு எழுதியிருந்தா கூட ஆகுல்வே அதை எழுதியிருந்தாலும் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னுடைய வியூ இதைத்தான் நான் எழுதணும். நீங்க எங்க ஆன்லைன்ல இருந்து எழுதுனீங்கனாலும் உங்க பிளேஜரிசம்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, அந்த சாஃப்ட்வேரை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடுவாங்க. பண்ணனா எந்த வார்த்தைகள் எந்த வெப்சைட்ல இருந்து எடுத்து வழி நடத்திடும். ஒருவேளை அந்த பிளேஜரிசத்தில் 15% மேலே நம்ம அதிகமாக பிளேஜரிசம் வந்துருச்சுன்னா நம்மளை ஒரு கோர்ட்டு மாதிரி நிற்க வச்சு, அந்த கோர்ட்டு கூண்டில் நிற்க வச்சு நம்மளோட கைட்ஸ் நம்மளோட டியூட்டர்ஸ் எல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க, ஏன் இதில் 15% மேலே உங்களுக்கு ஏன் பிளேஜரிசம் போச்சு, நீங்கள் எதுலேருந்து காப்பி பண்ணி எழுதுனீங்க அப்படின்னு. இல்லை இல்லை நான் காப்பி பண்ணலன்னா அந்த சோர்ஸ் ஆஃப் லிங்க்கை அவங்களே எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க, இந்த வெப்சைட்டில் நீங்கள் இந்த வார்த்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தது இன்ஃபேக்ட் அவங்களோட மேனேஜ்மெண்ட் தான் நிறைய நம்ம இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அந்த கல்வி முறை என்ன வந்து ரொம்ப வியக்க வச்சது. ஸோ அதனால தான் இந்தியா வந்து கேம்பிரிட்ஜ் முறையோ இல்லை மெக்காலி சிஸ்டத்தையோ இன்னும் அடாப்ட் பண்ணதுலேருந்து நம்ம இன்னும் நிறைய விடலாம்.
1: கிரேட் சார். ஏன்னா இந்த எடுத்துக்கிட்ட ஒரு 58-59 வரைக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் ரொம்பவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. தொடர்ந்து நீங்க பேச பேச இன்னும் கேட்டுட்டு இருக்கணும் எங்களுக்கும் விருப்பம் கூட, பட் நேரம் வந்து ரொம்ப ஒரு செட்டில் டைம் கொடுத்துருக்கனால. பட் இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா படிப்பு மருத்துவம் அப்படின்னு வரும்போது அதை வந்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. ஸோ நீட் எக்ஸாம்ஸ் கரெக்டாக நிறைய முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் துறைகளும் வந்து இன்னும் கடலளவு இருக்கு, அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ ரொம்ப நன்றி சார், இது வரைக்கும் வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக பகிர்ந்துருக்கு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். ஸோ நம்மளோட இது வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசி பகிர்ந்தது நிசாம் ராஜ் அவர்கள். ஸோ சொல்லுங்க சார், நிகழ்ச்சி நிறைவா ஒரு வரி எங்களுக்காக சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க?
0: நிச்சயமா, அதாவது நான் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கற்க கசரற கற்பவை கற்றபின் நிற்க அறதற்கு தகன்னு, எந்த படிப்பு படித்தாலும் அந்த நிச்சயமாக அதாவது ஒரு டெம்பரவரி இன்கம் கிடைக்குதுன்னு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனில் நின்ற வேண்டாம். அந்த ப்ரொஃபஷன்லேருந்து உங்களுக்கு என்னென்ன இன்சைட்ஸ் எடுத்துக்க முடியுமோ அந்த ப்ரொஃபஷனில் உங்களோட இதை செலுத்தணும். அதில் முக்கியமாக டாக்டர் தான் இருக்குது. டாக்டருக்கு படிச்சுட்டு ஒரு வேளை அவர் இன்ஜினியர் வேலை பார்த்தா நிச்சயமாக ஒருத்தர் இந்த சொசைட்டி ஒத்துக்காது, உங்களால் எவ்வளோ பேர் பிழைக்க வேண்டியதுன்னு. அதனால் அந்த மாதிரி, ஸோ அது மாதிரி ஒரு புனிதமான ப்ரொஃபஷன் இந்த டாக்டர் ப்ரொஃபஷனுங்கிறது. ஸோ அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் எடுத்திருக்கேங்கிறது, அது அது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒன்று. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் கொடுத்த ரெயின்போ எஃப்எம்க்கு நான் இப்போ ரொம்ப மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
1: ஸோ
0: அதுபோல் இது சம்மந்தமான யாருக்கு என்ன டவுட்டு வேணும்னாலும், நீங்கள் நிச்சயமாக வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் சம்மந்தப்பட்ட டவுட்டு வேணாலும் இது ஒரு சேவையாக நீங்கள் எங்கிட்ட என்னோடய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒருவேளை அந்த மெயில் ஐடியில் நீங்கள் ப்ராப்பரான என்ன டவுட்ஸ் வேணாலும் நீங்கள் அதில் கேட்கலாம். என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் எனக்கு என்ன தெரியுமோ நான் அதை நிச்சயமாக உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்களோட என்னோடய மெயில் ஐடி nizamyb@gmail.com. என் ஃபார் நவம்பர், ஐ ஃபார் இந்தியா, ஜெட் ஃபார் ஜீப்ரா, ஏ ஃபார் ஆல்ஃபா, எம் ஃபார் மைக், நிசாம், ஒய் ஃபார் யூத், பி ஃபார் பவுலிங் @gmail.com.
1: எஸ் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சி பேசி பகிர்ந்தது நிசாம் ராஜா, கல்வி ஆலோசகர். நிகழ்ச்சி தொப்பிலிருந்து வரை நான் உங்கள் சிவா.
2: KMCH இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட்.

0: திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
1: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418878741.

நேர்கள் கேட்டது சூலமங்கலம் சகோதரிகள் பாடல். இனி கேட்கலாம் நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் இருக்கிற நிகழ்ச்சிகளுடைய ஹைலைட்ஸை. இரவு 7:25 ஏறுமூறும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 9:15

பதிலிறகு. செவ்வாய்க்கிழமை காலை 6:02 காலை தென்றல் சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி. தீபா. 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 11:30 சாய்வு நாற்காலி

தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 11:30 சாய்வு நாற்காலி மூத்தோர்கால நிகழ்ச்சியில் இந்திய கப்பற்படையின் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் ராமசுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. தொடர்ந்து 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் ஒயில்கோமி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் வட்டம் தாசுப்பாளையம் எம் பத்திரப்பன் குழுவினர். 3:30 NCERT தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 ஏறும் ஊறும் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம்.

முள்ளு மலரும் ஃபிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். கே ஜே யேசுதாஸ் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை இளையராஜா. தொடர்ந்து சென்னை மெட்சென்டர்லேருந்து வந்த வானிலை அறிக்கை கேட்கலாம். கோயம்புத்தூர் பொறுத்த மட்டும் இன்னைக்கு 29 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. ஈரோடுல 34 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 25 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. திருப்பூரில் அதே போல 32 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. சேலம்ல 33 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. அதனைத் தொடர்ந்து பாலக்காடுல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. 28 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் பதிவாயிருக்கு. நீலகிரியில 21 டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும், 17 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாகவும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நேர்கள் கேட்டது வானிலை அறிக்கை சென்னை மெட் சென்டர்லிருந்து பதிவானது.

ஹேமாவின் காதலர்கள் பிலிம்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ் ஜானகி பாடியது, இசை ரவீந்திரன். எப்பயும் போல டிராஃபிக் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து டவுன் ஹால் பகுதியில் இருக்கும், வைசால் வீதியில். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து நம்ம அவினாசி போகிற சாலையிலையும் அதுக்கப்புறம் திருச்சி சாலையிலையும் வந்து யூஸ்வலாக டிராஃபிக் இருக்கும். மேம்பாலம் ஏறி இறங்குற இடத்துலையும் வந்துட்டு பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமாக போக வேண்டியது அவசியம். அண்ட் வந்துட்டு சாலை பராமரிப்பு பணிகள் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்துட்டு வாகனங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அண்ட் யூ டர்ன் எடுக்கிற இடங்கள்லையும் வந்துட்டு அந்த மாதிரியான டிராஃபிக் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து நம்மளுடைய வாகனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். அண்ட் நேரமாக போகிறேன் அப்படிங்கிறது காரணத்தை வச்சுட்டு சாலை பாதுகாப்பு விதிகள்லாம் வந்துட்டு ஓரமாக வச்சு நம்ம வந்து சீக்கிரமா போகணும்லாம் யோசிக்க கூடாது. 6:17 நிமிடத்துல இணைந்திருக்கிறோம்.

0: நேரம் 6:30. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ஷியாமலா. தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம்

0: அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் மூலம் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தாவேக அரசு என்ன செய்யப்போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தாவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோமொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் 2வது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தாவேக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்தவொரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நியாய விலை கடைகள் மூலம் குறைந்த விலையில் அத்தியாவசியப் பொருட்களை வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுதிரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பதிவு செய்யும் முறை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று தொடங்கியது. இதன் காரணமாக பொதுமக்களின் காத்திருப்பு நேரம் வெகுவாக குறையும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: மக்களுடைய சிரமங்களை போக்கும் விதமாகவும் அவர்கள் அளிக்கும் மனுவினை உடனுக்குடன் பதிவேற்றம் செய்வதற்காகவும் AI தொழில்நுட்பம் பயன்படுத்தி இன்றிலிருந்து ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மக்கள் வந்து மனு எதுவும் எடுத்துட்டு வரல அப்படின்னா கூட அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத சொன்னாங்கன்னா அதை வாய்ஸ் டிக்டேஷன் மூலமாக பெட்டிஷனா கன்வெர்ட் பண்ற ஒரு AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதை வந்து இன்னைக்கு நம்ம செயல்படுத்தி கம்ப்ளீட்டா AI மூலமாக நம்ம வந்து கேட்டகரைசேஷன் பண்றதுல ஒரு மனுவை வந்து 10 to 15 seconds வந்து அந்த மனுவை வந்து நம்ம கரெக்டா கேட்டகரைஸ் பண்ணி அதுக்கு வந்து CMCL போர்ட்டல்ல வந்து நம்பர் கிடைக்கிறதுக்கு ஒரு 15 seconds தான் ஆகுது. இங்க மனு அளிக்க வரக்கூடிய மக்கள் வந்து காத்திராமல் உடனுக்குடன் அவர்கள் மனு வந்து நம்ம CMCL போர்ட்டல்ல போட்டு அதை வந்து அதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 to 35 degrees Celsius ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 to 27 degrees Celsius ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் சீற்றம் காரணமாக விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க செல்வதற்கான அனுமதி ரத்து செய்யப்படுவதாக மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மயிலாடுதுறையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் குண்டலப்பட்டி ஏரியில் மரக்கன்றுகள் நடும் விழா மாவட்ட நீதிபதி ஜோதி முன்னிலையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள பக்கீல் ஓடையை அகலப்படுத்தும் பணி 53 crore rupees செலவில் நடைபெற்று வருவதாக மேயர் திரு ஜெகன் பெரியசாமி கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 runs எடுத்துள்ளது. முன்னதாக 5 விக்கெட் இழப்பிற்கு 300 runs என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 runs எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. துருவ் ஜுரேல் அபாரமாக ஆடி 115 runs ஆட்டமிழக்காமல் இருந்தார். கான்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தாவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக தாவேக அரசு அறிவித்திருப்பது தமிழகத்தின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை கரூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் துருவ் ஜுரேல் சதமடித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 6:41 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம்
1: டீ டைம். எஸ் டீ டைம்ல அந்த சைடு
0: டீ டைம் சொன்னா மண்டையிலே அடிபடும்.
1: ஏன்னா இது டீ கடை. ஆமா ஆமா,
0: டீ டைம் வந்து டீ கடைக்கு மாறிட்டோம்.
1: அதாவது என்னன்னா டாபிக் நம்ம சொல்றதுக்கு வந்து
0: டைம் மீன் பண்ணி டீ கடை.
1: ஆமா ஆமா, அதேதான்.
0: எப்படி லாஸ் சமாளிக்க முடியும்? இதே தான் கான்செப்ட். நாம ஒண்ணு தெள்ள தெளிவா எல்லாத்துக்கும் விளங்குற மாதிரி நம்ம ஒரு அட்ரஸ் சொன்னா இந்த பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க, அட்ரஸ் வந்து ராங்கா மாறி போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல நடந்த குட்டி குட்டி இன்சிடென்ட்ல இருக்கும், அதை ஷேர் பண்ண ஓடிவாங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்
1: 0422 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னை சேர்த்துட்டு 2316312 2313046 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா
0: வாட்ஸ்அப் பண்ணுங்க 9585800103 உங்களுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் அதை கடைசியில் தான் படிப்போன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். நீங்க சொல்லான்னு சொல்லும்போது நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ ஹலோ
0: ஹலோ ஹலோ, ரெண்டு ஹலோ ரெண்டு பேருக்கு சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, யார் எங்க இருந்து? என்னது
1: ஹலோ, யார் பேசுறீங்க?
0: ரைட்,
1: சரி, யோசிச்சுட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன்.
0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்து டுர் மட்டுமே கேட்கறதுனால,
1: அதாவது சொன்னதுக்கு பதிலாக வேற ஏதாவது நம்பர் போட்டிருப்பாங்க போல நம்ம டாபிக் மாதிரி.
0: நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வராங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா. ஸோ என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கல்யாண பத்திரிக்கைலாம் வச்சிருப்பாங்க, வச்சுட்டு நம்ம ஒரு அட்ரஸ் அவசர அவசரமாக பார்த்து கேலண்டர்லாம் பதிவெல்லாம் வேணும் பண்ணி வச்சுருப்போம்.
0: எக்ஸாக்ட்லி.
1: அப்புறம் திடீர்னு போனால் சாப்பிட்ருப்போம், பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். அது பார்த்தா கடைசியில் யார், இது நம்ம சொன்ன ஆள் இல்லையே, இது வேற இடமோ அப்படின்னு யோசிப்போம்.
0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. திருப்பூர் பாயம்பாளையத்துலேருந்து பேசுறேன்.
0: பேருங்க?
3: சித்ரா பேசுறேங்க.
0: சித்ராமா சொல்லுங்க.
3: அதாவது நான் பாயம்பாளையத்துல பஸ் பல ஏறிட்டு திருப்பூர்ல பஸ் ஏறிங்க, பஸ் ஏறி பாயம்பாளைய ஸ்டாப் இறங்காம அடுத்த ஸ்டாப் போய் இறங்கிட்டேன் மாத்தி.
0: ஐயோ,
3: அதாவது ஏதோ யோசிச்சே வந்தாங்களா, டக்குன்னு ஸ்டாப் வாங்கி போய் அடடா மாறுது வந்து இறங்கிட்டுமே அப்படின்னு சொல்லி
0: அவங்க சிரிப்பா இருக்க. ஐயோ, நம்ம இப்படி பண்ணிட்டோம் பாரு, சித்ரா சித்ரா அப்படிங்கிற மாதிரி தள்ளி அடிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிதான் இன்னும் கூட நிறைய நிறைய சுவாரஸ்யமான சம்பவம் நடக்கும். யாகில் சொன்ன மாதிரி ஒரு திருமணத்துல வந்து போகக்கூடிய அட்ரஸ் வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் மேப்போட மென்ஷன் பண்ணிலாம் கூட வருது. அப்படிலாம் கூட பார்த்து கூட வந்து பாத்தீங்கன்னா ராங்க போற கண்டிஷன்லாம் இருக்கு. பட் நம்ம ஒரு இடத்துக்கு தெளிவா அட்ரஸ் சொல்லியிருப்போம், ஆனா அவங்க போய் சேர்ந்தது வேற ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கும்.
1: அதெல்லாம் என்ன அப்படின்னா, போயிட்டு சரி இது நம்ம கல்யாணம் தானே, நமக்கு சொன்ன கல்யாணம் தானே அப்படின்னு நினைச்சிட்டு, அதாவது நம்ம அப்படிதானே நம்ம வீட்டு கல்யாணமா நினைச்சுதானே போவோம். அப்புறம் கூப்பிடும்போது அப்படிதானே கூப்பிடுறாங்க, வாங்க நம்ம வீட்டு கல்யாணம் தாங்க வாங்க அப்படின்னு அந்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு, என்ன நம்ம வீட்டு கல்யாணம் தானேன்னு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டவங்க யாரையுமே காணோம்னு சாப்பிட்ற வரைக்கும் போய் அவங்க கிஃப்ட் வரைக்கும் போயாச்சு. அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இது பக்கத்து மண்டபம் அப்படின்னு. ரைட்டு, அடுத்து யாரு?
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஓ, சொன்னதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்களா? யாருங்க? தர்மலிங்கம். கண்டுபிடிச்சோம் கெஸ்ட்லயே. உங்கூர்ல டீ கடை இல்லையா? அதான் நாங்க இருக்கமே. வாங்க சந்தோஷமா குடிப்போம், ரெண்டு பேரு நாலு பேர் வேற குடிப்போம் வாங்க.
1: ஆமா, ரைட். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நாங்க ராஜவீதியில இருந்து செல்வலட்சுமி பேசுறேன்.
1: சரி சொல்லுங்க.
4: கல்யாண பத்திரிக்கைய பாக்கும் போது திருமண அழைப்புதல் சொல்லி நினைச்சிட்டு போனோம், சரியா அந்த ஹெட்லைன் தெரியாம வரவேற்பு அழைப்புதல் சொல்லிட்டு மாத்தி போயிட்டேனா, அது சாயந்தரத்துக்கு காலையிலன்னு தப்பா போயிட்டேன். அப்ப நானே நினைச்சு சிரிச்சுட்டேங்க ஒரு தடவை. அப்புறம் வெளியே வந்துட்டேன் நானு.
0: இல்ல இருந்தாலும் என்ன பரவாயில்ல, ரெண்டு பேரும் சாப்பாடு போட்டேன்னு இருந்து சாப்பிட்டு வர்றதா என்னப்பா.
1: நன்றி நன்றி,
0: கியூட்டுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். சரி, அதே தான், கிளம்பிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி ஆயாச்சு. ஸோ வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்றதுக்கு வந்துட்டாங்க.
0: வணக்கம், யாருங்கிறது?

0: வணக்கங்க.
1: வணக்கம், கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் சொல்லுங்க.
1: அதாவது சொன்னது ஒண்ணு, போனது ஒண்ணு.
0: ஆமா ஆமா.
1: அப்ப வந்து எப்பயுமே வந்து ஒரு திட்டம் போடுவோம், இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம திட்டம் போடுவோம். போய் அதே மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஆசையை தூண்டி விட்டுருவோம், இந்த இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்ப சூழ்நிலை வந்து எங்கேயாவது மாறி போயிடும். அப்ப திட்டம் மாறும்போது சரி அங்க போனதை விட இங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போறப்ப குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகும். ஏன்னா நீங்க அங்க தானே அழைச்சிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்ப வந்து இங்க அழைச்சிட்டு போறீங்களே அப்படின்னு குழந்தைங்களும் சரி வீட்டுல உள்ளவங்களும் சரி எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி வந்து சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்க கூடாது.
2: அச்சுச்சா நம்ம ஊர் டீ கடை மாதிரி அங்க போனா ஒரு டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு
0: நடக்கிறத ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிட்டு இருக்கும். வந்தது மட்டும் டீயை சாப்பிட்டு போகணும்னு ஒரு அந்த மனசுதான் சார் கடவுள்.
3: நன்றி நன்றி. அவரு விதவித நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்பாட்ல வந்து கல்யாண பத்திரிக்கை மட்டும்தான் யோசிச்சா பயங்கரமா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா
0: வெரைட்டி வெரைட்டியா வரும் பாருங்க.
3: கரெக்ட்.
0: 6:47 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: 6:52 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது
1: டீ கடை, ஆவி பறக்கும் டீ கடை, இது ஆள் அசத்தும் டீ கடைங்கிற மாதிரி.
0: பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 பூச்செண்டில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 70-80களில் வர பாடல்கள் வந்து கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துட்டு, ஆசையில் இப்படி போயிடுச்சேப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு இன்னைக்கு பிளேலிஸ்ட்டு. பட் இருந்தாலும் நாளைக்காக உங்களுக்கு சூப்பரான பிளேலிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கேட்ட மகிழலாம்
1: பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னது ஒண்ணு, நீங்க போனது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான். வாங்க, வணக்கம், யார் அது?
2: வணக்கங்க, நான் காரமடையில தர்மலிங்கம்.
1: தர்மலிங்கம் சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி
2: நானே ஊட்டி போலான்ட்டு எல்லாம் ஃபேமிலியோட எல்லாம் கிளம்பினாங்க சார்.
1: சரிங்க,
2: கிளம்பி மேட்டுப்பாளை பஸ் ஸ்டாண்ட் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க பஸ் ஃபுல்லா ரஷ்.
0: கூட்டிட்டு
2: வந்துட்டோமே, என்ன பண்ண முடியுது, சரி குன்னூராவது போய் சுத்தி பாத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு குன்னூர்ல இறங்கி எல்லாம் சுத்தி பாத்துட்டு வந்தேன். அப்புறம் ஊட்டி போற அந்த இதை முடியாம போக முடியல.
1: போக முடியல சொன்னது ஒண்ணு, ஆனா போக முடியலங்கிற மாதிரி வார்த்தை சொல்லிருக்கு. கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வணக்கம்.
0: வணக்கம் சொல்லும்போது வந்து நாங்கள் போயிட்டு வர்றோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ரைட், அப்படி நேர்கள் வந்து வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லயும் நிறைய நேர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒன்று அப்படி ஒன்று ஆகிப்போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நம்பர் ஞாபகப்படுத்திடலாம், யோசிச்சு நமக்கு பதில் சொல்றதுக்கு வந்து லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
1: 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படின்னு நம்பருக்கும் அல்லது 2317046 நம்பருக்கும் நீங்க அழைப்பு பண்ணி ஏற்படுத்தலாம்னு சொல்லும் போது, வாங்க வணக்கம்.
3: வணக்கம் சார், மும்பைல நடராஜன் பேசுறேன் சார்.
1: நடராஜன் எங்க இருந்துங்க
3: சார்? மும்பை, மகாராஷ்டிரா, மும்பை.
1: வாங்க வாங்க நடராஜ், சொல்லுங்க, நீங்க உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணிக்கலாம்.
3: ஓகே ஓகே,
1: என்ன அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்களா, சொல்லுங்க.
3: நான் சொல்றேன் சார். சார் நான் வந்து, அதாவது நான் ஒரு இடத்துக்கு போனேன்னு நினைச்சேன் சார். எங்க மாமா வந்து சாஸ்திரியல் சார், குமார் பிச்சை சாஸ்திரியல் பேரு சார்.
1: ஓகே,
3: அவர் சொன்னார், அவரு வந்து புரோகிதம் பண்ண இடத்துக்கு இங்க இந்த மண்டபம் வந்திருந்தாரு. நானும் கேட்டேன் அந்த மண்டபத்துல போன உடனே, இவங்க பிச்சை சாஸ்திரி இருக்காரா எங்க மாமான்னு. பிச்சுமணி நினைச்சிட்டாங்க அப்படி இருக்க அவங்க. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில வர எங்க மாமாவை காணோம். அப்புறம் சுத்தமுத்து பார்த்தேன், சரி நம்ம
1: என்ன சார் அங்க போய் சாப்பிட்டீங்களா இல்லையா?
3: ஒரே ஒரே மண்டபம்.

0: சாப்பிட்டேன்
1: நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் ஒரு முடி முடிச்சிருப்பேன். இருந்தாலும் தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
0: இல்ல சார், அங்க இல்ல சாயந்தரம் சாயந்தரம் டிஃபனுக்கு போயிருக்கலாம், அது எனக்கு தோணல சார்.
2: அப்படி வேற இன்னொரு ஐடியா,
1: என்ன விட ஸ்மார்ட் அவரு,
2: இது வேற ஐடியா. நன்றி நன்றி.
1: வணக்கம், யாரது?
3: நினைச்சிட்டு அவங்க இந்த பங்களா தான் இறங்க இறங்குன்னு சொன்னேன். டிரைவர் இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டு என்னடா இப்படி பண்ணி போட்டாரு சொல்லி போட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் சார். அப்புறம் வேற ஒரு பஸ் வந்துச்சு, அதுல நாங்க ஏறி வந்துட்டோம் சார்.
2: இன்னும்
1: போயிருவாங்க. இதெல்லாம் இவ்வளவு வேலை வரைய பேசுற காரணம் நம்மளும் இந்த சம்பவத்தை பண்ணிருக்கோம்.
2: கரெக்ட் கரெக்ட், நம்மளாலதான் எங்கேயும் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க.
1: அந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்களும் ஷேர் பண்ண வாங்க. இதோ வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் எங்க இருந்துங்க?
4: சிவகணேஷ் கோத்துகிறேன். சிவா சார்.
1: சிவா சார், சிவகணேஷ் எப்படி? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: என்ன அங்க மட்டும் டீ போகுது? இருக்கட்டும் இருக்கட்டும்,
1: இங்க ஒரு ஆள் இருக்காங்க.
4: ஒரு ரஸ்க் ஒரு டீ கொஞ்சம் மிக்சர் வெர்க்களையோட.
2: அடடாடாடா, அருமை அருமை அருமை அருமை.
4: அது அம்மா வந்து எழுப்பி இப்ப கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டேன் மத்தியானம் மனைவி நாஞ்சதுனால.
1: நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சுவாரஸ்யமா நடந்திருக்கா?
4: இல்ல, நிகழ்ச்சி ஆரம்பத்துல வந்துருப்பே. இப்பதான் வந்தேன். ஓகே, மிஸ் பண்ணல. கரெக்டா புடிச்சிட்டேன், லைன் கிடைச்சது. ஒரே டைம் ட்ரை பண்ண கிடைச்சது பாருங்க.
1: ஓகே சொல்லுங்க, நீங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவம்.
4: நமக்கு நடந்தது இல்ல, உண்மையிலே வந்து வேற ஒருத்தருக்கு நடந்தது. அது நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அது இப்ப இல்ல, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க.
1: அப்படி இருந்தும் நீங்க நினைச்சு சிரிச்சுக்கிட்டீங்க.
4: கோயம்புத்தூர்ல இப்ப அந்த சித்ராங்கிற அவங்க பேர்ல வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் போயிருக்காங்க. பஸ்ல போகும்போது அவங்க வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, ஒய்ஃப் சித்ரா. பின்னாடி அவன் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி சீட்ல உட்கார்ந்து, கண்டக்டர் சித்ரா எல்லாம் இறங்க அப்படின்னு இவன் முன்னாடி போய் டக்குன்னு சித்ரா ஸ்டாப்பிங் இருக்கீங்களா அங்கே இறங்கிட்டாங்க.
1: ஐயா, இது தரமான காமெடியா இருக்கீங்க.
4: இறங்க வேண்டிய இடத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் இறங்கிட்டாங்க.
1: அச்சோ, அவங்க ஏதோ வெள்ளந்தியா இருப்பாங்க போல இருக்கு. ஏதோ இடம் வந்தானே இறங்க சொல்றாங்க நினைச்சிருப்பாங்க போல இருக்கு.
2: ஆமா, ரொம்ப நன்றி இணைப்புல இணைந்ததற்கு. ஸோ பொதுவாகவே வந்து இருக்கும் இந்த மாதிரி பதட்டம் இருக்கும் இல்லையா? பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து எங்காவது போய் இறங்கணும் பண்ணணும்னாலே ஒரு பதட்டம்
1: இருக்கும்
2: இருக்கும். ஆனா நீங்க எல்லாம் வெளியெல்லாம் போய் சுத்தி முத்தி வந்து பார்த்து ஒரு அனுபவம் இருக்கும். இருந்தாலும் திடீர்னு ஒருத்தவங்களை ஏறி இறக்கி விட்டு போனோம்னா
1: கஷ்டம் தான்.
2: இந்த படியில இருந்து அடுத்த படி வரக்குள்ள எங்கப்ப பசக்கானங்கிற மாதிரி ஆயிரும். ரைட்டு. ஸோ வாட்ஸ்அப்லயும் வந்துட்டு நேயர்கள் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடலாம்.
1: 9585800103 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேர் வர. வாங்க, வணக்கம்
5: சார். வணக்கம்.
1: வணக்கங்க, யார் எங்க இருந்து?
5: உடுமலை அரிசாமி.
1: யாருங்க?
5: உடுமலை அரிசாமி.
2: உடுமலை அரிசாமி.
5: ஆமா
2: சொல்லுங்க, உங்களுடைய
5: போனவர் நல்லது சொல்றேங்க. நானு நைட்ல வக்க போயிருந்தீங்களா? போயிட்டு சரி, நான் டிஃபன் வாங்கி சாப்பிட்டேன், நான் வீட்டுல நான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே அப்புறம் நான் வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன். நைட் ஒரு 11 மணி இருக்கு,
1: வாங்கிட்டு
5: விளங்கிட்டு நான் மறந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு நீங்க சொன்னதவங்க செய்யறது ஒன்று இருக்கீங்க அப்படின்னு அண்ணாடி கேட்கணும் அப்படிங்க.
1: அப்புறம் பசிக்கும் இல்ல, அந்த மாதிரிதான்.
2: எப்படி சமாளிச்சிட்டீங்க இல்லையா? நன்றி நன்றி. இது என்ன அடுத்த லெவலுக்கு போயிருச்சு.
1: இனி அடுத்த அடுத்த வாரத்துக்கு டாபிக் கிடைச்சிரும்.
2: ஆமா ஆமா ஆமா, ரைட்டு. பாடலுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம
1: மீண்டும் நிறைய விஷயம் பேசலாம் பார்க்கலாம். கேளுங்க ரசிங்க, டீ கடை.

0: எல்லாம் கடந்து போகுமாடா அப்படின்னு சூது கோவம் படத்துல நல்ல ஒரு பாட்டை கேட்டிருக்கோம். 7:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல
1: டீ கடையில இணைந்திருக்கிறோம். எஸ். சோ நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். நல்லத்திவாளையம் பட்டணங்க.
1: பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஆறுமுகம்.
1: ஆறுமுகம்
2: சொல்லுங்க. ஆமாங்க, கிணத்து கடவுள சந்தைங்க. சாயங்கால நேரம் காய்கறி வாங்கிட்டு போய் பஸ்டாப்னு நினைக்க போனுங்க. அந்த காய்கறி கடைக்காரர் போல எனக்கு எப்பவுமே தெரியும் அடையாளம். அந்த அந்த பொண்ணு போற பஸ் முன்னாண்டு போய் நின்றுடுங்க, இது பின்னாடி நின்றுங்க. அப்புறம் வந்து அந்த பஸ் நானே பண்ணி வந்துடுங்க. தாம குழந்தைங்க ஊருக்கு வந்து அது அழுகிறக்க ஆரம்பிச்சு பஸ் மாறி போச்சு. அப்ப நான் பாத்துட்டு வா, நான் கொஞ்சம் விட்டுறமான்னு எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுங்க. அப்புறம் பக்கத்துக்காரெல்லாம் சேர்ந்து கார் எடுத்துட்டு போய் வடக்கு வாழத்தெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டாங்க. அவங்க வீட்டுல நான் சொல்லி அர்த்த சொல்லிங்க.
1: நன்றி நன்றி. அடுத்த ஆமா என்ன கரெக்டு. ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு இது பாருங்க. இது அதுக்கு மேலேங்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இவர் வந்து யாருன்னா ராமநாதபுரம்ல இருந்து அனுப்பியிருக்காரு, எம்பி ராமலிங்கம் ஐயா ராமலிங்கம் அந்த மாதிரி அனுப்பியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது காரைக்கால் திருக்கடவுர் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக காரைக்குடிக்கு வாங்கன்னு ஒருத்தர் அழைச்சிட்டாராம். அதுக்கப்புறம் வந்துட்டு அது தந்தையுடைய 60வது ஆண்டு விழாவிற்கு தான் அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம்
1: போயிருக்காங்க ஆண்டு விழாவிற்குன்னு சொல்லியிருக்காரு. ரைட். அதுவும் சொன்னதொன்று போனதொன்னுங்கிற மாதிரி அவருக்கு அப்போ கன்ஃபியூஷன், இப்போ அதே கண்டினியூ ஆகுது போல. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் எங்கே காணோம் அப்படின்னு பார்த்து எங்கே இப்போ ஒன்னையும் காணங்கிற மாதிரி தேடினருக்கு தேர்க்காரு. ஒன்றும்
0: இல்லை.
1: ஆமாம் ஃபோன் பண்ணி அவர் சொன்னாரா, ஐயோ மன்னிச்சிருங்க தெரியாமல் காரைக்குடிக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக காரைக்கால் திருக்கடவுர்னு சொல்லிட்டேங்க, மன்னிச்சிருங்கன்னு மாற்றி.
0: ஓகே.
1: ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன வழி இல்லாமல் திருப்பி அங்கே போயிருக்காங்க.
3: தங்கைக்கும் சிவா 5 மணி நிகழ்ச்சி மிக சிறப்பானது, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி.
3: மேலும் எங்க ஊர்ல இருந்து மூணாருக்கு கூட்டிட்டு போனாங்க, 10 இடங்களை காமிச்சு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. சுற்றுலா ஒரு 20 பேர் சேர்ந்து கூட்டிட்டு தான் கூட்டிட்டு போனாங்க. கொண்டு போய் 4 இடத்த காமிச்சு நேரம் ஆகி போச்சு வாங்கன்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு.
1: சொன்னது
0: ஒண்ணு போனது ஒண்ணுங்கறதான் கான்செப்ட்.

0: டீ கடையில் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 கோடோட 2316312 நம்பருக்கோ அல்லது 2317046 நம்பருக்கோ நீங்கள் அழைப்பணி ஏற்படுத்தலாம்னு சொல்லும்போது வாங்குங்க வணக்கங்க.
1: ஹலோ
0: ஹலோ,
2: யார் பேசுறீங்க?
0: தங்கமணி ரங்கமணி, வா வா, அப்படி பாட்டு பாட்டு பாடிருக்காங்களா உங்களை பார்த்து?
1: ஹலோ,
0: இல்ல கண்டுக்கல. சரி, ஓகே, ஜோக் அவுட்.
2: பயப்படாதீங்க பயப்படாதீங்க, பேசலாம்.
1: ஹலோ
2: ஹலோ ஹலோ ஹலோ, பேசலாம். யார் பேசுறீங்க?
1: தங்கமணி பேசுறீங்க, உடுமலை பேட்டி.
2: சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: சரிங்க, நான் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தேன்.
0: சரிங்க,
1: அது பக்கத்துல ஒரு கல்யாண மண்டபம், கல்யாண மண்டபம் ரெண்டு கல்யாண மண்டபம் பக்கம் பக்கம் இருந்ததுங்க.
0: ஓகே,
1: மழை லைட்டா பேசிட்டு இருந்ததுங்க.
0: ஒதுக்கி இருப்பீங்க.
1: நான் எங்க ஊருக்கார ரெண்டு பேரும் நின்று இருந்தாங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி. சரி, இது நான் இந்த கல்யாண மண்டபத்துல நம்ம கல்யாணம், நம்ம ஊர் கல்யாணம் நடக்குதுன்னு எதாத்தும் உள்ள போயிட்டுங்க. உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சவங்க யாருமே இல்ல.
0: ஐயோ,
1: அப்புறம் வெளியே வந்து

0: இருப்பீங்க?
1: நான் எங்க ஊருக்கார ரெண்டு பேரும் நின்று இருந்தாங்க ஒரு கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி. சரி, இது நான் இந்த கல்யாண மண்டபத்துல நம்ம கல்யாணம், நம்ம ஊர் கல்யாணம் நடக்குதுன்னு எதாத்தம் உள்ள போயிட்டுங்க. உள்ள போய் பார்த்தா தெரிஞ்சு யாருமே இல்ல.
0: ஐயோ,
1: அப்புறம் வெளியே வந்து இப்ப கேட்டா நாங்க மலைக்கு தான் நிக்கிறாங்க. நம்ம அந்த அந்த மண்டபம் நம்ம மண்டபம் அப்படி சொன்னாங்க. அப்படி ஏமா
0: இப்ப முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லிருக்கூடாதா?
2: நன்றி நன்றி. சோ இந்த மாதிரி பல பேருக்கு நடந்திருக்கும் போலயே.
0: நடக்காத ஆளே இருக்காதுடா, கண்டிப்பா யாரோ ஒரு ஆளுக்காவது நடந்திருக்கும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. இனி இவ்ளோ பய நம்ம சும்மா அப்படி கேட்டு விட்டுட்டு போலாம் அப்படிங்கறது பார்த்தா நிறைய பேருக்கு நடந்திருக்கும் போலயே. அடடா, ரைட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் வந்துட்டு தியேட்டரில் வந்து புது படங்களை போட்டு பேனர் வச்சுட்டு காலை காட்சியும் மறுபடியும் பழைய படங்களில் திருப்பி போடுவாங்களாமே. ஸோ அப்படி வந்து போடுற போது என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் யாருன்னா பிரேம்நாத் பெரியநாயக்கன் பாளையத்தில், நான் அதில் புது படம்னு ஏமாந்து பழைய படத்தை பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதாவது போனது ஒன்று பார்த்தது ஒன்றுங்கிற மாதிரி இவரோட ஐடியா.
0: டாபிக் நிறைய கிடைக்கும் போல இருக்கு நம்ம ஷோக்கு. இந்த மாதிரி டீ கடையில் சந்தோஷமா செம்ம ஜாலியா ஃபன்னா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொன்ன வழிமுறை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து உங்களுக்காக பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. தினமும் காலை மணி 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல்.
1: மணி 10 நிமிஷம் ஆயாச்சு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க டீ கடை. நாங்கள் சொன்னது ஒன்று, நீங்கள் போனது ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து தெளிவாக பக்குவமாக கரெக்டாக எடுத்து சொல்லி போட்டுற சார். பட் ஆனால் வந்து ராங்காக மாறி போயிருக்கோம், பஸ் ஏறி மாறி போயிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அட்ரஸ் மாதிரி நிறைய நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஷேர் பண்ண வாங்க, சந்தோஷமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது
0: ஆமாம், சொன்ன உடனே நம்ம நேர்கள் வந்து வரக்கு தயாராகிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு நமக்கு வந்திருக்கு, ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவரு அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ். இது திருப்பூர் பாலா. சிமிலரா சில கல்யாணங்கள்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நினைச்சிட்டு
1: இப்போ ஒரு தீமோட ட்ரெஸ் போடுறாங்க.
0: ஆமா ஆமா, ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரே போல உடுத்திருப்பாங்க போல. இவர் வந்து எப்பயும் போல சரி நான் எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கோம் அப்படின்ட்டு சாப்பிட்டு வந்துட்டாராம். அவரு எதிர்பார்த்தவங்க அங்கே இல்லையாம், பயந்து நடுங்கிட்டாராம். வீட்டுக்கு போய் விழுந்திருக்கும் நினைக்கிற அதெல்லாம் காட்டாம அப்படி பக்குவமா ஓகே அப்படின்னு முடிச்சு விட்டுட்டாரு. இது வந்து வித்தியாசம், அதாவது நான் பார்த்தது ஒண்ணு.

0: கேட்டது ஒண்ணுங்கிற மாதிரி இவர் நமக்கு அனுப்பியிருக்காரு.
1: ரைட்.
0: ஸோ நம்ம முகநூல் பக்கம் வாயிலாகவும் நிறைய நேயர்கள் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இப்படியெல்லாம் எங்கப்பா உட்காந்து யோசிக்கிறீங்க, இருக்கட்டும் ஆமா, அப்படி மாதிரியான ஒரு வாழ்த்துக்களோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நேயர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு சொன்னாங்க என்னென்ன அப்படின்னா, கரெக்டு ஆக்சுவலி என்னன்னா நம்மளோட மைண்டு வந்து வேற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்ற டைம்ல இல்லையா, அதனால தப்பா போயிருது.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்துங்க?
2: மதுரையில இருந்து சண்முக சுந்தரம் சார்.
1: மதுரையில இருந்து சண்முக சுந்தரம், சொல்லுங்க, நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்கீங்களா?
2: கோயம்புத்தூர் வரும்போது பண்ணேன் சார். நான் 2008 கோயம்புத்தூர் வந்திருந்தேன் சார், நேரு காலேஜ்ல ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணாங்க, அப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண
1: வந்திருந்தேன்.
2: அப்போது சாயங்காலம் முடிச்சு ஃபங்க்ஷன் முடிச்சு போகும்போது ஃப்ரெண்டு சிங்காநல்லூருக்கு பஸ் ஏறணும்டா, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தோம். சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சு போய் கேட்க
1: சொன்னான்.
2: ஆனா நான் போன விதத்துல பஸ்ல ஏறிட்டு சார் காந்திபுரத்துக்கு பஸ்
0: அவரு சுத்தின இடத்துல இருந்த சத்தம் வந்து நமக்கு இப்ப ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா, சோ இது பயங்கரம்ல, அது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அங்க ஆஃப் ஆயிடும் நினைக்கிறேன்.
1: எஸ், நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கும்போது இல்ல வேற விஷயத்துல ஃபோகஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க அந்த டைம் சொல்லும்போது கரெக்டா ப்ராப்பரா நம்ம எடுத்துக்க மாட்டோம். இல்ல சொல்றவங்க கூட வேற ஒரு கான்சர்ன்ல இருக்கும்போது வந்து இந்த விஷயத்தை கரெக்டா கன்வே பண்ணிருக்க மாட்டாங்க.
0: அந்த காரைக்குடி மாதிரி
1: லைக் அந்த மாதிரி. சோ ஏதோ ஒரு விஷயம் ரிசீவ் பண்ண போய் ஏதோ விஷயம் நடந்து இப்ப சொல்றேன் பாருங்கன்னு ஒரு நேர் வந்திருக்காரு, வரல போயிட்டாரு, டுர் மட்டும்தான் கேக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கிற டாபிக் ஓரியன்டா சொல்றதுக்கு நிறைய நேரங்களுக்கு
0: இன்னைக்கு நம்மளோட டீ கடையில சொன்னது ஒண்ணு போனது ஒண்ணுக்கு பின்னாடி சில சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கறத நம்ம
1: தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: அப்படின்னு சொல்றதுக்குள்ள இன்னொரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். நிலைமைக்கு வந்து இருக்கிறனாலதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நடக்குது. பட் அது சில பெரிய சம்பவங்கள்லாம் நகழ்த்திறது அப்படிங்கறது உங்களுடைய வாய்ஸ் மூலமா இன்னைக்கு நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நாளைக்கு இன்னொரு சம்பவத்தோட, அதாவது இன்னொரு டாபிக்கோட, சிறப்பான டாபிக் கூட டீ கடை உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 6:40 உங்களோட கருத்துக்களை பகிரலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜி அகில்
1: மற்றும் ஆர்ஜி சிவா.

0: நேரம் 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஆந்திராவின் எலூரு மாவட்டத்தில் உள்ள முசுனூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டிய

இதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள அவர் இன்று டோக்கியோவில் அந்நாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடினார். உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஜப்பான் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் வளர்ச்சியில் ஜப்பான் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். முதலீடு தொடர்பாக நிறுவனங்கள் வெளியிட்ட அச்சங்களை களைவதற்கான புதிய விதிகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் கொண்டுவரப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை இன்று மாஸ்கோவில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான ஆணையக் கூட்டத்திலும் திரு ஜெய்சங்கர் பங்கேற்று பேசினார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு எப்போதும் போல் வலிமையாக உள்ளது என்றும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றுள்ள அவர் உலான்பட்டாரில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றினார். வனப்பரப்பை அதிகரிப்பதற்காக பசுமை இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக திரு புபேந்தர் யாதவ் கூறினார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. கடந்த 2016 இதே நாளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டதாக நிதித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடக்கத்தில் 7000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த நிதியாண்டில் 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 4000 மடங்கு அதிகமாகும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொராக்கோ கூட்டு ஆணையத்தின் கூட்டம் இன்று மொராக்கோவில் நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. விடுதலை போராட்டத்திலும் தேசிய ஒருமைப்பாட்டிலும் பழங்குடியினரின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் திரு துர்காதாஸ் உய்கே கூறியுள்ளார். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பழங்குடியினர் மொழிகள் தொடர்பான 3 நாள் தேசிய மாநாட்டினை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். பழங்குடியினரின் பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் 2 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றடைந்தார். பெய்ஜிங்கில் நடைபெறவுள்ள இரு நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கிடையேயான பேச்சுகளில் அவர் பங்கேற்கிறார். சீனா சார்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ பங்கேற்கிறார். இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த அந்நாட்டு வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு லின் ஜியன், எல்லை பிரச்சினை மற்றும் சர்வதேச விவகாரங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெறும் என்றார். ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் மற்றும் பல்வேறு தலைவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தது. பத்ம விருதாளர்கள் 10 பேரும் தங்களது கருத்துக்களை இக்குழுவினரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இக்குழுவின் தலைவரான பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி பி சௌத்ரி, மக்களவைக்கும் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்து கல்வி

0: அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த வாரியத்தின் தேர்வு மற்றும் நிர்வாக நடைமுறைகளை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக் கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். அசாமின் மழை வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் திரு அமித்ஷாவை புதுதில்லியில் சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் குறித்து எடுத்துரைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அசாமின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு பி எல் சந்தோஷ் கூறியுள்ளார். பட்டியாலாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பஞ்சாப் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை பிஜேபி மேற்கொண்டு வருவதாக திரு பி எல் சந்தோஷ் தெரிவித்தார். கோவாவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2 பேரை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது முறைகேட்டில் ஈடுபட்டு 2 கோடி ரூபாய் வரை பணம் பறித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை நிறைவேற்ற தவறும் சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெறும் என்றும் திரு கிறிஸ்டோபர் லக்சன் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதித்தி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அர்ஜென்டினா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வெனில் தற்போது நடைபெற்று வருகிறது. வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் வீர் சோட்ரானி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த சூழல் இந்தியாவில் நிலவுவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நியூசிலாந்தில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7:26. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் நேர்களின் கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மஞ்சள் தனிவிரலி அதிகபட்சமாக 16,711 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 12,899 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,130 குறைந்தபட்சமாக 12,829 ரூபாய்க்கும், ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தனிவிரலி அதிகபட்சமாக 17,269 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,789 ரூபாய்க்கும், தனிக்கிழங்கு அதிக

குறைந்தபட்சமாக 16,168 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,389 ரூபாய்க்கும் கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் தனிவிரலி அதிகபட்சமாக 17,509 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 13,719 ரூபாய்க்கும் தனிக்கிழங்கு அதிகபட்சமாக 16,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,909 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31° செல்சியஸ் முதல் 33° செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21° செல்சியஸ் முதல் 23° செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்று ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்று ஈரப்பதம் 50 முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றாங்கல் அமைக்கவும். தற்போது நிலவக்கூடிய வானிலையில் மழை, அதிக காற்று மற்றும் அதிக ஈரப்பதம் கரு உருவாகும் நிலையுள்ள குறுகிய கால நெல் பயிருக்கு உடனுக்குடன் பழைய நீர் மறைந்தவுடன் நீர்ப்பாசனம் செய்யலாம். பெறக்கூடிய மழையை பயன்படுத்தி மானாவாரியில் தீவனச்சோளம் அல்லது தட்டப்பயிர் விதைப்பு மேற்கொள்ளலாம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த ஒரு நாள் பயிற்சி. பட்டுப்புழு கூட்டில் அலங்கார பொருட்கள் தயாரித்தல் மற்றும் சந்தை வாய்ப்புகள் குறித்த பயிற்சி மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் 28/8/2026 அன்று நடக்க உள்ளது. இப்பயிற்சியில் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதற்கான கருவிகள், மலரிதழ்களை வெட்டுதல் மற்றும் பூங்கொத்துகள், மாலைகள், அலங்கார பொருட்கள் மற்றும் பரிசுப் பொருட்கள் தயாரிப்பு, தரக்கட்டுப்பாடு மற்றும் பொதியிடுதல், சந்தைப்படுத்துதல் வாய்ப்புகள் மற்றும் டிஜிட்டல் சந்தைப்படுத்தல் பற்றி விளக்கம் அளிக்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு 7418740345 மற்றொரு எண் 9487712210 சான்றிதழ் சிற்றுன்றி மற்றும் மதிய உணவு அளிக்கப்படும். நேர்களது வரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். நேர்களை கேட்கலாம் ஏறும் ஒரு

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

0: 25 வாரங்கள் நாம நிறைவு பண்ணியிருக்கிறோம். பிப்ரவரி 16 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 17 தேதிக்கு 25 வாரங்கள் நிறைவடைஞ்சிருக்கு. கரெக்டா 6 மாசம் ஆச்சு இந்த நிகழ்ச்சி தொடங்கி. இவ்வளோ தூரம் ஒரு நிகழ்ச்சியை நம்ம திட்டமிட்டு 100 வாரங்கள் அப்படிங்கிற இலக்கோட எடுத்துட்டு வந்து 25 வாரங்கள் கடந்திருக்கிறோம் அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மகிழ்ச்சிக்கு காரணம் நேயர்களாகிய நீங்கள் தான். நீங்க தரக்கூடிய இந்த சப்போர்ட் இருந்தா 100 வாரம் என்னங்க 200 வாரம் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கு, உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு. இன்னைக்கு வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில இந்த 25 வாரங்கள் நம்மளுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, நேயர்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியா தான் நம்ம கேட்க போறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சியோட டைரக்டர், நம்மளுடைய பண்ணையில நிகழ்ச்சி பொறுப்பாளர் பொன் ரமேஷ்குமார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம் வாங்க.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, அன்பார்ந்த நேயர்களே, இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சென்ற 16/2/26 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பமாச்சு. அதாவது வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். டாக்டர் கே டி பார்த்திபன் பேராசிரியர், மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அவர் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகன். இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு வழங்கிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு 100 எபிசோடா பிளான் பண்ணோம். பிப்ரவரி மாதம் 16 துவங்கி இந்த மாதம் ஆகஸ்ட் 17 வரைக்கும் 25 எபிசோடுகள் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. பேராசிரியர் நிறைய தலைப்புகள்ல தகவல் தந்தாரு. குறிப்பிட்டு சொல்லும்படியா வளம் தரும் வேளாண் காடுகள் ஒரு முன்னோட்டம், அதுக்கப்புறம் இந்திய வனங்கள் ஒரு அறிமுகம், அப்புறம் வேளாண் காடுகள் ஒரு அறிமுகம், அதனைத் தொடர்ந்து வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள், மரம் சாரா தொழில் நிறுவனங்கள், தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, தமிழகத்தில் வேளாண் காடுகளின் தேவை மற்றும் பயன்பாடு, தொழில் நிறுவனங்களுக்கான மரங்களின் தேவை, வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள், தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள், தடிமர அரசன் தேக்கு, தடிமர பயன்பாட்டில் மகாகனி, ரோஸ்வுட், குமிழ் தேக்கு, வேங்கை, தடிமரங்கள். தடிமரங்களுக்குன்னு தனியா 2 எபிசோட் பண்ணாரு, எபிசோட் 24 & 25. பேராசருடைய வார்த்தைகள்ல சொல்லணும்னா பியூட்டிஃபுல்லா, அவர் பயன்படுத்துற வார்த்தை பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி அருமையான நிகழ்ச்சி, பியூட்டிஃபுல்லான நிகழ்ச்சி, நிறைய தகவல்கள் நேர்களை சென்றடைஞ்சிருக்கு. நான் பேராசிட்ட அப்பப்போ கேட்கறது உண்டு, சார் என்ன சார் ரெஸ்பான்ஸ், நம்ம நிகழ்ச்சிக்கு எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்னு கேட்பேன். நிறைய சர்க்கிள்ஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வருது, நிறைய சர்க்கிள்ஸ்லேருந்து எனக்கு கம்யூனிகேஷன் வருது. இந்த நிகழ்ச்சியை அதாவது நம்ம ஊர் நேயருடைய மகன் கனடாவில் இருக்காரு, அவர் பேராசிரியருக்கு ஃபோன் பண்ணி நானும் வேளாண் கடைகள் வளர்த்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாராம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியினுடைய ரீச் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு. கிட்டத்தட்ட நம்ம பிளான் பண்ணதுல 25 ஒரு 10-12 டைட்டில்ஸ் தான் இப்போ 25 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணதோட 2 மடங்கு கண்டென்ட் கொடுத்துருக்காரு பேராசிரியர். நாங்கள் என்னமோ பிளான் பண்ணது 100 எபிசோடுக்கு தான், இது 100 தாண்டி போகும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 150-200 வரைக்கும் போகும். இதெல்லாமே நேர்களாகிய உங்களுடைய சப்போர்ட் தான், உங்களுடைய ரெஸ்பான்ஸ். நீங்கள் எப்படி இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, இன்னும் என்னென்ன தகவல்கள் உங்களுக்கு வேணும், அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வரும் வாரங்களில் கொண்டு போக போகிறோம். முதல்ல பேராசிரியர் பற்றி சொல்லணும்னா, ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் அவரை நான் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். மேட்டுப்பாளையம் மனக்கல்லூரியில் ஒரு பதிவுக்கு போயிருந்தப்போ அவர் டீனாக இருந்தார். அவர்கிட்ட அவ்வளோ நேரம் கொடுத்து கூட பேச முடியல, அவ்வளோ பிஸியான ஒரு பர்சனாலிட்டி. அப்புறம் கன்சோர்ஷியம் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க, ஒரு 3 நாள் நிகழ்வு நடத்தினாங்க மேட்டுப்பாளையம் மனக்கல்லூரியில். அப்போ பேராசிரியர் பயங்கர பிஸி, நான் ரெக்கார்டரை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் நேரம் பார்த்தா ரெக்கார்டர் இங்கானா பேராசிரியரையும் காணும். எங்கேன்னு தெரியுன்னா ஒரு ஃபீல்டு விசிட் போயிருந்தோம், அங்கே ஒரு பெரிய டவர், ஒரு பாய்லர், அது மேலே ஏறி நின்றுட்டுருக்கார். ஒரே ஓட்டமும் நடையுமா, அவ்வளோ ஒரு டைனமிக்கான பர்சனாலிட்டி. அப்போவே நினச்சேன் சரி சாரை நம்ம பயன்படுத்தணும், நம்மளுடைய மீடியாக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், சார் ஒரு 100 எபிசோடு ப்ரோக்ராம் பண்ணலாம் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு. ஓ தாராளமாக பண்ணலாமே அப்படின்னாரு. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பேராசிரியர் சைட். அப்புறம் பிளான் பண்ணோம், எல்லாமே அவருடைய பிரெயின் சைல்டு தான். நான் அவரோட கேள்விப்பட்டேன், ஒருத்தர் சொன்னார் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் மாணவன் அவருடைய ஆன்சர் ஷீட்டில் டாக்டர் கே டி பார்த்திபன் இஸ் த ஃபாதர் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பதிலில் எழுதியிருந்தாராம். அந்த அளவுக்கு ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் டாக்டர் கே டி பார்த்திபன். ஸோ அவரே ஒரு 100 எபிசோடுக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு. பிளான் பண்ணோம், அவருடைய பிஸி ஷெட்யூல்லையும் அவர் நிறைய தடவை எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காரு. நாங்களும் அவருடைய காலேஜுக்கு போய் அவருடைய சேம்பரில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே ஒரு 25 எபிசோடு முடிஞ்சிருச்சு. ஏன்னா பேராசிரியர் நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபோன் பண்ணுறப்போ ஒரு நாள் ஹைதராபாத்தில் இருக்கம்பாரு, ஒரு நாள் இந்தோனேஷியாவில் இருக்கம்பாரு, ஒரு நாள் டவுன் சவுத்தில் இருக்கம்பாரு. அப்புறம் இண்டஸ்ட்ரியல் விசிட் நிறையா இருக்கும் அவருக்கு, அதுபோக ஆராய்ச்சி பணிகள், அப்புறம் மாணவர்கள்

0: கைட் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி பயங்கரமான டைனமிக்கான பர்சனாலிட்டி, எப்படியோ மேனேஜ் பண்ணி 75 எபிசோட் கொண்டு வந்துட்டோம். இன்னும் 75 ப்ளஸ் அதாவது 100 ப்ளஸ் எபிசோட்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய திறனாய்வு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சியை பயனுள்ளதாக மெருகேற்றி தர முடியும். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்ற ஒரு சில விவசாயிகள், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க, அப்புறம் நேயர்கள், எங்களுடைய பேக் போன் டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவோம் பொதுவாக, அது வந்து விவசாயிகள் அவங்க தான் டார்கெட். இது ஆனால் பேராசிரியர் இந்த ப்ரொமோவில் சொல்லியிருப்பார், இது ஏறுமுறும் நிகழ்ச்சிங்கிறதுனால விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு தகவல்கள் எங்கேயுமே கிடைக்காது. இது ஒரு என்சைக்ளோபீடியா, அதாவது இது ஒரு தகவல் சுரங்கம், அதுதான் நாங்கள் தகவல் களஞ்சியம்னு சொல்கிறோம். ஸோ அன்பார்ந்த நேயர்களே, இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்ற சிலருடைய கருத்துக்களை கேட்போம், தொடர்ந்து பயணிப்போம். அடுத்த வாரத்திலிருந்து வளம் தரும் வேளாண் காடுகள் 100 எபிசோட் சீரீஸினுடைய 26வது எபிசோட், அதை தொடர்ந்து எபிசோட்ஸ்கள் வந்து கொண்டிருக்கும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.
1: நம்மளுடைய டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம நிகழ்ச்சியின் ஹீரோ பார்த்திபன் சார் இந்த நிகழ்ச்சி பத்தி அவருடைய கருத்தை என்ன பதிவு பண்றாரு அப்படிங்கறத கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம வேளாண் காடுகள்ல தகவல் களஞ்சியம் என்ற தொகுப்புல ஆல் இண்டியா ரேடியோ FM 103 பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 25 எபிசோடு முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிந்து ஒரு தலைப்புல மாரத்தான் மாதிரி நடக்கக்கூடிய ஒரே இது வந்து இந்த நம்ம ஆல் இண்டியா ரேடியோ FM 103 தான் நடந்துட்டு, இது மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே நம்ம இதை எப்படி பிரிச்சிடணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவின் வேளாண் காடுகள் தேவை எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, தமிழகத்தில் வேளாண் காடுகள் தேவை என்ன, என்னென்ன டிமாண்ட் இருக்கு, முன்னாடி இருந்த வேளாண் காடுகளுக்கும் தற்போது தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளுக்கும் என்ன ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ், இந்த வேளாண் காடுகள் தேவை இன்றைக்கு எதற்கு காலத்தின் கட்டாயம், இதை பத்தி எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு தென் வன கொள்கைகள், வேளாண் காடுகள் கொள்கைகளை பத்தி பார்த்தோம். அப்புறம் பாத்தீங்கன்னா தடிமரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே தடிமரத்துல ஒரு 10-15 மேற்பட்ட மர வகைகளை நம்ம இந்த 25 எபிசோட்ல ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப ஏன் சொல்றேன்னா, இன்றைக்கு வந்து காலத்தின் கட்டம் என்னன்னா, அதாவது 98% நமக்கு தேவையான மரங்கள் வந்து ட்ரீஸ் அவுட்சைட் ஃபாரஸ்ட், வனத்திற்கு வெளியே தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி வளரக்கூடிய மரங்கள் எங்க இருந்து வருதுன்னா, பண்ணைக்காடுகள் இருந்தோ வேளாண் காடுகள் இருந்தா வந்து கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, அந்த காலத்துல வந்து மரங்கள் வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த மர வளர்ப்பா இருக்காது, ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை, தொழில்நுட்பம் சார்ந்த மர வளர்ப்பு. மரத்துல என்ன ரகம் நடப்போகிறோம், மண்ணுக்கேற்ற மரங்கள், இந்த துல்லிய பண்ணையம் என்பது வேளாண் காடுகளில் துல்லிய பண்ணைய திட்டம், எப்பொழுது அறுவடை செய்கிறது. முன்னாடி இருந்த வேளாண் காடுகள் அறுவடை வயசை பேசுவது அறுவடையா இருக்கு, இன்றைக்கு அப்படி இல்ல, மரத்தின் சைஸை பேசுதான் அறுவடை இருக்கு. அந்த மாதிரி அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடுகளே தான் நம்ம தொழில்நுட்பத்தை தான் இந்த 25 எபிசோட பார்க்கணும். நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு நமக்கு, நிறைய பேர் வந்து நேரா வரப்ப சொல்றாங்க சார், உங்களுடைய FM கேட்டோம், ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் வந்து நிறைய ஸ்பீசிஸ கொண்டு வாங்க, நகரத்துக்கு தேவையான மரங்கள், கிராமத்துக்கு தேவையான மரங்கள், இதெல்லாம் சேர்க்க சொன்னாங்க. நம்ம இந்த எபிசோட் எப்படி பண்ணிருக்கோம்னா, விவசாயிகளுக்கு வேளாண் காடுகள் மூலமாக எப்படி பொருளாதார ரீதியாக வருமானத்தை மேம்படுத்த முடியும், சைபர்டேனியஸா எப்படி நம்ம சுற்றுச்சூழல் பருவநிலை மாறுபாடுகளாக நம்ம மர வளர்ப்பு வந்து எப்படி இதனுடைய தாக்கத்தை குறைக்கும், மூன்றாவதாக இதன் மூலமா ஏற்படக்கூடிய இந்த கார்பன் வர்த்தகம் என்று அழைக்கக்கூடிய இந்த ட்ரேடிங், இதெல்லாம் எப்படி நம்ம மேம்படுத்த முடியும், மரம் சார்ந்த விவசாயிகளுக்கு எப்படி இன்சென்டிவைசேஷன் பண்ண முடியும், இதெல்லாம் உள்ளடக்கியதான் நம்மளுடைய இந்த கருத்து பரிமாற்றம் தகவல் களஞ்சியம் என்ற தொழில்ல வந்து நம்ம ஆல் இண்டியா ரேடியோ FM 103 பகிர்ந்து கொண்டு வருகிறோம். இன்னும் நிறைய அதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து வாசகர்களும் நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், ஒரு சின்ன மெசேஜ்னாலும் இன்னும் என்னென்ன வேணும், என்ன கருத்துக்கள் தேவைப்படுகிறது, என்ன சந்தேகங்கள் உங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது, அதெல்லாம் சேர்றப்ப நம்ம இடையில இனிமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வாரமே நம்ம இந்த பயனாளிகள் எல்லாம் ஒன்றிணைத்து இந்த பயனாளிகளுடைய ஃபீட்பேக் எல்லாம் இந்த FM இதுல உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். ஏன் சொல்றேன்னா, இந்த வேளாண் காடுகள் என்பது மாற்று நில பயன்பாட்டு திட்டம் மட்டும் கிடையாது, இன்று காலத்தின் கட்டாயம், எங்கெங்கெல்லாம் விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்க விவசாயம் பண்ண முடியவில்லை, ஆள் பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை, அதற்கேற்ற மாதிரி மரவகைகளை தேர்ந்து செய்து இந்த தொழிற்சாலை சார்ந்த வேளாண்கள் என்று அழைப்பார்கள், எந்த தொழில் நிறுவனத்திற்கு என்ன மரங்கள் தேவையோ அந்த மரங்களில் மேம்படுத்தப்பட்ட இனரகங்கள், நல்ல துல்லிய பண்ணை திட்டம், பல்பயன் வேளாண் காடுகள் திட்டம், மதிப்பு கூட்ட திட்டம், கார்பன் வர்த்தகம், இதுல எல்லாம் மெக்கனைசேஷன், அதாவது மரம் நடுவதிலிருந்து அறுவடை முடிக்க எப்படி வந்து மெஷினரிஸ் இயந்திரங்களை எப்படி எடுத்து செல்ல முடியும், இதுல எப்படி மரங்களில் பயிர் காப்பீட்டு திட்டம், மரங்களில் வங்கி கடனுதவி திட்டம், இது எல்லாம் பார்க்க போறோம், ஒவ்வொரு தொழிற்சாலை சார்ந்தது. அதனாலதான் இந்த 25 எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் வேளாண் காடுகளின் தேவை என்ன, எதற்காக வேளாண் காடுகள் செய்ய வேண்டும், அதனுடைய டிமாண்ட் சப்ளை பேட்டர்ன், அந்த வகையில நம்ம தடிமரங்களை பற்றி பார்த்தோம். உண்மையில் நல்ல ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், பணக்கல்லூரிக்கே வந்து நேரா வந்து நிறைய பார்த்துட்டு கூட போறாங்க. அவருடைய அனுபவம்.

பண்ணிருப்பாங்க. இந்த வேளாண் கார்டுகள் தகவல் கலைந்து கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுக்குமே நான் சொல்வது உண்டு, நீங்க எப்ப கேட்டு முடிச்சோம்னே இதுல நம்பர் இருக்கும், அதுல வந்து சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெசேஜ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து அடுத்த எபிசோட்ல எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று தருணத்தில் கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த 25 வாரம் முடிந்து அடுத்து 26, 27 அப்படியே ஒரு 100 எபிசோடு ஒரு மிகப்பெரிய மாரத்தான். இந்த எபிசோடு முடிகிறப்ப உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக இது மாறும் என்பது எல்லாம் சந்தேகமில்லை. இந்த தகவல் களஞ்சியம் அனைத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமாக கொடுப்பதற்கு உரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி எடுத்து செல்ல முடியும்? இந்த தகவல் களஞ்சியம் அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், மரம் வளர்க்கு விவசாயம் மட்டுமல்ல அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இதை எப்படி எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, இதை பற்றி எல்லாம் சாத்திய குழுவில் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து பயனாளிகளுமே உண்மையிலேயே ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம், இனி என்னென்னலாம் சொல்ல வேண்டும், என்ன தகவல் வேண்டும், இதையெல்லாம் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஒரு மெயிலையோ அல்லது ஒரு தபால் மூலமாக தெரியப்படுத்தினால் வரும் எபிசோட்ல அதையெல்லாம் இணைத்து உங்களுக்கு நல்ல தகவல்களை கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல தகவல் தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி.

0: என்னதான் டைரக்டர் ஹீரோன்னு இருந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் கூட அது வந்து பார்வையாளர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றால் மட்டும்தான் வெற்றி அடையும். அதே மாதிரி நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்து ஒரு நிகழ்ச்சியை கொடுத்தா கூட நேயர்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியும் வெற்றி அடையும். ஒரு நிகழ்ச்சி 25 வாரங்களை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்டால தான். இந்த நிகழ்ச்சி பற்றி நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுருக்காங்க, வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் பசுமையான வணக்கங்கள். நான் திரு எஸ் சாந்தகுமார், நிறுவனர் ஸ்ரீ சக்தி சூழலியல் நிறுவம், பதுவம்பள்ளி, கோவை. ஆல் இண்டியா ரேடியோவின் 103 பண்பலையில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை 7:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஏறும் ஊறும் நிகழ்ச்சியின் வேளாண் காடுகள் பற்றிய தகவல்களை மேட்டுப்பாளையம் மணக்கல்லூர்

0: துறை முன்னாள் முதல்வர் திரு கே டி பார்த்திபன் ஐயா அவர்கள் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கடந்த 25 வாரங்களாக வெற்றிகரமாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளது. இதில் சில முக்கிய அம்சங்கள் என்னை ஈர்த்தவை பற்றிய ஒரு சில குறிப்புகளாக இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் முக்கியமாக வேளாண் காடுகளின் சட்டம், மண்வள மேலாண்மை, நீர்வள மேலாண்மை, உயர் மதிப்பு மரங்கள் அதாவது தேக்கு, செம்மரம், சந்தனம், மகாகனி, கருங்காலி, இதை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி கடைசியா 25வது வாரம் பாத்தீங்கன்னா தடிமரத்தோட பயன்பாடை பத்தி 4 மரங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆயா மரம், பூவரசு மரம் இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுல மேலும் சந்தை மதிப்பு பத்தியும் நிறைய சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒவ்வொரு மரத்துக்கும் அதோட தாவரவியல் பெயரை சொல்லி அந்த மரத்தை எந்த மண்ணுக்கு வரும், எவ்வளவு நீர் தேவைப்படும் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சி மேலும் 25 வாரம் கடந்து செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆவல். இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கும் ஆல் இண்டியா ரேடியோ 103 பண்பலை நிகழ்ச்சிக்கும் முனைவர் கே டி பார்த்திபன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஹலோ அண்ட் வணக்கம் டு ஆகாஷ்வாணி எஃப்எம் 103 லிசனர்ஸ். என் பேர் ஆஷிக் ராஜா. நான் ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல PhD ஃபாரஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். வளர்ந்தரும் வேளாண் காடுகள் ப்ரோக்ராம் பத்தி என்னோட ஸ்மால் ஃபீட்பேக் இங்க ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு. நம்ம அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, ட்ரீ கல்டிவேஷன் மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப சிம்பிளா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நம்ம ப்ரொஃபசர் டாக்டர் கே டி பார்த்திபன் சார் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது என்னன்னா, சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லாம அதை ஃபார்மர்ஸ்க்கு எப்படி பிராக்டிக்கலா எடுத்துட்டு போறது, அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கனெக்ட் பண்ணி பேசுறது. ட்ரீஸ்னா ஜஸ்ட் டிம்பர்ஸ்க்கு மட்டும் இல்ல, அது எப்படி ஃபார்மர்ஸ்க்கு அடிஷனலா இன்கம் கொடுக்குது, சாயில் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அப்புறம் கிளைமேட் ரெசிலியன்ஸ்க்கு எப்படி ப்ரமோட் பண்ணுது, இந்த மாதிரி நல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க இந்த ப்ரோக்ராம் மூலியமா. இப்ப நானும் ஃபாரஸ்ட் ரிசர்ச்ல இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் பண்றேன். ரிசர்ச்ல நம்ம கண்டுபிடிக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபார்மர்ஸ் கிட்ட எப்படி ரீச் ஆகணும், அந்த கேப் இந்த ப்ரோக்ராம் நல்லா பிரிட்ஜ் பண்ணுது. அண்ட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா ஃபாரஸ்ட்ரி அண்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மேல இன்ட்ரெஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் லாங்குவேஜ்ல இன்ட்ரெஸ்டிங்கா அண்ட் யூஸ்ஃபுல்லா கண்டினியூஸா ப்ரொவைட் பண்றது ரியலி அப்ரிசியபிள். ஆகாஷ்வாணி எஃப்எம் 103க்கும் ப்ரொஃபசர் டாக்டர் கே டி பார்த்திபன் சாருக்கும் என்னோட சின்சியர் அப்ரிசியேஷன். வளம் தரும் வேளாண் காடுகள் இன்னும் நிறைய எபிசோட்ஸ் கண்டினியூ ஆகி இன்னும் நிறைய ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லிசனர்ஸ் இது ரீச் ஆகணும்னு என்னோட விஷயத்தை நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ டு ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கே தேவராஜன். எனது ஊர் கானூர் புதூர், அவனாசி தாலுகாவை சேர்ந்த இடம். இந்த கானூர் புதூரில் எனக்கு சொந்தமாக ஒரு 15 ஏக்கர் நிலம் உள்ளது. அதில் இந்த மரங்கள் சாகுபடி பத்தியும் வேளாண் காடுகள் பத்தியும் நிறைய விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம். முக்கியமாக சொல்ல போனால், ஒவ்வொரு வாரமும் ஆல் இண்டியா ரேடியோ வேளாண் காடுகள் என்ற தலைப்பில் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், வேளாண் காடுகள் துறை என்ற ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறையில் தலைவராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றி வரும் டாக்டர் கே டி பார்த்திபன் சார் அவர்கள் விவசாயிகளுக்காகவே இந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் மிகவும் பயனுள்ள தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மரத்தை பற்றியும் அதனுடைய உற்பத்தியில் இருந்து அறுவடை வரை மரங்களினுடைய பயன்களை எல்லாம் சொல்லி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து, மரங்கள் சாகுபடி செய்வது எப்படி, வேளாண் காடுகள் உருவாக்குவது எப்படி, வேளாண் காடுகளை உருவாக்கி அதனிலிருந்து அறுவடை செய்யப்பட்ட மரங்களை விற்பது எப்படி, இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் ஒவ்வொரு தகவல்களும் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏறும் ஊறும் நிகழ்ச்சியை கேட்கும் விவசாயிகள் நிச்சயமாக பலன் பெற்றிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இந்த மாதிரியான தகவல்களை இன்னும் மேலும் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்பது எங்களது ஆசை. தொடர்ந்து ஒவ்வொரு மரத்தை பற்றியும் சிறப்பான தகவல்களையும் விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவல்களையும் லாபம் தரக்கூடிய குறுகிய காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியவர் மரங்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் நமக்கு சிறப்பாகவும் கூறும்போது விவசாயிகளுக்கும் மரம் நடலாம் என்ற ஒரு ஆசை ஏற்படுகின்றது. இப்ப என்னுடைய தோட்டத்தில் பாத்தீங்கன்னா, டாக்டர் பார்த்திபன் சார் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி என்ற மாடல் ஒன்றை உருவாக்கி கடந்த 4 வருடங்களாக எல்லா மரங்களும் இன்று நல்ல ஒரு வளர்ப்பும் செய்து கொண்டிருக்கின்றேன். அதுலயே வந்து எப்படி நம்ம அந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல் பண்றது, அது வேளாண் காடுகள் எப்படி உருவாக்குறது, அதற்குள்ள நாம எப்படி விவசாய பயிர்களை பயிர் செய்வது என்பதை பற்றியெல்லாம்

0: மிகவும் தெளிவாக எடுத்து கூறி அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடலை உருவாக்கி கொடுப்பதற்கு அவர்தான் உறுதுணையாக இருந்தார். டாக்டர் பார்த்திபன் சார் இப்பொழுது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக நடத்துவதற்காக முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை மக்களிடையே கொண்டு வந்தால் மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: வணக்கங்க, என் பேரு கீதா. அடிப்படையில நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவ. இப்போ பணி நிமித்தம் காரணமா நகரத்துல இருந்தாலும் வேளாண்மை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. நான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஆல் இண்டியா ரேடியோல ஏறும் ஊரும் நிகழ்ச்சி கேட்கறது உண்டு. அப்படி ஒரு நாள் எதேச்சியாதான் நான் இந்த வளம் தரும் வேளாண் காடுகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கேட்டேன். அந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 7:30 இந்த நிகழ்ச்சியை தவறாம கேட்டுட்டு இருக்கேன். இன்றைய நிலையில மரங்களோட எண்ணிக்கை வேகமா குறைஞ்சிட்டு இருக்கு, ஆனா தேவை பெருகிட்டு இருக்கு. இதுக்கு தீர்வு வனங்களுக்கு வெளியே வனங்கள், அதுதான் வேளாண் காடுகள் அப்படின்னு பார்த்திபன் சார் சொன்னாரு. அதுக்கப்புறம்தான் ஓ இப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சது. பொதுவா நம்ம எத்தனையோ மரங்களை பாக்குறோம், ஆனா அதுல நிறைய மரங்களோட பேர் கூட தெரியாது. அது எந்த சூழல்ல வளரும், அதை எப்படி பராமரிக்கிறது, அதோட தன்மை என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சி மூலமா இதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. எனக்கு நிகழ்ச்சி கேட்க கேட்க எப்படா நாம மறுபடியும் வேளாண்மைக்கு திரும்புவோம், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உந்துதல் தான் அதிகமாயிட்டே போகுது. இப்படி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கும் பார்த்திபன் சாருக்கும் என்னுடைய நன்றி.
2: வணக்கம், என்னோட பேரு ஷிபானி. நான் ஃபாரஸ்ட் காலேஜ்ல ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆகாஷ்வாணியோட வளம் தரும் வேளாண் காடுகள் ரேடியோ டாக் நான் கேட்பேன். அதுல பார்த்திபன் சார் வந்துட்டு டிம்பர் ட்ரீஸ் பத்தி, அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அண்ட் நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி பத்தி டாக் கொடுத்துருப்பாங்க. இப்ப சார், டிம்பர் ட்ரீஸ்ல ரோஸ் வுட், மாஹோகனி, டீக், மெலைனா, இந்த ட்ரீஸோட கல்டிவேஷன் ப்ராக்டிசஸ், அதோட மார்க்கெட் வேல்யூ, வேல்யூ அடிஷன் இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப எனக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. இப்போ இந்த ட்ரீஸ் பத்தி நம்ம புக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிறத விட இந்த மாதிரி ஷார்ட்டா ரேடியோ டாக் கேட்டு நான் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். சார் ரொம்ப ப்ராக்டிக்கலா புரியற மாதிரி பேசுவாங்க. ஸோ ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு டாக்கு. சார் வந்து அக்ரோ ஃபாரஸ்ட்ரி அதை ப்ராக்டிஸ் பண்றது மூலமா எப்படி ஃபார்ம் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது அது சொல்லியிருப்பாங்க. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வேர்ல்ட்ல ஒரு ஹாட் டாபிக் என்னன்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ நம்ம அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபாலோ பண்றது மூலமா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல் டாபிக் பப்ளிக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போற ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சிம்பிளா கிளியரா நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற பார்த்திபன் சாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரேடியோ டாக்ஸ் ரொம்ப இன்சைட்ஃபுல்லா இருந்துச்சு. ஐ ஹோப் டு ஹியர் மெனி மோர் ப்ரோக்ராம்ஸ் இன் ஃபியூச்சர். தேங்க்யூ.
3: வணக்கம், என் பேர் நிதின் ஜபரி. நான் 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஒரு நாள் எங்க சித்தி வந்து எஃப்எம் ரெயின்போல திங்கக்கிழமை 7:30 வளம் தரும் வேளாண் காடுகள்னு ஒரு நிகழ்ச்சி வருது, அதை கேளுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன். அந்த நிகழ்ச்சி ரொம்ப புதுசா இருந்தது, என்னால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மரங்கள் பத்தி நான் தெரியாத பல விஷயங்களை நான் அந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு வாரமும் அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னு நான் திங்கக்கிழமை எதிர்பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்துட்டு +2 படிக்கிறதுனால எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கும். ஆனா இதை வந்துட்டு நான் ஃப்ரீ டைமா யூஸ் பண்ணிட்டு இதை எப்பவுமே தவறாம கேட்டுருவேன். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நிகழ்ச்சி. தேங்க்யூ எஃப்எம் ரெயின்போ அண்ட் பார்த்திபன் சார்.

வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி, மாரத்தான் மாதிரி, 100 வாரங்கள் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். 25 வாரங்கள் நிறைவடைந்திருக்கு. அதுவே ஒரு பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய கண்டென்ட் பார்க்கும்போது நம்மளுடைய நிகழ்ச்சி பொறுப்பாளர் சொன்ன மாதிரி இது 100 வாரத்தில் முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தாங்க இருக்கு. எத்தனை வாரம் வந்தாலும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்கோம். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு

0: மாதிரி கொடுங்க. இது வந்து விவசாயிகளுக்கான நிகழ்ச்சி மட்டும் இல்லை, அனைவருக்குமான நிகழ்ச்சி. அதனால் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சியை கேளுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூரோடு. எஃப்எம் ரெயின்போ கேளுங்க, எப்பவுமே இது செம்மதுளுங்க.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம். 25 வாரங்கள் கடந்து வந்த பாதை தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: நிகழ்ச்சி தொகுப்பு என் பானுரேகா, நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியிலும் விவசாயிகள் தற்போது முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். பாசனத்திற்கு சூரிய சக்தி மின்சாரத்தை விவசாயிகள் பயன்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கிடைக்கும் உபரி மின்சாரத்தின் விவசாயிகள் வருவாய் ஈட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணிகளை தவேக அரசு மீண்டும் தொடங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியலுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதா என்று வினவியுள்ளார். எதற்காக இந்த திட்டம் கைவிடப்படுகிறது என்பதற்கான விரிவான விளக்கம் தரப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த திட்டத்திற்காக இதுவரை 1700 ஏக்கருக்கும் கூடுதலான நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தவேக அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரை தவேக அரசு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா்.

0: பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநிலத்தின் வளர்ச்சியை பல ஆண்டுகளுக்கு பின்னுக்கு தள்ளிவிடும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அற்ப அரசியல் காரணங்களுக்காக தமிழகத்தின் நலனை அடகு வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி, ஆட்டோ மொபைல் என அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கும் தமிழகத்தின் தலைநகரில் சர்வதேச தரத்திலான விமான நிலையம் அமைவது அவசியமானது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தை கைவிட்டுள்ளது மாற்றம் அல்ல என்றும் இது பெருத்த ஏமாற்றம் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு சென்னையில் இரண்டாவது விமான நிலையம் அமைய வேண்டியது அவசியம் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேளாண் விளை நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழித்து விமான நிலையம் அமைப்பதில் தங்கள் கட்சிக்கு உடன்பாடு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விமான நிலையம் கட்டப்படவில்லை என்றால் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அரசு விரைந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பினை வரவேற்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் எந்த ஒரு நகரத்தின் வளர்ச்சியும் ஒரு சமூகத்தின் நீர் நிலம் வாழ்வாதாரம் மற்றும் அவர்களின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னைக்கு கூடுதல் விமான நிலையம் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மாற்று திட்டத்திற்கு அரசு தெளிவான காலக்கெடுவை நிர்ணயித்து பொதுவெளியில் அறிவிக்க வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு கல்லூரிகளில் 6000 உதவி பேராசிரியர்கள் 3 கட்டங்களாக நியமிக்கப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏதுவாக 20 லட்சம் ரூபாய் வரை பிணையற்ற கல்விக்கடன் வழங்க வகை செய்யும் கல்வி உத்தரவாத சட்டம் செயல்படுத்தப்படும், தமிழகத்திற்கென தனித்துவமான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை உருவாக்கப்படும், உருதுமொழி மேம்பாட்டிற்காக 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தேர்தல் வழக்குகள் முடியும் வரை திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதுதொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி அருள்முருகன் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையும் அன்றைய தினம் வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இன்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் இந்தியா ரொமேனியாவிடம் தோல்வியடைந்தது. இருப்பினும் கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவு 7வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரதிதி பர்தோலாய் முதலிடத்தில் உள்ளார். வின்ஸ்டன் சேலம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் டி கே சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம்

நேரம் இரவு 9:16 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்களின் கேட்கலாம் மயிலிறகு. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் தொகுப்பாய், தேனினமினிய தவிட்டாத இசைப்பாடல்களின் தொகுப்பாய் மயிலிறகு இதோ நமக்காக. நமது நிகழ்ச்சியின் முதல் பாடல் கர்ணன் திரைப்படத்திற்காக. இரவும் நிலவும் காதலுக்கு அழகான பின்னணி, இனிமையான இரவும் நிலவொழியும் மனதில் நிறைந்த காதல் நினைவுகளும் இந்த பாடம் முழுவதும் ஒரு அழகான காதல் உணவை சொல்லிக்கொண்டே போகும். ஆசை, நாணம், எதிர்பார்ப்பு, தனிமையின் சுகம், இவை எல்லாமே சேர்ந்த ஒரு மென்மையான காதல் பயணம். அந்த இனிமையான நினைவுகளோடு நம்மோடு தொடர்ச்சியும் பாடலது கர்ணன் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே, அங்கு அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே, நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே, அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே, இரவும் நிலவும் வளரட்டுமே. கர்ணன் திரைப்படத்திற்காக நிகழ்ச்சி தந்த முதல் பாடல் அது. 9:21 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மயிலிறகு. மயிலிறகு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடினது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன். ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறது, நெஞ்சும் நெஞ்சும் பேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வர்ணனைகள் உவமையெல்லாம் கொடுப்போம். கண்ணுக்கு கண் பார்த்து நெஞ்சுக்கு நெஞ்சு பழகி காதல் எப்படி மெதுவாக மனசுக்குள் வந்து இடம் பிடிக்கிறது என்பதை அழகாக சொல்லும் பாடல். பார்வைகள் தொடங்கி வெட்கத்தில் மலர்ந்து ஆசையில் தொடர்ந்து காதலாக மாறும் அந்த இனிமையான தருணங்களை ரசிக்க வைக்கும் பாடல் இதோ நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல். அது கேளுங்க ரசிங்க.

பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு. பக்கமா நெருங்க விட்டு வெட்கம் என்ன சொல்லடிச்சிட்டு பார்த்து

0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா?
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா?
0: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது

காலம் கடந்தும் என்ன கருத்தை விட்டு நீங்காத இன்னிசை பாடல் இன்னும் கூட அழகாய் நம்ம செவியோடு பேசக்கூடிய தருணம் இது. மயிலிறகு உங்களுக்காக இன்னும் நிறைய பாடல் தர காத்துட்டு இருக்கு. குறிப்பா இந்த பாடல் கூட, என்னென்ன நினைத்து வந்தேன், எத்தனை எடுக்க வந்தேன், எல்லாமே மறந்து போனதே, கூறுங்கள் கேட்டுக்கொள்வேன், கொஞ்சங்கள் வாங்கிக் கொள்வேன், நான் உங்கள் சொந்தம் அல்லவா. நல்ல நல்ல பாடலாம் கேட்டு மகிழக்கூடிய தருணத்துல நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் உங்களுக்காக, கொஞ்சம் குமரி திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது, பாடலாசிரியர் கருணைதாசன், இசை வேதா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ.

9:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. மயிலிறகு நம்ம நிகழ்ச்சியில வரவிருக்கும் அடுத்த பாடல் கார்த்திகை தீபம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடியது. இசை ஆர் சுதர்சனம், பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு. எண்ண பறவை சிறகடித்து, எண்ணங்கள் சிறகடித்து பறக்கும்போது கண்களுக்கு உறக்கம் வருமா என்ன? தென்றலின் தாலாட்டிலும் தூக்கம் வராமல் தவிக்கும் ஒரு மனதை அன்போடும் பரிவோடும் வருடிச் செல்லும் பாடலது. துயரத்தில் இருப்பவரை அரவணைத்து அவருக்கு அமைதியான உறக்கத்தை தர வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் இந்த பாடல் முழுவதும் நிறைந்திருக்கும். அந்த மென்மையான உணர்வோடு பாடல் இது நம் அனைவருக்காகவும்

சந்தோஷமா உற்சாகமா ஜாலியா கேட்ட டிஎம் சௌந்தரங்களோட வாய்ஸ்ல இந்த மாதிரியான பாடல் கேட்கும் போது கூட இன்னும் கூட அழக ஒரு மின்மையை வருட கூட மாதிரி இருக்கு இல்லையா. 9:34 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103.3 FM நீங்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க மயில் இருக்கு. நம்ம நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது இருவள்ளுவர்கள் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடினது. இசை வேதா, பாடலாசிரியர் கண்ணதாசன். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது

0: ஆசைக்கென்ன காசா பணமா, ஆடி பார்ப்போம் வாங்க. ஆடும் போதே துள்ளி துள்ளி பாடி பார்ப்போம் வாங்க. பாடும் போதே பறவை போல பறக்க வேணுங்க. அங்கே ஏன் இந்த பார்வை, இங்கே இன்னும் என்ன தேவை. நல்ல ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்திருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் நம்ம நிகழ்ச்சி வர காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க.
1: KMCH-இன் தவமணி தேவி அட்வான்ஸ்டு ஆன்காலஜி இன்ஸ்டிடியூட் திறப்பு விழாவை முன்னிட்டு KMCH நடத்தும் இலவச ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை ஆலோசனை முகாம் August 1st முதல் September 30th வரை ஞாயிற்றுக்கிழமை தவிர அனைத்து நாட்களும் நடைபெற உள்ளது.
2: இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள், உணவு குழாய் அறுவை சிகிச்சைகள், தைராய்டு, நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த நோய்களுக்கு நவீன ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் சலுகை கட்டணத்தில் அளிக்கப்படுகிறது.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH, அவினாசி ரோட், கோவை. மேலும் விவரங்களுக்கு கால் 7418 8 7 4 1 1.

0: தங்கச்சி பெண்ணே செல்லம்மா. பி சுசீலா மற்றும் குழுவினர் இணைந்து பாடின பாடலது. தாயும் மகளும் திரைப்படத்திற்காக பாடின பாடலது. இசை பி எஸ் திவாகர், பாடலாசிரியர் கண்ணதாசன். 9:43 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல் நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க மயிலரகால. இன்னும் இருக்கக்கூடிய நேரங்களும் உங்களை வந்து நெஞ்சை திருடக்கூடிய, நெஞ்சை கிள்ளக்கூடிய அழகழகான பாடலாம் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கு. ஸோ கேட்க தவறாதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பணக்கார பிள்ளை திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு அவருடைய இசையில பாடலது. கேளுங்க ரசிங்க.
1: பட்டம் விட்டது போல

தீவி முடித்த கூந்தலுக்குள்ளே ஆவி துடிக்குதடி, தீவி முடித்த கூந்தலுக்குள்ளே ஆவி துடிக்குதடி, சின்ன பொண்ணு கண்கள் என்னை கூவி அழைக்குதடி.

ಚಂಡೆ ನಾನಾದ ತಂಡೆ ರಾಜ ಬಂಡೆ

ரோஜா செண்டு நானாக கண்டு ராஜா வண்டு தானாக நின்று ஆட்டமாடி பாட்டு பாடி ஆசை என்று ஊஞ்சலாடி வந்தான் அப்படின்னு பெண் சொன்னா, அல்வா துண்டு ஆடுவதைக் கண்டு அன்பே என்று பாடுவதைக் கண்டு ஆட்டம் போடும் கூட்டத்திலே ஆள் இருக்கும் நோட்டத்திலே வந்தேன் அப்படின்னு பெண் சொல்கிறாங்க ஆண் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கலக்கலான ஒரு சூப்பரான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்த நேரம் இது. 9:51 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 இது மயிலிறகு. நம்ம நிகழ்ச்சி நாம கேட்ட இந்த பாடல் சிங்கப்பூர் மச்சான் நல்லா இருந்ததுல்ல. எஸ் நாம் மூவர் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, பாடலை பாடியிருந்தது டி எம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, பாடலாசிரியர் வாலி. நேர்களுக்கு ஒரு நினைவூட்டலும் கூட, நாளை மறுநாள் தங்கத்தேரிலே ஓணம் வந்துள்ளோ சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. ஒன்பது மணி 52 நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்வேன், மனப்பந்தல் திரைப்படத்திற்காக பாடல். பாடலை பாடியிருக்கிறது பி சுசிலா, பாடலுக்கான இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலாசிரியர் கண்ணதாசன். கேளுங்க ரசிங்க.

சில ரகசியங்கள் எல்லோரிடமும் சொல்லப்படுவதில்லை. மனதுக்கு பிடித்த ஒருவரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. பார்வையில் தொடங்கி காதலாக மலர்ந்து எதிர்கால கனவுகளோடு இணையும் ஒரு அழகான காதலுறை சொல்லி போனது பாடல். அந்த இனிமையான ரகசியத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டது பாடல். 9:56 நிகழ்ச்சி தரக்கூடிய நிறைவு பாடல் அது. எப்பவுமே இந்த இரவு அப்படிங்கிறது சில பேருக்கு மட்டும் முடியவே முடியாது, குறிப்பாக காதலர்களுக்கு. விடிய விடிய பேசினாலும் அந்த உரையாடலுக்கு முடிவே வராது. காதல் இருக்கும்போது நேரம் போவதே தெரியாது. பழைய கதைகளாக இருந்தாலும் காதலோட பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் புதிதாகத்தான் இருக்கும். பார்வை, வெட்கம், கொஞ்சல், ஆசை என காதலின் அழகான தருணங்களை குறும்பாக சொல்லும் இனிமையான பாடல் அது. கேளுங்க ரசிங்க, நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் அது. கடவுளை கண்டேன் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது. பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல மயிலருக்கு என் கூட தான். இப்போது நம்ம நிகழ்ச்சி அப்படி என்ன பண்ணது அப்படின்னா, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல 10 மணிக்கான நிகழ்ச்சியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கேயும் நானே தான், வெயிட் பண்ணிக்கலங்க.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: பிஜிஎம் மாறிடுச்சுனாலே அடுத்த ஷோக்குள்ள போயாச்சுன்னு அர்த்தம். நேரம் இரவு 10 மணி. நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோட ரெயின்போ. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்குபெறக்கூடிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியில், சிறப்புனா எல்லா நாளும் நமக்கு சிறப்பு தான். ஸோ வரக்கூடிய நேர்கள் 1981 1992 வரைக்கும் கூட இந்த இடைக்கால பாடல கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் வரக்கூடிய நேரில் என்ன பண்ணும் அப்படின்னா, 0422 அப்படின்ற இணைப்பினோட 23 16 312 அப்படின்ற எண்களது 23 17 04 6 அப்படின்ற அழைப்பணைப்படுத்தும். ஒருவேளை லைன் கடையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 அப்படின்ற எனக்கு. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
2: கோவை செல்பவரம் சையத் ரசூல் பேசுறேங்க.
0: சையத் ரசூல் அவர்களே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு வந்துங்க ஆட்டோ ராஜா படத்துல கண்ணி வண்ணம் ரோஜா பூ பாடல்
0: வருது, கேளுங்க ரசிங்க.
2: நன்றிங்க.

0: பத்து மணி அஞ்சு நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்ட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி புது நேருக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்துங்க?
1: கணபதியில இருந்து மீரா பேசுறேன்.
0: மீராமா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: படம் வந்து அச்சமில்லை அச்சமில்லை, பாடல் வந்து ஆவாரம் பூவு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி நன்றி.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 நாளை காலை 9 மணிக்கு
1: எல்லாருக்கும் பொன்னோணம், எல்லாருக்கும் உல்லாசம், எங்கெங்கும் சங்கீத
0: தங்கத்தேரில் ஓணம் வந்தல்லோ, ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நீர்களே ஓணத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி நாளை மறுநாள்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேரம் 10:11 நம்ம நிகழ்ச்சி மனதோடு ரெயின்போல இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சிங்கிறதுனால வரக்கூடிய அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க?
1: சார், எனக்கான ரங்கநாதன் சார்.
0: ரங்கநாதன் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சார், எனக்கு வந்து அந்த மனசுக்குள் மத்தாப்பு படத்துல இருந்து எஸ்பி
0: பாலசுப்ரமணியன் பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: 10 மணி 16 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும், அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 2316312 அப்படி நம்பருக்கு, அல்லது 2317046 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சிவசுப்பிரமணியன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ரோஜா திரைப்படத்திலிருந்து ஓம் மானியம் மானியம்
0: பாடல் வருது, கேளுங்க.
1: ஓகே, சந்தோஷம்.

0: நமது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் தினமும் காலை மணி 8:50 செய்வாளின் இன்று ஒரு தகவல். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீங்கள் கேட்டு ரசிச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 10:22. ஏன்னா இது மனதோடு ரெயின்போ, மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம். குறிப்பா 1981 இருந்து 1992 வரைக்கும் இந்த இடைக்கால பாடல் கேப்பீங்க நம்பிக்கையோட நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் இங்க இருந்தீங்க?
1: நன்றி, வணக்கம்.

0: இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பாட்டை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படணும்னு அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணும், மனதோட ரெயின்பாக்கு நீங்கள் ஃபோன் பண்ணும், நான் சொன்ன வழிவாய் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வேளை எனக்கு கிடைக்கலன்னா கோச்சிக்காதீங்க, என்ன பண்ணும், மனசுக்கு கூட திட்டாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585800103 உங்களுக்கு காத்துட்டு கொண்டு மறந்துடாதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். சேரன் மாநகர்லேருந்து புவனேஸ்வரி சார்.
0: புவனேஸ்வரிமா, சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஆணி வேர் படத்தில் வாணி ஜெயராம் பாடின முத்து முத்து தேரோட்டம்ங்கிற பாட்டு வேணும்.
0: ஆணிவேர் படத்துல இருந்து வாணிஜிரா பாடின பாடம். ஓகே, பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள். பத்து மணி 32 நிமிஷம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல நேர்கள் கேட்டு ரசித்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா நமக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது சந்தோஷமான விஷயம் தான் இல்லையா? இன்னைக்கு மனதோட ரெயின்போ திங்கக்கிழமை அப்படிங்கிறனால கோயம்புத்தூர் மாவட்ட நிகழ்காக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: வணக்கம் சார், கோயம்புத்தூர் பொள்ளாச்சிலிருந்து ரசிதா பேகம் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: அதான் என்னென்று உனக்காக படத்துல வந்து ஜெயச்சந்திரன் தானிஜாரம் பாடல், நான் தந்த மல்லிகையின் பொது வாசமே.
0: அவங்க கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாடல் வருது கேளுங்க ரசிங்க.

0: நாளை காலை 9 மணிக்கு நமது எஃப்எம் ரெயின்போ 103.3
1: எந்த ஒரு நடனத்துக்கும் வந்து கண்ணில் வந்து தர பாவம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? சரி, பச்சை மஞ்சள்னு முகத்துக்கெல்லாம் மேக்கப் போட்டாச்சு, கண் எல்லாருக்கும் வெள்ளையா தானே இருக்கும், அது எப்படி சிவப்பாச்சு அப்படின்னு பார்த்தா,
0: தேரில் ஊணம் வந்தல்லோ ஓண திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி.
2: நாளை மறுநாள் ஓணம் தின சிறப்பு நிகழ்ச்சி இது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க. இது மனதோட ரெயின்போ. நேர்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் சில சில நிபந்தனைகள்லாம் வச்சிருந்தோம். அதாவது 1981 1992 வரை கூட இந்த இடைக்கால பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மறந்துடாதீங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
3: தங்கமணி
2: சொல்லுங்க, என்ன பாட்டில் வேணும் உங்களுக்கு?
3: மேகமே மேகமே
2: பாடல் வருது, கேளுங்க.
3: நன்றிங்க.

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மனதோட ரெயின்போ உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றைக்கி திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கே இருந்துங்க? முகமது அபாஸ். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பொண்ணு
0: பாட்டு வருது, கேளுங்க ரசிங்க.

0: இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன்லாம் நம்ம நிகழ்ச்சியில் மட்டும் கேட்க முடியும். நேர்களுடைய டேஸ்டே டேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. 10:48 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்ட சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன்னா இது மனதோட ரெயின்போ. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சேரன் மாநகர்ல இருந்து பேசுறேன்.
0: ராஜேஷ் சொல்லுங்க, என்ன பாடல்?
1: படம் அன்புள்ள மலரே, எஸ்பி சுசிலா அம்மா பாடின காதல் சுகங்கள்ங்கிற பாடல் சார்.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: தேங்க்யூ.

நேரம் 10:55. நேர்கள் இதுவரை கேட்டது மனதோட ரெயின்போ வித் மீ. நேர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தன்று நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். குரல் எண் 119 அதிகாரம் நடுவு நிலைமை. தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் சி தீபா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன், ஜாலி அப்ரஹாம், நாவூர் எம் ஹனிஃபா, சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். நாளை காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, காலை 7:30 இளம் ஓவியர் தனிஷா கிருஷ்ணராஜேஷ் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள். தொடர்ந்து நம்மை சுற்றி காலை 8 மணிக்கு ரெயின்போ வைப்ஸ், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு இது உங்கள் சாய்ஸ், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், முற்பகல் 11:02 இன்றைய நேயர், 11:30 சாய்வனார் காளி மூத்தோருக்கான நிகழ்ச்சி, இந்திய கப்பற்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கேப்டன் ராமசுப்பிரமணியம் அவருடன் நேர்முகம், நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா, நண்பகல் 12 மணிக்கு வசந்தநிலம் நிகழ்ச்சியில் ஹலோ தோழி, பிற்பகல் 1 மணிக்கு லஞ்ச் டைம், பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30 ஊர்புறத்திலே கிராமிய கலை நாட்டுப்புற பாடல்கள் உயில்கும்மி வழங்குவோர் மேட்டுப்பாளையம் மட்டம் தாசாம்பாளையம் எம் பத்ரப்பன் குழுவினர், 3 மணிக்கு கிராம போனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதா நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை, 5 மணிக்கு சித்திரச்சி வனத்தில் கதைகள் வழியே திருக்குறள், மாலை 6 மணிக்கு பூச்செண்டு, 6:40 டீ கடை, 7:25 ஏறும் ஊரும். புலவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து அக்ரோ டூரிசம் வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள், 8:05 மியூசிக் பைதவே, 9:15 மயிலரகு, 10 மணிக்கு மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சி அறிவிப்பு வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:55 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னை அஞ்சல். தொடர்ந்து வானிலை அறிக்கை. கோயம்புத்தூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ். திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக

17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். நேரம் 10:59. இரவு 11 மணி முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல். நன்றி, வணக்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 11:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை பண்பலை, சென்னை ரெயின்போ பண்பலை. 102.1 திருச்சி எஃப்எம். 101 குமரி பண்பலை. 103 கோயம்புத்தூர் பண்பலை. 103.3 மதுரை பண்பலை. 100.4 வேலூர் பண்பலை. 101.6 கும்பகோணம் பண்பலை. 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம்.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுகுன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் முதல்வன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து இயற்றி ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது. 1000 ஆசைகள் எண்ணத்தில் உள்ளது, அது என்னோடு மட்டுமல்ல உன்னிடத்திலும் உள்ளது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து ஏற்றி உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியது. எங்கும் காணா எழிலோவியமாய் நீ, எப்போதும் அதிசயம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா. தொடுக்கும் வார்த்தைகள் எல்லாம் வசந்தத்தை கொடுக்கும், உன் வரவோ எப்போதும் இதயத்தை மயக்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அமர்கலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பரத்வாஜ். உன்னோடு வாழவே இதயமும் துடிக்கிறது, உன் நிழலாக இருக்கவே மனமும் இயங்குகிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்று திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். சின்ன சின்னதாய் ஆசைகள் எல்லாம் பல இருக்க, எப்படி சொல்வேன், என்னென்று சொல்வேன், என் இதயத்தை எப்படி நான் உனக்கு எடுத்துரைப்பேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் பாடியது. உடன் பாடியுள்ளார் சுஜாதா, பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

கண்மை கொண்டு வண்ணம் தீட்டி மெய்யுரைக்க வேண்டாம், ஒரு பொய் சொல் போதும், என் இதயம் பொலிவு பெறும்.

அடுத்து வாலி திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. பூட்டி வைத்தாலும் பூக்கள் மனம் வீசும், அதுபோல்தான் இதயத்தை நீ சொல்லாமல் விட்டாலும் கண்கள் சொல்லிவிடும்.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுளத்தூர், முரளிதரன் விழுப்புரம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், ஆர் ரமா தியாகராய நகர், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, சக்திராம், தேனி ஹரிராம், ரங்கராஜன், தியாகராய நகர், வீரராகவன், மாதவரம், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் விவேகா, இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12 மணி 1:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

நேர்லே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

காதில் எழுந்து நிற்கிறது வீடு, அவன் இருப்பதுவும் படுப்பதுவும் குருவி வாழும் கூடு. இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். இருப்பவங்க கொடுக்கணும், இல்லாததே எடுக்கணும். அதை தடுப்பவரை மறுப்ப

ஏழைக்காக திட்டம் போடணும், பொருளை சரிசமமா பங்கு வைக்க சட்டம் போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், குவிய குவிய விளைவதெல்லாம் கூறு போடணும், ஏழை குடிசைக்குள்ளே

கேட்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் சாலையிலே மேடு பள்ளம் வண்டியை தடுக்கும் நாட்டு ஜனங்களிலே மேடு பள்ளம் தேசத்தையே கெடுக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் ஏழை மனம் கோபப்பட்டா என்னென்னமோ நடக்கும் அதை எண்ணி பார்த்து நடந்து கொண்டார்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது குமாஸ்தாவின் மகள் திரைப்படத்திலிருந்து சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் பூவை செங்குட்டுவன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். கேட்கலாம் பொங்கும் மங்களம். மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகசுரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கணேச சரணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் திலங் ஆதிதாளம்.

அடுத்து மாரவைரி ரமணி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் நாசிகாபூஷணி, ஆதிதாளம், திசிரநடை.

அடுத்து பார்வதி நாயகனே சரணம் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல். ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

நிறைவாக முரளிதர கோபாலா என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் மாண்டு ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல்சனாங்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்கள் நாகஸ்வரம், வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் பாடியவர் நித்யஸ்ரீ மகாதேவன்.